நேரம் காலையத்திலே 11:45 12 மணிக்கு வருகிறது இசை அமுதம். எமது சிறப்பு நிகழ்ச்சி நேரலை ஒளிபரப்பாக நடைபெற இருக்கிறது. Praise the Lord.

0: Praise the Lord. Danny? Can you hear me?
1: கரங்களால் அணைக்கும்

0: இப்பதான் கேக்குதா? சரி,
1: ஆமா,
0: ஓகே. நாங்க டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, இந்த 3 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பையா?
1: ஓகே,
0: அவங்க பாடி பார்க்கலாமா?
1: பார்த்துடலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டுமாக இசையமதம் நிகழ்ச்சிக்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்னும் கூட ஒரு அருமையான பாடல் நேரலை மூலமாக நிகழ்ச்சி மூலமாக ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்த கோயம்புத்தூரிலே எங்களோடு இணைந்ததற்காக இசைக்குழுவினர் சகோதரன் டேனி மற்றும் சகோதரி ஈவ்லின் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். Praise Lord. வணக்கம்.
1: Praise Lord. Praise Lord.
0: எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க அங்கிள்?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டவரோட கிருபையில.
0: ஆமென்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டி எப்படி இருக்காங்க? உங்க ரெண்டு பேருக்கும் உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு?
0: எனக்கு பூரண சுகமா இருக்குது. ஆண்டிக்கு இன்னும் கொஞ்சம் திடீரென்று காய்ச்சல் ஆச்சு, கடுமல் காய்ச்சல். அதை சரியா வந்துருமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க. உங்களோட புரையருக்கு எல்லாம் நன்றி.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: மீண்டுமாக நாங்கள் நிகழ்ச்சிகளை செல்லலாம். இன்னும் கூட ஒரு சிறிய ஜபத்தோடு நாங்கள் ஆண்டு கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு மிரக்க மறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய நாமத்தை பாடல் மூலமாக உலகம் எங்கும் உங்களுடைய வார்த்தையிலே அறிவிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தணும் ஐயா. ஆண்டவரே, டேனியையும் சௌரி ஈவ்லினையும் உங்களோட அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களது பிரசன்னம் அங்கே இருக்கட்டும். உங்களது கலையத்திலும் ஐயா உங்களோட பிரசன்னம் இருக்கட்டும். ஆரம்பம் முதல் இறுதி வரை உமக்கு மகிமையாக அந்த நிகழ்ச்சி எடுத்து வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முற்றுமா தாழ்த்துறோம், உண்மையே உயர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். டேனி, என்ன இன்றைக்கு பூ போட்ட சட்டையோட வந்திருக்கிறேன்?
2: ஆமா அங்கிள், பயங்கர கம்ப்ளைண்ட் இருக்கு.
0: அப்படியா?
2: ஆமா அங்கிள்.
0: ஓகே ஓகே. என்ன தாடியும் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா, தாடி எடுத்துட்டேன்.
0: வச்சிருக்கேன். புது புதுதா வந்துக்கிறீங்களா? புது டேனி மாதிரி.
2: ஆமா, நியூ இயர்.
0: சரி, மிக மகிழ்ச்சி. இந்த நாளும் நாங்கள் அநேக மக்களை இணைத்து அவர்களுடைய விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எனக்கு ஏற்கனவே பாடல் ஒன்று கொடுத்து விட்டார்கள், குறித்து கொள்ளுங்கள். சௌரி லீமா ஆண்டனி அவர்கள் ஒரு பாடலை, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை தனது விருப்ப பாடலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது விருப்ப பாடலை ஜெர்மனியிலிருந்து யார் கொடுத்திருக்கிறார்கள்? பிரிம் ரோஸ் அவர்கள் பாடலை பதிவு செய்தே தந்திருக்கிறார்கள். என்ன பாடல் என்று நாங்கள் இப்பொழுது கேட்போமா, அல்லது அடுத்த இந்த நீங்கள் பாடின பின்புதாக நான் அவங்களுடைய அவருடைய விருப்ப பாடல் எடுத்து வருகிறேன். நீங்கள் ஆரம்ப பாடலுடைய பாடி நிகழ்ச்சிகளை செல்வோம்.
1: சரி, ஓகே அங்கிள், பாடிடுவோம். இப்போ நாங்கள் எங்களுடைய ஆரம்ப பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.
0: ஓகே,
1: அப்புறம் சிஸ்டர் லியமாரோஸோட பாடலை பாடுறேன்.

0: சிறப்பான ஒரு ஆரம்ப பாடல். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடினீர்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து அவர்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு பாடலை கவனமாக கேளுங்கள். மெல்லமாக
1: தான்
0: உங்களோட வெரி லோ.
2: யா ப்ரேஸ் தி லார்ட் பிரதர். நான் இந்த நாளிலும் இசை அமுதம் நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்க நான் விரும்புகிறேன். இவளின் சகோதரி மகள் பாடுவாவென்று சொன்னால் அவள் பாட சொல்லுங்க, அப்படி இல்லை அது தனக்கு முடியாதுன்னு சொன்னால் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை அவள் பாட சொல்லுங்க. அது என்ன பாடலுண்டா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்ற அந்த பாடல். இன்றைய நாள் இஸ்லாமதத்திலே அதை வெளிவிருப்ப முடிஞ்சால் வெளிவிருப்பீங்க பிரதர். நான் கீழே இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்க. ஐயா ஓகே, காட் பிளஸ் பேசுகிறா பிரதர். இந்த நாளிலும் நான் கேட்ட இந்த பாடலை நீங்கள் ஒளிபரப்பீங்க என்று நினைக்கிறேன். நான் ஈவ்லின், அதாவது மகள் ஈவ்லின், மகன் டேனி இருவருக்கும் நான் இந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதோடு உங்களுக்கும் தேவன்களையும் தௌலியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்த பாடல் வரியில் எப்படி வருகிறதோ அப்படி ஈவசப்பு மகள் ஈவ்லின் தொடர்ந்தும் இந்த உங்களோட நீங்கள் கத்தரை ஆதாச்சு உங்களோட நாட்கள் முடியும் வரை, உங்களோட ஜீவன் பிரியும் வரை உண்மை ஆராதிப்பேன் என்றபடி இந்த வல்லமை நிலையூடாக உங்களோட குரல் இன்னுமாய் தேவன் வளப்படுத்தி இன்னுமாய் இந்த தடையும் என்று இந்த ஊழியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, சோர்ந்து விடாதீங்க. இந்த பாடல் மூலம் அநேகர் அதுன இந்த பாடல்களை கேட்குற பொழுது சிலருக்கு அது ஆறுதலாக இருக்கும். எனவே மகள், உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பலம் தருவார், சமாதான மகளே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகளே தொடர்ந்து சோர்ந்து விடாதபடி உங்களோட ஊழியங்களை செய்யுங்க. காட் பிளேஸ் யூ. அதே போல் ஐயாவும் சகோதரி ஜெசிந்தாவுக்கும் கத்தர் தாமே நல்ல சோத பலத்தை தந்து சோர்ந்து விடாதபடியோட கத்தரும் உங்களுக்கு பலன் தந்து சமாதான் தந்து நடத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த நாளிலும் நீங்கள் தொடர்ந்து ஓடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஓடுங்க பிரதர். ஓகே, காட் பிளஸ் யூ.
0: ஆமே, நன்றி சௌரி. பிரீம் ரோஸ் ஜெர்மனிலிருந்து பதிவு செய்திருந்தார். உங்களுக்கு கேட்டுதான் அவங்க சொன்னது?
1: ஆமா அங்கிள், கேட்டுச்சே அந்த பாடல் எனக்கு தெரியும். கண்டிப்பா அம்மாக்காக நான் பாடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையாவே ரொம்ப உற்சாகப்படுத்துறதாவும் இல்ல, முன்னாடியே நாங்க பாடுறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து பாட்டு நல்லா இருக்கும், நல்ல வரிகளா இருக்கும், நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிளெஸிங்ஸோட இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தான் எங்களை தாங்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாடல நான் பாடுறேன்.
0: ஆமீன். அடுத்து இன்னும் ஒரு பாடல் பதிவு. ஆண்டனி அவர்கள் ஒரு அழகான ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார்கள். யூடியூப்லயோ நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் 6473385569 என்ற நமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடல்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு இணைப்பை வாட்ஸ்அப்லேருந்து இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா.
0: மல்லிகா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கீங்களா? குட்.
3: ஓமாம். நீங்களும் சும்மா இருக்கீங்க தானே?
0: ஓமாம், நான் சும்மா இருக்கேன்.
3: ஆமீன் ஆமீன் ஆமீன். சகோதரியோட கதை
0: ஈவிலினோட பேசலையா?
1: நீங்க
3: கதைக்கிறது எனக்கும் விருப்பம், நான் அதை கொஞ்சம் லேர்ன் பண்ண வேணும் நினைக்கிறேன்.
1: நீங்க நாங்க பேசுறத நீங்க லேர்ன் பண்ணுங்க, நீங்க பேசுறத நாங்க லேர்ன் பண்ண. ஆனா நாங்க மாறி மாறி பேசணும்னா ரெண்டு பேருமே லேர்ன் பண்ண மாட்டோமே.
0: ஆமா
3: நல்லா இருக்கிறீங்க,
1: நிஜமாவே நல்லா இருக்கோம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
0: இந்த பாட்டு
1: சொல்லுங்கம்மா.
3: நான் நான் கேக்குற பாட்டு இப்ப இந்த சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி, அத போடு அத பாடுங்க. நான் அத கேக்குறேன். விருப்ப பாடல் அது நான் வளமையா கேட்கிற பாடல், அதுவும் சகோதரிக்கு தெரியும் பிரதர். ஆனால் இப்ப சகோதரி சொன்ன ஏர்மன் சகோதரி அந்த பாட்டை அதையும் போடுங்க. நான்
0: அது கண்டிப்பா அவங்க பாடுவாங்க உங்களுக்காக. கனடால இருந்து
3: அப்ப ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, அத பாடுங்க சகோதரிக்கு தெரியும்.
0: தெரியுமா?
3: தெரியும்,
0: நேரத்தோட சொல்லி வச்சுட்டீங்களா? ஓகே,
3: நன்றி சகோதரி. ஆண்டவர் உங்களை
1: இன்னொரு
0: இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீலங்காவில இருந்து யார் அனைத்திற்கும்? செமீனா, சரி, நாங்கள் பின்புதாக அவங்களை இணைத்து கூட நீங்கள் பாடுங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாடலை பாடுங்கள். அடுத்த பிரேக்கில் நான் இலங்கையிலிருந்து செமினா மகள் அடுத்திருக்கிறார்கள், அவங்களோடு நாங்கள் இணைந்த இன்ன விருப்ப பாடல் என்று கேட்கலாம். இப்பொழுது நாங்கள் பாடலுக்குள்ளே இணைந்து கொள்வோம்.

0: சௌரி லீமா அவர்களுடைய விருப்ப பாடலே பாடியிருந்தீர்கள். ஆரம்பமே நல்ல ஆராதனை பாடலோடு ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். இப்பொழுது இலங்கையிலிருந்து செமினார் நடந்திருக்கிறார்கள். வணக்கம் செமினா.
1: வணக்கம். வணக்கம் அங்காய்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரி, அங்க பாடல் பாடுகின்ற இசைக்குழுவோட பேசிக்கொள்ளுங்க சௌரி ஈவிலினோட.
1: வணக்கம் அக்கா.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க செமினா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
0: செமினாக்கு ஒரு மாசமா கரண்ட் இல்லையா? அவங்க
2: அப்படியா?
0: பவர் கட்.
2: பவர் கட் ஒரு மாசமாவா?
0: கிட்டத்தட்ட ஒரு மாசமா வேற இல்ல. அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படியா செமினா? ஓ, பாருங்க என்ன நிலைமை.
2: அங்க கரண்ட் இல்லாம எப்படி அங்க சமாளிப்பீங்க? எல்லாம் ஒரு மாசம் கரண்ட் இல்லன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பழைய காலத்துல இருக்க
0: மாதிரி போயிட்டாங்க. லெந்தர் லாம்பு மண்ணெண்ணெய், அதாவது கிறிஸ்தலின் ஆயில் விட்டு திரி வச்சு வெளிச்சத்தோட இருந்தாங்க ஒரு மாசமா. இப்ப ஓகே,
1: இன்னும்
0: வேற இல்லையா? அதால உங்களுக்கு சார்ஜ் போடல போனுக்கு, அது ஒரு சிக்கல்.
2: ஆமா, இப்ப எப்படி போன் இப்படி இந்த ப்ரோக்ராம்கெல்லாம் எப்படி அவங்க கூப்பிடுறாங்க? எப்படி இதுன்னு தெரியல.
0: வேற இடத்துக்கு போய் சார்ஜ் பண்ணிட்டு வருவாங்க.
2: அந்த மாதிரி இருக்குமா அங்கிள்? ஓகே ஓகே. இல்ல அங்கத்தோட இது எப்படி இருக்கும்னு தெரியல. இங்கெல்லாம் கரண்ட் போச்சுன்னா அப்படி இப்படின்னு எப்படியா சரி பண்ணிருவாங்க. இல்ல ஒரு மாசம் கரண்ட் இல்லாம எப்படி இருக்காங்கன்னு, அது இந்த காலத்துல எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இல்ல
1: எல்லாத்துக்கும் இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் இல்ல. எங்களுக்கு இன்னொரு கரண்ட் எடுக்கல. வீடு இப்ப புதுசா தானே வந்திருக்கோம், அதனால இனிமே தான் எடுப்போம்.
0: ஒரு குறிப்பிட்ட சில வீடுகளுக்கு மாத்திரம் இல்ல, புதிதாக கட்டி இருக்கிறாங்க. இன்னும் சரியான முறையில இணைப்பு கொடுக்கல. அப்படியா?
2: பாடல் சொல்லுங்கம்மா.
1: ஏபினேஸ்வரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. அந்த பாட்டு தான் பிடிச்ச பாட்டு.
2: கண்டிப்பா பாடிடலாம் செமினா, அழகா பாடுறீங்களே.
0: அவ வானொலியில வந்து பாடுற ஒரு முக்கியமான. ஆமா,
2: ரொம்ப அழகா பாடுறாங்க அங்கிள், நல்ல வாய்ஸ். ஆமா, சரி, நம்ம ஒரு நாள் எல்லா ப்ரோக்ராம் எல்லாரையும் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு பாடல பாட சொல்லலாம் அங்கிள் நடு நடுவுல.
0: ஆமா, அப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டுருவோம். அவங்க அங்கிருந்து பாட, நீங்க இங்கிருந்து ஸ்டுடியோல ஜெசிந்தா விடும் சரி. பாடல் செமினான பாடல் வந்தாச்சு. சாரி, நாங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள். மீண்டுமாக எங்களோட யூடியூப்பில் அருமையான சகோதரர் நினைஞ்சிருக்கிறார் கிறிஸ்தோபர் கனகரத்னம் அவர்கள்.
2: ஆமாம் அங்கிள், கிறிஸ்தோபர் கனகரத்னம். இப்போ நான் ப்ரிம்ரோஸ் அம்மா அவங்களுடைய பாடலை பாடிட்டு அப்படி லைனாக வரேன் அங்கிள். அடுத்தடுத்து பாடல் கேட்டவங்களோடது.
0: ஓகே, இது அருமையான தாயார் ஜெர்மனிலேருந்து கேட்ட விருப்ப பாடல். இதோ அந்த பாடல் வருகிறது.

0: உங்களுக்கு வாய்ஸ் கட்டா போயிட்டு.
1: அங்க இங்க கரண்ட் போயிருச்சு அங்கிள்.
0: அச்சோ, இப்பதானே சொல்லிக்கிறதா? கரண்டை பத்தி பேசுறோம்னா கரண்ட்.
1: வீடியோ வீடியோ கால் வாங்கலாம் அங்கிள்.
0: கரண்டை பத்தி பேசுனா கரண்ட் போயிட்டுது. கரண்ட்க்கு
1: ஐயோ, ஆமா நீங்க ரிங் லைட்ஸ் தான் இருக்கு. ரிங் லைட்ஸ் வச்சிட்டு இருக்கோம்.
0: ஓ,
1: ஃபுல்லா கரண்ட் போயிருச்சு.
0: இப்பதான் ஈவிலின் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்களே அங்க இப்படி எல்லாம் போகாது, போனாலும் வந்துடும். கரண்ட்டுக்கு கோவம் வந்துடும். என்ன செய்யலாம்? இல்ல இல்ல, லைஃப் எல்லாம் பேசுற மக்களுக்கு தெரியல. ஒண்ணு என்ன செய்யலாம்? ஒரு பிரேக் கொண்டு எடுப்போமா?
1: லைவ் கட் பண்ணிடுறீங்களா அங்கிள்?
0: ஓகே,
1: பார்த்துட்டு இருப்பாங்க.
0: ஓகே, அன்பு உறவுகளை மன்னிக்க வேணும். அங்கே கோயம்புத்தூரில் திடீரென்று எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் போய்விட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு திரும்ப வருமென்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வந்த உடனே மீண்டுமாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாடல் எல்லாமே பாடப்படும். தயவுசெய்து தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள், பார்த்து கொண்டிருங்கள். திரும்பமாக நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்கிறோம் கரண்ட் வந்த பின்பதாக.
2: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com.
3: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: வந்துருச்சுங்க கரண்ட்டு.
1: ஹலோ ஹலோ ஹலோ

0: இரவும்
1: டேனி பிரைஸ் லார்ட். நோ டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங் ஓ என்னுடைய சவுண்ட் போகுது.

Praise the Lord, Danny. Can you hear me? Danny? Danny? கேக்குதா? இல்லையா? டேனி பேசுங்க. டேனி, ஐ கேன் ஹியர். பிரைஸ் லார்ட். டேனி,

0: டெஸ்டிங் 1 2 3
1: பரிசுத்தரே.
0: இல்லை, ஃபோனை வச்சுட்டு அவங்க

0: பிரைஸ் லார்ட். டானி
1: பிரைஸ் லார்ட் அங்கிள்.
0: ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குதா அங்கிள்?
0: மெல்லுமா கேக்குது? என்ன ஒலிப்பு குறைவா இருக்கு?
1: மெல்லுமா கேக்குதா? இல்ல எங்க நாங்க ஒண்ணுமே செட்டிங்ஸ் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல அங்கிள், அப்படியே தான் இருக்கு. சவுண்ட் கம்மியா இருக்கு.
0: ஓகே ஓகே, இப்போ ஓகே. ஓகே ஓகே, நவ ஓகே
1: ஓகே.
0: ஸ்டாண்ட் பை போமா?
1: அப்போலாம் அங்கிள்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் அன்பு உறவுகளே. மின்சார தடை காரணமாக சிறிது நேரம் நமது ஒளிபரப்பு தடைப்பட்டு விட்டது. மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைந்து கொள்ளலாம். ஏற்பட்ட தடைக்காக மனம் பெருந்துகின்றோம். வணக்கம், மீண்டுமாக உங்களோடு இணைந்து கொள்கிறோம். மின்சார தடை, இனிமேல் நீங்கள் உங்களோட மின்சாரத்தை பற்றி ஏதாவது கூட்டிட்டு சொல்லுறாங்க, குறைச்சும் சொல்லாதாங்க, இருக்கிறபடியே இருக்கட்டும். அது கேட்டுச்சு மின்சாரத்துக்கு.
1: ஆமா அங்கிள்,
0: டானி ஓகேயா?
1: மின்சாரத்துக்கு கேட்டுட்டு
2: ஓகே அங்கிள்,
0: ஓகே. ஸோ பேக் டு த பிஸ்னஸ் நவ். கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் திரும்பமாக இணைந்து கொள்வோம். ஏற்கனவே நீங்கள் பாட இருக்கின்ற பாடல் ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு சிறப்பான ஒரு பாடல் பதிவு. மீண்டுமாக அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாமா?
1: ஆமா அங்கிள், நல்லது. அப்படியே தொடங்கிடும். என்ன பாடல் கேட்டா? அந்த பாடல் எல்லாம் நான் அப்படியே லைனா பாடிடுறேன்.
0: சரி
1: ஓகே, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள். ஓகே
0: ஓகேம்மா,
1: கண்டிப்பா பாடிடலாம். ஓகே.

0: ஆமேன். அழகான பாடல், சிறப்பாக பாடியிருந்தீர்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் இந்த பாடலை கேட்டுத்தார்கள், அப்படித்தானே? சரியா?
1: ஆமா ஆமா, கரெக்ட்.
0: அடுத்த யாரோட பாடல் பாட போறீங்க? யூடியூப்ல இணைந்திருந்தவங்க போயிட்டாங்க, திரும்பமாக அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த இணைப்பு. மீண்டுமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அநேகர் இணைந்திருந்தீர்கள். மின்சார தடை காரணமாக இடையிலே எமது ஒளிபரப்பு சிறிது தடைபட்டு விட்டது. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். தொடர்ந்து பாடலோடு இணைந்திருக்கலாம். பாடுங்கம்மா.
1: ஓகே அங்கிள்.

0: ஆமீன். அழகாக பாடினீர்கள். ஈவிலின் வாழ்த்துக்கள். டேனி, தேங்க்யூ. யாருடைய பாடல்? சவரன், என்ன பேர், ஆண்டனி. ஆண்டனி அவர்களுடைய விருப்ப பாடல் இல்லையா
1: அங்கிள்? உங்க ஃபீட்பேக் ஆகுது அங்கிள்.
0: சரி,
2: ஆண்டனி தான்.
0: ஆமா, அவருடைய விருப்ப பாடல். சரி, நான் பார்க்க அடுத்த பாடல். யாருடைய பாடல் பாட போறீங்க?
2: அடுத்த பாடல் மல்லிகாமா.
0: மல்லிகாமா அவருடைய பாடல். இதோ மல்லிகா அவர்களுடைய விருப்ப பாடல் பாட இருக்கிறார்கள். இடையில் ஏற்பட்ட மின்சார தடைக்காக மனம் பரிந்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். அழைங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் நேரடியாக அழைத்து பேசிக்கொள்ளலாம். உங்களுடைய விருப்ப பாடலை ஈவிலினிடம் கேட்கலாம். அது மாத்திரமில்லை, மீண்டுமாக யூடியூப் ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்கள். பாடிடுவோமா?
2: பாடிடலாம் அங்கிள். மல்லிகாமாவோட பாடல் நான் பாடுறேன் இப்போ. அப்புறமா கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்களோட பாடுறேன்.

0: அருமையான பாடல். இந்த பாடலே ஒரு ஜெப பாடலாக இந்த பாடல் அமைந்திருந்தது. சௌரி மல்லிகா அவர்களுடைய விருப்ப பாடலாக ஒலித்தது இல்லையா? ஆமா, அவங்களுக்காக இந்த பாடல் பாடியிருந்தார்கள் சௌரி ஈவிலின். நிச்சயமாக மல்லிகாவுக்கு இது சரியான விருப்பமான பாடல், பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவனுடைய நாமம் ஒன்றே பயணப்பட்டோம். அடுத்த விருப்ப பாடல் யாருடைய பாடல்?
1: ஜெபக்குறிப்பு கொடுத்திருக்காங்க.
0: இறுதியில பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெப நேரத்தில் உங்களை ஜெப குறிப்பு எடுக்கப்படும். நீங்களும் இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்த பாடல் யாருடைய பாடல்?
1: பாடிடலாம்.

0: ஆமென். எங்களோடு இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள், TCBN.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க பாஸ்டர்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு வாரம் உங்களை கூப்பிட முடியாம போயிடுச்சு.
0: ஆமா, உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டு வாரம். பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டீங்களே.
1: ஆமா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருந்தது, அதனால வர முடியல.
0: பரவாயில்ல.
1: சிஸ்டர் பாடுறதும் சரி, கீபோர்டும் சரி, ரியலி சூப்பர். God bless them.
0: Amen. அவங்கள பேசிக்கொள்ளுங்க. சிஸ்டரோட இருக்கா? பேசிக்கொள்ளுங்க. சார் ஈவிலினோட.
1: ஹலோ சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட பேசுறது.
1: ஆமாமா, தேங்க்யூ சிஸ்டர். நானும் ரெண்டு வாரம் கூப்பிடணும் கூப்பிடணும் பாக்குறது, என்னால முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால பண்ண முடியல. அப்புறம் நல்ல வாய்ஸ் சிஸ்டர், கடவுள் ஆசீர்வதிப்பா. அதே மாதிரி கீபோர்ட் பிரதரும் நல்ல அருமையா வாசிக்கிறாரு, உங்களுக்கு ஈடு கொடுத்து அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுது.
0: ஆமென். ஒரு பாடலை கேளுங்களேன், உங்களோட பேரால நாங்கள் கேட்போம்.
1: திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமா, அருமையான ஜெப பாடல். நிச்சயமாக அவர்கள் பாடுவார்கள். நன்றி. எங்களை வந்து பாஸ்டர் ஆல்ஃபிரட் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். மிகவும் நேரம் இல்லாத நிலை இருந்தாலும் கூட எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்த வாரம் உங்களை எதிர்பார்க்கிறோம். சரி, யாருடைய பாடல் இப்பொழுது பாட இருக்கிறீர்கள் சௌரி?
2: செமினாக்காக அங்கிள், செமினாவோட பாடல பாடிட்டு வந்தலாமா? பழமொழி சொல்லுவாங்க அங்கிள், பகல்ல பாத்து பேசணும், இரவுல அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மையாயிடுச்சு. எங்க எங்க இடத்துல இது இரவு இல்ல? ஆமா, அதனால எனக்கு அது ஒர்க் ஆனதுனால சரி வேண்டாம், நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்தாரே, நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம்.
0: அவ்வளவுதான்.
2: அதுக்கேத்த மாதிரிதான் பாடல் அங்கிள். அதுவும் எபினேசரு அவங்க கேட்ட பாட்டும் அது மாதிரிதான் இருக்குது. ஆமா,
0: ஓகே ஓகே. அவங்களோட பாடல பாடலாம் பார்க்கலாம். யார் வந்து
2: பாடலாம்
0: அடுத்ததாக? எங்களுடைய திருக்கரத்தால் பாடல் கொடுத்திருக்கிறார்கள் பாஸ்டர், அதையும் பாடுவோம் பின்புதான்.
2: ஆமா அங்கிள்.

0: அருமையான பாடல் செமினா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அழகா பாடினீர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அது மாத்திரமில்லை, யூடியூப்பில் ஒரு பாடல் பதிவு இருக்கிறது நினைக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். அசின் ஒரு பாடலே
1: கேட்டிருக்கிறாங்க. ஆமா அங்கிள், அஸ்லின் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்களா, இதான் முதல் முறையான்னு தெரியல அங்கிள்.
0: ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஹலோ அஸ்லின், ப்ரேஸ் லார்ட். யாரும் தெரியல, சிஸ்டர் ப்ரே, சின்ன பொண்ணா பெரியவங்களான்னு தெரியல, யாராக இருந்தாலும் ப்ரேஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு, பாடல் கேட்டதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பாடல் நாங்கள் பாடுறோம், தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்க. தேங்க்யூ
0: டேனி.
2: அங்கிள்
0: உங்களோட சைடில் எக்கோ குறைச்சிருங்க.
2: ஓகே அங்கிள், ஓகே. ரிப்பீட் ஆகுதா அங்கிள், இல்லை மைக் எக்கோ?
0: மைக் எக்கோ.
2: ஓகே ஓகே.
0: அடுத்து யாருடைய பாடலை பாட இருக்கிறீர்கள்?
1: அக்கா வந்திருக்காங்க, சுஜாதா லாய்ட்.
0: ஆமா,
1: அவங்களோட பாடல் பாடிட்டு. ஆமா அங்கிள்,
0: அக்காட பாடலை பாடுவோம். சுஜாதா அவர்களுடைய பாடல் இப்பொழுது வரை இருக்கிறது. மீண்டும் மின்வெட்டு காரணமாக இணைக்கப்பட்ட நிகழ்ச்சி தடைபட்டதுக்கு மீண்டும் மன்னிப்பு கோருகின்றோம்.
1: அங்கிள் ஒரு கால் வருது.
0: பாஸ்டர் இணைஞ்சிருக்கார், பாஸ்டர் அல்ஃபிரட் அவர்கள். மீண்டும் பாஸ்டர்,
3: ஒரு சின்ன விஷயம், ஒரு சாட்சி ஒன்று சொல்லணும்னு இருந்தேன்.
0: சொல்லுங்க.
3: இந்த பாட்டு நான் கேட்டேன் இல்லையா, திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: ஆமா,
3: அந்த பாட்டு வந்து எழுதி பாடினவர் இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபர்ட் குமார்.
0: ஓ
3: சரிங்களா. அவரு வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆகணும். அவர் வந்துட்டு எங்க அத்தை இறந்தப்போ இந்த பாடல வந்து எழுதி பாட்டு பாடினாரு.
0: ஓ அப்படியா.
3: அன்னைக்கு ஃபுல்லா இந்த பாட்டு, அன்னைக்கு அவங்களுக்காகவே எழுதின பாட்டு. ஆனா வந்து அவரை பத்தி ஒரு சின்ன சாட்சி என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு கிராமத்துல ஊழியம் பண்றதுக்கு போனாராம். அந்த இடத்துல அந்த ஊழியம், அந்த இடம் ஃபுல்லாவே இது மத்தவங்க இருந்த இடம். அப்ப வந்துட்டு இவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தேவனை ஏற்றுக்கொண்டதாம். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருந்தாங்களாம். அப்ப இவரு கிளிஃபர்ட் குமார் அங்கிள் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த கதவுல வந்து கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனாராம். தேவனே, உங்களுடைய ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறேன், எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரா ராத்திரி. இவங்க அந்த ஊரெல்லாம் திரண்டு வந்து, எல்லாருமே அந்த ஊரே திரண்டு வந்து இந்த குடும்பத்தை அடிக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை கொளுத்தணும்ட்டு வந்திருக்கிறாங்க. வந்தப்போ பார்த்தா அந்த கதவுல வந்து அப்படியே ரத்தம் ஊசா இருந்திருக்குது. ஃபுல்லா ரத்தம், அப்படியே ஒரு கை ஃபுல்லா, ஒரு கை அப்படியே ரத்தம் அப்படியே இதானோடனே அதே இடத்துல நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி கேள்விப்பட்டேன் நானு. அது நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றதுக்காக சொன்னேன், ஏன்னா இந்த திருக்கரத்தால் தாங்கி என்னை.
0: அவரோட பேரை திரும்பமா சொல்லுங்க. கில்பர்ட்
3: கிளிஃபர்ட் குமார்.
1: இல்ல இல்ல இல்ல, கிளிஃபர்ட்
0: கிளிஃபர்ட் குமார். கிளிஃபர்ட் குமார் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் அங்கிள், தெரியும் தெரியும். இங்க அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், ரொம்ப அவருடைய பாடல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கிள். ஆமா,
0: நன்றி பாஸ்டர். இந்த தகவலை சொல்லி ஒரு சாட்சியம் சொல்லி இருக்கிறீர்கள். இப்படி அநேக தேவ ஊழியர்கள் இப்படி பாடல் பாடிக்கிறார்கள், எங்களுக்கு தெரியாது. அதை திரும்பமாக பாடுறவர்கள் கூட அதை பற்றி சொல்லுவதில்லை. அதனால நீங்கள் இந்த இடத்துல அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு சாட்சியை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். நன்றி பாஸ்டர்.
3: ஆமா, அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், என்னன்னாக்கா அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் இருந்தது. அப்போ அவரு வந்து தேவன்கிட்ட வந்து பொருத்தனை பண்ணாராம், எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கனாக்கா நான் வெறும் பாடல்லயே ஊழியம் செய்வேன் சொல்லி. தேவனை நாமத்துக்கு மகிமையா, தேவன் அவருக்கு நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்தனால அவர் நிறைய பாடல்களை பாடி ஊழிய செஞ்சாரு. கிளிஃபர்ட் குமார்.
0: கிளிஃபர்ட் குமார் நல்ல சாட்சியா, மிகவும் மகிழ்ச்சி. நீங்க அனுபவமிக்க ஒரு ஊழியக்காரர், இப்படி இடையிடையே வந்து இப்படி பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினவர்களுடைய தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அடுத்த பாடல் யாருடைய பாடல்? பாஸ்டர் கேட்ட பாடலா திருக்கரத்தால் இல்ல
1: உங்களோட பாடல் பாடிட்டு வர ஆமா அங்கிள்
0: அக்காவோட பாடலை பாடிட்டு வருவோம்
1: ஆமா அங்கிள்
0: உங்களுக்கு அக்கா எங்களுக்கு அக்காவை போனாங்க அவங்க என்ன விட
1: ஆமா அங்கிள் எல்லாரும்
0: வயசு என்னோட குறைவு தங்கச்சியா இருக்கலாம்
1: தங்கச்சியா இருக்கலாம் இல்ல நம்ம அந்த இந்தியன்ல பிளெஜ் சொல்லும் போது ஆல் இந்தியன் சாமி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் மாதிரி எல்லாரும் கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே அங்கிள் ஆமா அந்த மாதிரி எல்லாரும் சகோதரர் தான் ஒன்னும் தப்பில்ல அதனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன்
1: அங்கிள் பாத்துருக்க ஆமா அவங்களுக்காக பாடிடலாம் பாடிடலாம் அங்கிள்
0: ஆமென்

0: சிறப்பான ஒரு பாடல், நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை பாடினீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. மீண்டுமாக எங்களோடு இணைந்து சிறப்பியுங்கள். யூடியூப்பில் ஒரு சில பாடல் தெரிவுகள் இருக்கின்றன. சௌர அதாவது ஒரு சௌர சௌரியோ தெரியல ஆஷா அவர்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் கிடைச்சிருக்குது. எண்ட் ஆஃப் த ப்ரேயர், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். நாங்கள் அவர்களுக்காக இந்த ஜெபக்குறிப்புக்காக பாஸ்டர் இம்மானுவேல் ஜெபிப்பார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து சோர் ஈவிலினோட மற்றும் சோர் டேனியோட பேசி உங்கள் பாடல் தெரிவுகளை அவரிடம் சொன்னால் அவர்கள் உடனடியாக அந்த பாடலை பாடுவார்கள். அடுத்த யாருடைய பாடல்?
1: அடுத்த பாஸ்டர் ஆல்ஃபிரெட்காக பாடிட்டு நான் யூடியூப்ல ஆஷ்லின் அவங்களுடைய பாடலுக்கு வரேன் அங்கிள்.
0: ஓகே
1: ஓகே. பாஸ்டர் ஆல்ஃபிரெட்டோட பாடல் திருக்கரத்தால் தாங்கியன்னு. ஆமா, இன்னைக்கு பாடின பாடல் எல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள் அங்கிள். நல்ல வரிகள் உள்ள அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லா பாடலுமே.
0: ஆமா
1: ஆமா அங்கிள், ரொம்ப அருமையான பாடல்கள்.

0: சிறப்பான ஒரு பாடல். அந்த தேவ ஊழியர் பாடின ஒரு பாடல். இந்த பாடல் இவாஞ்சலிஸ்ட் கிளிஃபோர்ட் குமார் அவர்களுடைய பாடல். நான் நினைக்கிறேன் அவர் 22 ஆண்டு தான் கர்த்தர்களை நித்திரையிட்டிருக்கிறார் என்று.
1: ஆமாம் அங்கிள், இப்போதான் இருந்தாங்க. அவருடைய பாடல் நிறைய பாடல்கள் இருக்கு அங்கிள், நல்ல அருமையான பாடல்கள். அவரோடது எல்லா பாடலுமே நல்லா இருக்கும். அவர் FMBB-ல இருந்தார்.
0: ஓ அப்படியா, அதுல இருந்தாலே நல்ல பாடல்களாக தான் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அவருடைய பாடல்.
1: எமில் ஜெபசிங் அவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க நினைக்கிறேன் அங்கிள். அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள். எல்லாம்
0: உங்களுக்கு தெரியும், அந்த பாடல் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்ல பாடல் பதிவு இருக்கிறதா இருக்கிறது நினைக்கிறேன். யூடியூப்ல
1: ஒருத்தவங்க ஆஷ்லின் அவங்களுடைய பாடல் இருக்காங்க. மற்றவங்களோட பாடல் நான் பாடிட்டேன். சிஸ்டர் ஆஷ்லின் அவங்களோட பாடல் பாடணும்.
0: ஓகே
1: ஓகே, அவங்களோட பாடலை பாடி
0: பாடிடுவோமா?
1: பாடிடலாம் அங்கிள்.

0: ஆமேன். இயேசுவின் நாமம் இன்ப நாமம், இணையற்ற நாமம். அழகான பாடல், அருமையாக நல்ல மெலோடி பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஈவிலின்.
1: நன்றி அங்கிள். நம்ம இந்த பாடல ஒரு பாட்டை பாடினாலே சுவிசேஷம் அறிச்ச மாதிரி
0: தான்.
1: அதுல அவ்வளோ அழகா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைனுமே ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பாவம் பாவத்துல இருக்கிறவங்களுக்கு, சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு, பிசாசின் கட்டுல இருக்கிறவங்களுக்கு, அப்படி வந்து ஒரு ஒரு லைனுமே ரொம்ப அழகா. இந்த ஒரு பாட்டை பாடினா போதும், அந்த ஒரு உண்மையாலுமே கேட்டாங்கன்னா, கவனிச்சு இந்த பாட்டை கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆண்டவரை தெரிஞ்சு அறிஞ்சுக்குவாங்க, அங்கிள் ரசிக்கப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல்.
0: அந்த பாடலை தெரிவித்தவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். இப்படிப்பட்ட பாடல், இப்படிப்பட்ட பாடல் நல்ல செய்தி, நற்செய்தியை, சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறது. எங்களுக்கு அதாவது எங்களுடைய கடமை, ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அறிவியுங்கள், அறிவிப்போம். அறிவிக்கிற மாத்திரம்தான் எங்களோட வேலை, அவர் ஜாப். ஸோ மிகுதியான ஆண்டவர் ரட்சிப்பு தருகிறது, ஆண்டவருடைய கிருபை. அதனுடைய அந்த இடத்துக்கு நாங்கள் போகாமல் நாங்கள் ஆண்டவர் சொன்ன வேலையை மாத்திரம் செய்யலாம். அடுத்த யாருடைய பாடல்?
1: கிறிஸ்டபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க வந்து இன்னொரு பாடல் கேட்டிருக்காங்க. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. ஐயோ, இது எந்த பாட்டு? ரெண்டு பாட்டு இருக்கே. இது காக்கும் காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அந்த பாட்டு தான். அதான் அங்கிள், கரெக்ட் தான்,
0: கரெக்ட் தான். நல்ல பாடல் கிறிஸ்துவர், நல்ல பாடல் தெரிவு. இதுவும் ஒரு ஜெபத்தோடு கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலே நாங்கள் ஆண்டோட நம்ம நாமத்தின் மாமைக்காக பாட இருக்கின்றோம். சோரி, பாட இருக்கிறார்கள் அருமையான தம்பி டேனி. அழகாக பின்னிசை வாசித்து ஆண்டோட நாமத்தை மயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் லைஃப் மீடியண்டா கேட்டுருவேன். பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவருக்கு ஒரு கரகோசத்தை தட்டுங்க, நான் உற்சாகப்படுத்துங்க. நான் என்ன செய்யறது, காணாத எங்களால் மக்களை காண முடியல. இருந்தாலும்
1: இல்ல அங்கிள், அவங்க பார்க்காம இருந்தா கூட அவங்க கண்டிப்பா அவங்க கேட்டுட்டு அவனை பிளஸ் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வாசிக்க முடியாது. எல்லாருடைய ஜெபங்களும் ஒரு ஆசீர்வாதமும் எல்லாரோடய இருக்குல்ல. கண்டிப்பா, நன்றி அங்கிள். ஆமா, ஓகே அங்கிள், அந்த பாடல பாடிடலாம்.

0: ஆமேன். நல்ல ஒரு பாடல், காக்கும் கரங்கள், நல்ல தெரிவு. இந்த பாடலை யார் தெரிவு செய்தார்கள்? கிறிஸ்தோபரம்.
1: ஆமாம் அங்கிள், கிறிஸ்டோபர் கனகரத்னம் அங்கிள் அவங்க.
0: வாழ்த்துக்கள் சகோதரன் கிறிஸ்தோபர், சிறப்பான ஒரு பாடல் தெரிவு. அவருடைய நாம மயப்பட்டது. அடுத்து யாருடைய பாடல்கள் இருக்கின்றன?
1: எல்லா பாடலும் நான் பாடிட்டேன் அங்கிள்.
0: யூடியூப்ல ஒரு பாடலும் இல்லையா?
1: யூடியூப்ல இல்லை, அது அவரோட பாடல் தான் கடைசி, அது பாடிட்டேன் நான்.
0: ஓகே ஓகே. நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படியே இணைப்பு துண்டித்ததால் அப்படியே போனவர்கள் வரவில்லை. இருந்தாலும் யூடியூப்பில் அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக பாடல்களை நாங்கள் பாடியிருந்தோம். ஆண்டவருடைய நாம மயப்பட்டது. இது தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் தான் இந்த இடத்துல கிருபியாக உயர்த்தியிருக்கிறார். அதுக்காக நன்றி. சோர்ந்து போகாதபடி என்னைக்கு ஆரம்பத்தில் அருமையான சௌரி ஜெர்மனிலேருந்து கேட்ட பாடல் அது மாத்திரை அது மாத்திரமேல அவர்கள் சொன்ன வாழ்த்துக்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு தொடர்ந்து ஆண்டவர் பணியில் பயணிக்க வேண்டும், பயணியுங்கள், கத்திரங்களோட கூட இருப்பார் என்று அழகாக வாழ்த்துக்களை அந்த ஊழியக்காரர் சௌரி சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் மிக சிறப்பாக எல்லா பாடலையும் பாடியிருந்தோம். வந்தவர்கள் இன்றைய நாளில் இடையில் இந்த மின்சார தடை காரணமாக தடைப்பட்டு விட்டது. இருந்தாலும் மீண்டுமாக இணைந்து கொண்டவர்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன டெக்னிக்கல் இஷ்யூ எந்த இடத்துலையும் வரும், எந்த பெரிய ஷோவிலையும் இருக்கும், எங்களை போல சிறிய ஷோவிலையும் இருக்கும். அதனுடைய பொதுவானது தான் மின்சார தடை. தடையிலிருந்து நாங்கள் மீண்டுமாக இதை இணைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய சேவை நடக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அந்தபடி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நிறைவின் போது இம்மானுவேல் மினிஸ்ட்ரி பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை சிறிதாக மிகச் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார். அது மாத்திரமல்ல, பின்பாக ஜெபிப்பார்கள். ஜெப குறிப்பு ஒன்று இன்றைக்கு இருக்கிறது, அதை பாஸ்டரிடம் சொல்லிவிடுங்கள் சௌரி ஈவினிங்.
1: ஆமாம் அங்கிள், அவங்க அதை பார்த்துட்டாங்க, சொல்லிட்டேன் நானும்.
0: ஓகே,
1: கண்டிப்பாக அதுக்காக அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அடுத்த வாரம் அவங்க வந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க, நாங்கள் இந்த வாரம் வந்து நாங்கள் ஜெபித்தோம் உங்களுடைய ஜெபத்தினால, அவங்க மகன் வந்து பரிபூர்ண விடுதலை பெற்று கொண்டார் அப்படின்னு சொல்லி, இப்போ சுகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். நாங்களும் எங்களுடைய ஊழியங்கள் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருமே அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஜெபித்து அடுத்த வாரம் அந்த சாட்சி சொன்னால் இது இன்னும் நிறைய பேர் வந்து ஆண்டவர் உண்மையாகவே எல்லாருக்கும் அற்புதம், யாரும் பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருக்குமே அற்புதம் செய்வாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு கால் பண்ணவங்க, லைவ்ல வந்தவங்க, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சாரி, ரொம்ப எதிர்பாராத விதமா இங்கே பவர் கட் ஆயிடுச்சு. எப்பயும் அந்த மாதிரி ஆகாது. இன்னைக்கு நான் ரொம்ப பாவப்பட்டு பேசிட்டு இருந்தேன், டப்புன்னு இங்கே போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னைக்கு எல்லாரும் கரெக்டா ஆன் டைம்க்கு எல்லா ப்ரோக்ராமுக்கு வந்துட்டாங்க. நிறைய பாடல் இருந்துச்சு. ஐயோ இப்படியே கட் ஆயிருமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டு, நல்ல வேலை உடனே கரண்ட் வந்ததுனால திரும்ப தொடர்ந்து பார்க்கவும் நீங்களும் திரும்பவும் வந்துட்டீங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அங்கிள். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டானியோட ப்ரோக்ராம்காக, அவனுடைய ஃபியூச்சர்க்காக, அவனுடைய இப்போ கரண்ட்ல இருக்கிற அவனோட மியூசிக் விஷயங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நாங்களும் உங்க எல்லாரையும் எங்களுடைய ஜெபங்கள்ல நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் அடுத்த வாரம் எந்த தடையும் இல்லாம வருவோம் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கலாம் அங்கிள்.
0: ஆமென். கர்த்தர் நல்லவர், ஜெபங்களை கேட்கிறவர், ஜெபமே ஜெயம். அன்படியா அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம், விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அவனுடைய அடுத்த வாரம் நாங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த மின்சார தடையும் இல்லாமல் எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று நாங்கள் கூறிக்கொண்டு உங்களுக்கு அன்பு வணக்கத்திலே விடை கொடுக்கிறேன். நன்றி சௌரி,
1: சிறப்பாக
0: பாடுங்கள்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கிழமை.
1: தேங்க்யூ அங்கிள், ரொம்ப நன்றி.
0: சமாதானம் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கும். சிறிதாகத்தான் அதை தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறார் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். அது மாத்திரமில்லை, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மாத்திரம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட். ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், நல்லா இருக்கிறோம். நன்றி. எங்க டேனியை காணையில் போயிட்டேரா?
2: ஆமாம் ஐயா, ஒரு விஷயமா போய் சைடில் இருக்கார் ஐயா.
0: இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை சிறிதாக கேட்போம். எப்பொழுதுமே இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படியால் எந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் காதுகளே இருதயங்களே திறந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட சிறிதான ஒரு கர்த்தருடைய செய்தியை கேட்டு அதன் பின்பதாக பாஸ்டர் ஜெபிக்க இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஜெபக்குறிப்பு வந்திருக்கிறது. அந்த ஜெபக்குறிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுற தேவர். சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அதனுடைய நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகமையை காண்பாய் என்று அவர் சொன்னபடி நாங்கள் அவரையே விசுவாசிப்போம். பாஸ்டர் எங்களோடு இணைந்து செய்தியை கொடுங்க.
2: ஆண்டவர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இவ்வளோ நேரமாக அவருடைய சமூகத்திலே அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்றைக்குமாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10:46 முதல் 52 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பைபிளில் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பர்திமேயு குருடனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவுக்கு அவர் போய் கொண்டிருக்கிற வழியிலே இந்த பர்திமேயு என்கிற ஒரு குருடன் அங்கு உட்கார்ந்து அவ பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். குருடர்களுடைய காரியம் நீங்கள் அறிந்த வண்ணமே, அவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், வேதனை மற்றும் அழுத்தம் உடையவர்கள். அவர்களுக்கு பிச்சை மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை எடுக்க தெரியும். இன்றைக்கும் அநேகர் இன்னைக்கு குருடர்களை போல நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக இரண்டு நேரங்களில் வழி தெரியாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மனுஷனை தேடி அநேகர் இன்றைக்கு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த நாடுகளிலிருந்தும் நீங்கள் எங்கிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களுடைய எதிர்காலங்களையும் எல்லாவற்றையும் அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த மார்க் 10:47 வாசிக்கிறோம். அந்த குருடன் எரிகோவுக்கு போகிற வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகிற வழியிலே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் 47 சொல்லுகிறது, அந்த இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் அங்கு போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான். இரண்டாவதாக அவன் கூப்பிடத் தொடங்கினான். மூன்றாவதாக அதிகமாய் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். குருடனாய் இருந்தும் முழு சரீரமும் செயல்பட முடியவில்லை, ஆனால் அவனுடைய கண் வேலை செய்யல, ஆனால் காது கேட்கிறது. என்ன கேட்டது? இயேசுவானவர் நடந்து போகிறார், இயேசுவானவர் கடந்து போகிறார் என்று சொல்லி. ஆகவே அவனுடைய வாயும் வேலை செய்தது. ஒருவேளை அவனுடைய கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி. அப்ப ஜனங்கள் திட்டிருக்க ஜனக்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, விசாரிக்கிறான் என்ன என்ன நடக்கிறது, என்ன யார் நடந்து வருகிறார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதை அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது அவனுடைய மூளையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. லூக்கா 18:36 அதே வசனத்தை வாசிக்கிறான். நசரேனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மட்டும் அறிகிறது இல்ல, அவரும் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அதுதான் யோவான் 2:24-25 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் என்று சொல்லி வாசிக்கிறோம். 25 மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எரிகோவுக்கு போகும்போது இயேசு பரிசுத்தமேவை குருடனை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் காணாதவர் போல் கடந்து போகும் பொழுதுதான் இந்த குருடன் சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். மூன்று காரியங்கள் கேள்விப்படுகிறான், கூப்பிட தொடங்கினான், அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அவர் காணாதவர் போல இருந்தாலும் நீங்க கேள்விப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட தொடங்குங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்கும், என் குடும்பத்திற்காக இறங்கும், என் பிள்ளைக்காக இறங்க ஆண்டவரே, எதிர்காலத்து வாழ்க்கைக்காக இறங்க, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சத்தம் போட்டு கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமாகவே பதில் கட்டளையிடவர் இருக்கிறார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகவே ஒருவேளை மனுஷனை நோக்கி கூப்பிட்டு அநேகர் இன்னைக்கு ஏமாறந்து போய்விடுகிறார்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எதற்கெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடணும்னு சொன்னா, அவர் அற்புதத்திற்காக, அவர் வல்லமைக்காக, அவருடைய நம்முடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கடந்து போகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் அதே இடத்துல நின்று திரும்பி பார்த்து அந்த அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய ஜபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் உங்களுடைய சத்தத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. ஆகவே இதை நாம் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து எங்களோடு கூட இணைந்து கொண்டீர்களோ, இருக்கிற இடங்களில் ஒருவேளை வீடா இருக்கலாம், அல்லது ஆபீஸா இருக்கலாம், அல்லது டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே, உங்களுடைய இடத்துல ஆண்டவரே, நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி இந்த நேரத்துல நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதுமாக ஒரு ஜெபம் விண்ணப்பம் நாம் கேட்டுக்கொண்டபடியே, ஆஷா என்கிற சகோதரனுடைய மகன் அபி என்கிறவர், அவர் வியாதிப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தாமே ஜெபிக்கிற இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்தனுடைய சதிசு திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாவதாக கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம ஜெபிக்க போற ஒன்றாய் சேர்ந்து ஒரே நிமிஷம் கண்களை மூடுவோம். அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம்.

0: ஆண்டவரே, இந்த நாளிலே இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலான பாடி கீர்த்தனம் பண்ணினோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கொண்ட ஒவ்வொருவரும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே பாடலிலே பாட கேட்ட ஆண்டவரே, பாட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாளில கர்த்தர் தாமே. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் எரேமியா 33:3 நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன தேவனை நோக்கி இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே, அப்பா பலவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் இப்பொழுது விடுதலை ஆக்கி அவளுக்கு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட, ப்ரொமோஷன் கிடைக்க யாரெல்லாம் இதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் தாமே அப்பா அவருடைய விண்ணப்பங்களை வேண்டுதலில் கேட்டு கர்த்தர் இந்த நாளில் இப்பொழுது அற்புதம் வாழ்க்கையில செய்து ஆண்டவரே அடுத்த புரோகிராம்குள்ள அவர்கள் சாட்சியாய் நிறுத்தி அவர்களுக்கு எங்களை எழுதுவார்களாக. கர்த்தர் இடத்துல நாங்கள் ஜெபித்தோம், நாங்கள் விசுவாசித்தோம், கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த எங்களுக்கு எழுதி சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு பலப்படுத்துங்க. திருமணம் ஆகாமல் இன்னும் காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அன்று குழந்தை பாக்கியத்திற்கு காத்துக் கொண்டிருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து நல்ல வரன்களை ஆண்டவரை கர்த்தர் கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய ஆண்டவரை எல்லா கண்ணீரையும் ஆண்டவரை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இது நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்த வழிநடத்தின தேவன் இனி வருகிற நாட்களில் எங்களோடு கூட இருந்த வழிநடத்த வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேர பாடலை பாடின இவளின்காக, இசை வாசித்த டேனிக்கான ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக, அந்த சுகப்படுத்துவீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த வல்லமையின் அலைகள் ஊழியத்திற்காக வின்சென்ட் ஐயாவிற்காகவும் ஆண்டவர் ஜெசிந்தா தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இன்னும் தாயார் அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இப்பொழுது சுகமாக்கும் கர அவர்கள் மேல வைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாமே. சுகம் உண்டாவதாக. உச்சதம் கால்வருடைய பலன் ஆண்டவரே, உடைய ஸ்தோத்திரம், சுகம் ரத்தம் பூசப்படுகிறோம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தினுடைய வேலைகளை ஊழிய கவனித்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானங்கள் தேவைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகளை தினம் தினம் தினம் 24 மணி நேரம் டிவி வழியாக, யூடியூப், பேஸ்புக் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, ஆண்டவர் வெப்சைட் வழியாக, ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை சுவிசேஷமாய் ஆண்டவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். எனக்காக என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிக்க ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நினைக்கிறார்களோ அதில் காரியங்கள் எல்லாம் முடிச்சதின்படி அவர்கள் நடைபெற உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
1: நன்றி பாச. மிக நன்றி ஐயா. அருமையான ஒரு சிறிய நேரத்தில் ஆழமான சத்தியத்தை எடுத்து வந்தீர்கள். அன்னுடைய நாமம் மயப்பட்டது. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஜெபத்திலேயும் கருத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். விசேடமாக அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு சாட்சியை நாங்கள் அடுத்த வாரம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால், அவரை நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த ஜெப விண்ணப்பத்துக்கு நாங்கள் பதில் எங்களுக்கு கிடைத்திருக்கும், கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்றும் ஆமேன் என்றும் பரலோகத்தில் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருது என்று நாங்கள் விசுவாசிப்போம். நன்றி பாஸ்டர், மிகவும் மகிழ்ச்சி.
0: நன்றி ஐயா.
1: மீண்டும் உங்களை எல்லாம் பார்க்க ஆண்டவர் கிருபையா உதவி செய்தார். இந்த சமாதானம் எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் இணைந்து கர்த்தரை சித்தமானால் அறை சாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு விடை தருகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நட் செய்தி. கனடா தேசத்தில் அநேக பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் கொண்டிருக்கும் வல்லமை டிவி என்ற தொலைக்காட்சி சேனலில் உங்களுடைய வர்த்தக விளம்பரங்கள், தேவ செய்திகள், சொந்த பாடல்கள், ஆராதனை பாடல்கள் மற்றும் உங்கள் சமூக சீர்திருத்த சிந்தனைக்குரிய நிகழ்வுகளையும் ஒளிபரப்ப எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அன்பான காணிக்கைகளினால் எமது ஊடக சேவைக்கு ஆதரவு தாருங்கள். இந்த நல்ல

0: பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இன்றைய நாளில் நாங்கள் வேதாமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோட வேதத்தை வாசிக்க இணைந்திருக்க அருமையான சோரி பீலா அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றிருக்கிறோம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புத்தகங்கள் 1 சாமுவேல் 9 அதிகாரம், ஏசாயா 53 அதிகாரம், வெளிப்படுத்துதல் 15-16 ஆகிய புத்தகங்களை இன்று சகோதரி வாசிப்பார்கள்.
1: 1 சாமுவேல் 9 அதிகாரம். 1 சாமுவேல் 9 அதிகாரம். பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிட்டு. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டி காரணத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார். நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதுக்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வர மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்துக்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கட்ட சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டானாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுளை கண்டபோது, கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடே போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசி கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்தினு என்றான். ஆமென். ஏசாயா 53 ஏசாயா 53 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தள்ளும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். வெளிப்படுத்தல் 15 அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதிகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியவுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஆமீன். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். வெளிப்படுத்தல் 16 அதிகாரம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாய தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டு சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எப்ரேயு பாசையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்துள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீபுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி அம்மா, கருத்தோடு வேதத்தை வாசித்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி.
0: நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 2:22.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையதிலே 2:28 சனிக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
0: தொடர்ந்து நாங்கள் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்க இருக்கின்றோம். மீண்டுமாக திங்கட்கிழமை உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்தில் விடைபெறுவது உங்கள் சோதரன் வின்சென்ட் மேனுவல். வணக்க நேர்களே.
2: பலிபீடம் வந்தோம், பலியாகி நின்றோம், பரிசுத்த தேவா
1: வல்லமையின் அலைகள்

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 25 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்தில் 9:56. அடுத்து ஆண்டோடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு தர இருக்கிறார்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

மகிமை மகிமை மாட்சிமை. பலிபீடம் வந்தோம் பலியாகி நின்றோம், பரிசுத்த தேவா பலியாக ஏற்பாய், பரிசுத்த தேவா.

0: புதன்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையதிலே 10:07, இந்த செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நல்லா இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து செழித்திருக்க வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படியாய் வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தாரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடையே வீற்றிருப்பார். அல்லேலூயா. இது பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தப்பட்ட வசனம். எந்த காலத்திலே, அதுவும் முக்கியமான ராஜாக்கள், அதுவும் இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாய் வெவ்வேறாய் பிரிந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பங்காளி சண்டை போல 10 கோத்திரத்தார் ஒரு பகுதியிலே, மிகுதியான ஒரு சிலர் மாத்திரம் இன்னொரு பகுதியிலே என்று ஒதுங்கி இருக்க, தாவீதின் குடும்பத்தாரும் பென்யமீன் குடும்பத்தாரும் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் எல்லாரும் சீரியரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே, விக்கிரக ஆராதனையை வழிபாடுகளை எல்லாம் ராஜாக்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ராஜாக்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே ஏசாயா தீர்க்க தரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஒரு தீர்க்க தரிசியை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு எத்தனை அதிகாரங்களிலே எத்தனை கோணங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சமயம் வருகிற போது கர்த்தர் இந்த ஒரு மனிதனை கொண்டு எத்தனை பேரு எத்தனை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியம் இருக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 வாசித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 1-12 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்திலே இஸ்ரவேலை அவர் வழி நடத்துகிற விதத்தை, அதிலே உள்ள தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை, மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 13 27 வரைக்கும் 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 கூட்டத்தார் நகரத்தை தேசத்தாரை அவரவர் பேரிலே இருக்கிற சாபங்களை ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களின் மேல் உள்ள பாரம், தீர்க்க தரிசிக்கு அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இதோ பிள்ளைகள் அழிகிறது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வரட்டு என் பிள்ளையை அடித்து திருத்துவேன் என்று சொல்லுகிற தாய் கூட பிள்ளையை அடிக்கப் போகிறோம் என்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்திருப்பார்களே, பிள்ளைக்கு வலிக்குமே என்று எண்ணுவார்களே. அது போலத்தான் தகப்பன் தன் தீர்க்க தரிசியை வைத்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 தேசத்தாரை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்க தரிசியின் வழியா. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடைசி நாட்களை குறித்து இப்படி எல்லாம் வெளிப்படுத்த இந்த மனுஷன் எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும்? இதை யோசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆமா, அவர் அப்படியாய்த்தான் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்க தரிசியானவளாய் இருந்திருக்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய ஆசீர்வாதம். எசாயா 8 நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கணவனும் மனைவியுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு நேசித்து அதிலே அவர்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை தருகிறார் அதிலே பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் 8:18 ஏதோ இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் ஏதோ நானும் என்னுடைய பிள்ளைகளும்னு சொல்றாரு பாருங்க. அப்போ குடும்பமாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் விலை ஏற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவர்களுக்கு அலாதியாய் வரும். கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்காக நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள். அதுதான் மாம்சீக சிந்தை. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், எதையுமே அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், அதுவும் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அப்படியே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். அதே சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற தேசங்களையும் பாருங்கள், அவர் கணக்கிலே வைத்திருக்கிறதைத்தான் இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 13 அதிகாரத்திற்கு பிறகாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த 13-14 பார்த்தோம் என்றால், பாபிலோனை சத்ருவுக்கு அந்த இணையாக அவனுடைய பெருமை எழும்பினதை குறித்தும், அவனுக்கு அடைகிற வீழ்ச்சியை லூசிபருக்கு விடிவெளியின் மைந்தனாகிய அந்த சாத்தானை காண்பித்து அவனுக்கு இணையாக கொண்டு வந்து பாபிலோனை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த மாதிரித்தான் இருக்கும் என்கிறதை இன்றைக்கு வரலாறு காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வழியாகவே அதே எதிர்ப்பு நடந்து போராக மாறி இருக்கிறதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே போல மோவாபை குறித்ததான பாரம், இந்த 16 நான் 5 வாசித்தேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார் என்று சொல்லுகிற இடத்திலே மோவாபின் காரியத்தை குறித்து, மோவாபின் மேல் வரக்கண்ட பாரத்தை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்து விட்டான் மோவாப்? நல்லவன் தானே, தாவீது போய் அடைக்கலமாய் அவனைத்தானே தேடினான். 1 Samuel 22:3 அப்படித்தானே தாவீது செய்ததை பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறான் தாவீது? சவுல் அவனை துரத்தி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். சவுல் துரத்த தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது எப்படியாகிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை எங்கே ஆகிலும் நிலையான இடத்திலே தங்க வைத்து தான் தன்னுடைய உயிருக்காக எங்கு வேண்டும் என்றாலும் ஓடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இயற்கை தானே, இப்படித்தானே எல்லாரும் நினைப்பார்கள். அப்படித்தான் இவரன் தாவீதும் என்ன செய்கிறான், 1 Samuel 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து, தேவன் இனி என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்கிறான். எந்த உரிமையில அப்படி கேட்கிறான்? அவனுடைய கொள்ளுப்பாட்டி, அதான் முற்பாட்டி ரூத் மோவாபிய பெண் தானே. அந்த உரிமையில் தான் ரூத்துக்கு பிறந்த ஓபேத், ஓபேதுக்கு பிறந்த ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது. ஆகவே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உறவுக்காரர்கள் என்கிற உரிமை. ஆகவே இந்த உறவுக்காரர்கள் இடத்திலே, அந்த ராஜாவின் இடத்திலே போய், சவுல் என்னுடைய ராஜா சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுனால் என் தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு ஓடுகிறான். அவர்கள் அதற்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. வரலாறு காட்டுகிறது, மித்ராஷ் புத்தகத்திலே பார்த்தால், தாவீது இங்கு வந்து விட்டு ஓடி போனான் என்பதை சவுலுக்கு அறிவித்தவர்களும் மோவாபியர்கள் தான். பெற்றோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களும் மோவாபியர்கள் தான் என்று வரலாறு மட்டும் சொல்லவில்லை. பார்த்தீர்கள் என்றால் இங்கே பார்க்கிறோம், 1 Samuel 22:3 அடைக்கலம் கேட்டு வருகிறதை பார்க்கிறோம். ராஜாவான தாவீது என்ன செய்கிறான்? 2 Samuel 8:2 பார்த்தால், இந்த மோவாபியரை என்ன செய்கிறான் தாவீது? தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தினால், தன் பெற்றோரை கொன்றதினால் அவன் மோவாபியரை முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 மனுஷரை கொன்று போட்டு 1 உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். பாருங்களேன், நட்பிலே ஆரம்பிக்கிறது, எதிலே முடிகிறது பாருங்கள். எதினால்? ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம், மோவாபின் பெருமையினால். தங்களிடத்திலே அடைக்கலமாய் வந்தவனை அவனுக்கு நட்பு பாராட்டுவது போலவே இருந்து அப்படியே காட்டி கொடுத்த மோவாபின் பெருமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 16 ஏசாயா 16 ஆரம்பிக்கும் பொழுதே, தேசாதிபதிக்கு செலுத்தும் மாட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் தொடங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்திக்கு மலைக்கு அனுப்புங்கள், கப்பங்கட்டு, இன்னும் கப்பங்கட்டு என்று தான் கர்த்தர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தாராய், நம்மோடு உறவுக்காரர்களாய், ஒட்டி வளர்கிறவர்களாய் வளர்ந்து கூடவே இருக்கிறவர்கள் பேரிலே நமக்கும் சில எரிச்சல்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அவர்கள் வளர்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு சில கோபதாபங்கள் எழக்கூடும். உறவுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது 4 பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அவர்கள் வளர்கிறதை பார்த்து நமக்கு வயிற்றுக்குள் எரிச்சல் வரும். தாவீது வளர்கிறதை பார்த்து எரிச்சல் பட்ட மோவாபியர் அவனை காட்டி கொடுத்தது போல நாமும் கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடும். ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறதுனால் நீதியாய் அரசாளுகிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். அன்றைக்கு வரலாற்றுக்கு செல்லுபடியானது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு செல்லுபடியாவது, கடைசி நாட்களுக்கும் செல்லுபடியாகும். ஏனென்றால் இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4 வசனம், மோவாபே துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், தங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவனுக்கு. அதாவது இது எங்கே சொல்லுகிறார், கடைசி காலத்திலே. இதோ ஆண்டவர் 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலே நடக்காதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்லி யூதாவில் இருக்கிறவர்கள் மலைநாட்டுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறாரே. இந்த மோவாப் பட்டணத்துக்கு, மலை தேசத்துக்கு, இந்த யோர்தான் ஓரமாய் இருக்கிற மோவாபியர் கூட்டம், மோவாபியர் யார் என்று நமக்கு தெரியுமே, லோத்தின் புத்திரர்கள். லோத்து ஒரு காலத்திலே சோதோம் கொமராவிலிருந்து ஓடி வரும் பொழுது அவன் தானாக ஆண்டவர் காண்பித்த இடத்தை விட்டுவிட்டு இந்த மலைக்கு நான் ஓடி போய் கொள்ளுகிறேன், ரொம்ப தூரம் என்னால ஓட முடியாது என்று சொல்லி ஓடி போய் ஒரு இடத்திலே தங்க, அங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை என்று தன்னுடைய மகளும் 2 மகள்களும் அவனிடத்திலே தகப்பனிடத்திலே தவறு செய்ய பிறந்த மோவாபியர், அதாவது கூடவே இருக்கிறவர்கள், இஸ்ரவேலர் கூடவே நடக்கிறவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், ஆனால் வஞ்சனையினால் நிரம்பி இருந்தவர்கள், பொறாமையினால் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறவர்கள், 2/3 கொலை செய்யப்படும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு வஞ்சனையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்களும் ஓடித்தான் வருவார்கள், கூடத்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற வஞ்சனை அவர்களை உயரவிடாமல் எடுத்துக்கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாக இருக்கிறதா? கர்த்தருடைய கையில இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், இவர்களிலே நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு, நாம் பொறாமைப்படுகிற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையும் உண்டு. நமக்கு இது எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒதுங்கி போவார்கள், கர்த்தர் நீதியாய் உங்கள் பேரிலே அரசாட்சி செய்வார் என்கிறது உங்களுக்கு நச்செய்தியாகலாம். ஆனால் இல்லை என்றால் இது எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆவியான ஒரு ஒத்தாசை செய்கிற தருணமாகலாம். அன்றைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். சில காரியங்களை நாம் கடைசி நாட்களிலே கற்றுக்கொண்டு நேராகி வழிகளை நேராக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நாளிலே நியாயம் விசாரிக்க துரிதமாக நீதி செய்கிற ஒரு வரும் பொழுது வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்றே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்வதற்காக தன்னை தாழ்த்தினவர், எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்தார். தன்னை ஏளனம் செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. அவர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்திலே அவர் சீராய் ஓடி நமக்கென ஜெயத்தை பெற்று தந்தவர், நீதியாய் அரசாள வர இருக்கிறார். அவருடைய கரங்களை என்னால முடியலப்பா, என்னால் முடியவில்லை. மன்னிக்கவோ, குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ளவோ, பொறாமைப்படாதிருக்கவோ, அவர்கள் கூடவே எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது தீமைக்கு தீமை சரிகட்டாமல் இருக்கவோ எங்களுக்கு முடியவில்லை, இயலவில்லை. ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவீராக. நீ நியாயம் விசாரிக்கும் நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாய் காணப்பட கர்த்தர் தயவு செய்கிறாக என்று ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்த பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வெளிப்பாடுகள், தலைமுறைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், அது நமக்கு வேண்டுமே. ஆண்டவரிடத்திலே கேட்கலாமா, எசாயா தீர்க்கன் போல நானும் என் வீட்டாரும் தேவனிடத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்போம் என்கிறதற்கு இதைத்தவிர வேறு என்ன நமக்கு வழிமுறை வேண்டும்? அன்றிடத்திலே அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள கர்த்த தயை செய்தரலும் சுவாமி. எங்களோடு மத்தியில் தான் எங்களை சாட்சியாய் இருக்க நீர் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை, அவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படிக்காய் நீர் எங்களுக்கு உறவினர்களை வைத்திருக்கிறீர், நண்பர்களை வைத்திருக்கிறீர், அக்கம்பக்கத்தாரை வைத்திருக்கிறீர், கூட உழைக்கிறவர்களை வைத்திருக்கிறீர். இவர்கள் எங்கள் பேரிலே பொறாமைப்படுகிறார்கள் என்கிற அதே எரிச்சலிலே அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். மோவாபியரின் சிந்தை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இயேசு தகப்பனே தாவீதின் கூடாரத்திலே தான் தங்கி இருந்து நியாயம் விசாரிக்க வருகிறவராய் இருக்கிறீர். எங்கள் குடும்பங்களிலே தங்கியிரும். எங்கள் குடும்பங்களும் அக்கடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சிகளாய் மாறட்டும் ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யும் பொழுது தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்தீரே. அந்த கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தும். சிங்காசனம் எங்கள் வீட்டில் ஸ்தாபிக்கப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ஆவியானவர் கற்றுத்தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.
0: ஆமென். நன்றி சகோதரி. ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தியா இருந்தது. இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தை மிகவும் ஆசீர்வாதம் என்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுக்காக மாலையில நடைபெறுகின்ற ஜெப நேரத்துல உங்கள் ஊழியங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 10:23 புதன்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 வருகிறது. அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:31. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவர் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்கு இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான். ஓ, இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்ற வசனம் சொல்கிறது. நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தார். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. இப்ப பட்சிக்கிறவர்களை கத்த சும்மா விட மாட்டார், அசீரியர்களை கத்த தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அது போல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்க, எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச் சரியாக ஆண்டவர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்தில் அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7. அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஓசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து, யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கேற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை, அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கும் போது மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு. அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் ஒன்றில்லைன்னு பண்ணிட்டார். பத்து வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பத்தாவது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையிலெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. வாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? பன்னெண்டாம் அதிகாரத்துல வாசு பாத்தீங்கன்னா, யாத்திராக பன்னெண்டாதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்கிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூணே மூணு விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவளோ யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய மூணு விஷயம். நம்பர் ஒன், நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2:23 உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்கு உரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களா இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அந்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார், அவரை கண்டிக்கும்படி எழும்புகிறார், அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார், அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நான் மறந்து விடக்கூடாது. இரண்டாவது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7:6-9 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கொர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற வாய்க்காதே போகணும்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒன்று உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை தேடியும் காணாது இருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமே நாம இல்பொருள் ஆவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவர் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி அவருடைய கட்டளையின்படி அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும் என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான் அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான். தேவன் அவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரன், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல் ஒரு அதிகாரி இருந்தார். அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க வருவார். அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ண பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார். மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு. ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறதா உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார் அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார். சத்தமாய் வாசித்தார். எபூசியரை எமோரியரை குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான் குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ நாலஞ்சு பேரை சொன்னான், ஏழு பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னார். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும் போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் யார் வந்தாலும் அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாயம் விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறுபிரிக்கப்பட்டவர்களா. அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 12 இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர்கள் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லா விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குதித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது உபாகமம் 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உபாகமம் 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டையோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2-3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறுபிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 2 9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம்ம முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2 கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3 வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம் அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உங்களுடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ, உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
1: ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:56, 11 வருகிறது சிந்தனை துளிகள். பாஸ்டர் பின்கர் விக்டர் அவர்கள் நோர்வேயிலிருந்து எங்களோடு இணைந்து வழங்க இருக்கின்றார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கரையத்திலே 11 மணி, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைகிறார் பாஸ்டர் வென்கர் விக்டர் அவர்கள், நோர்வேலிருந்து, சிந்தனை துளிகளோடு.
2: கர்த்தருக்கு மகிமை உண்டாதா, கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பரா, கர்த்தருக்கு கொடாவுடி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் யாருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் காணப்படுகிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் புதிய சிருஷ்டிகளாய் மாறுகிறோமோ அன்றிலிருந்து நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் செவி கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கால் போன போக்கெல்லாம் நாம் போக செல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் அவருடைய வழிநடத்தலிலும் அவருக்கு நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடையவர்கள். நாம் 2 தோணியில் கால் வைத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் நாம் கால் வைத்து வாழ முடியாது. முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருடையலாம் வாழப்போகிறோம்? நம்முடையவர்களாக வாழப்படுகிறோமா? நாம் மாம்சத்துக்கு செவி கொடுத்து வாழப்போகிறோமா? இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போகிறோமா? அல்லது பரிசுத்தாவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய போகிறோமா? நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முடிவெடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்தாவியானோர் வாழும் ஆலயம் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து நாம் வாழுவோம். இனி பிழைப்பது நமக்காக அல்ல, தேவனுக்காக. நாம் வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சோழே, நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக, நமக்காக அல்ல, நமக்காக அல்ல. நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அவருக்காக பிழைக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்தார். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அன்பான சோர்சுரலே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களாக நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசிக்கொள்வோம், அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, 2 வேஷம் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவர் 2 இடத்திலும் கால் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியிலும் வாசம் பண்ணிக்கொண்டு இருளிலும் வாசம் பண்ண முடியாது. ஒன்றில் ஒளியை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்ல இருளை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கைகளில் உண்டு. 15 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது, அவவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆகவே நாம் 2 தோணியில் கால் வைக்க முடியாது, 2 வருஷம் போட முடியாது. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும், அது நமது கைகளில் ஒன்று, கைகளில் ஒன்று. ஆகவே அன்பான சௌர சொருளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள், தேவனுடையவர்கள். நாம் சும்மா ரட்சிக்கப்படவில்லை. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நாம் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் முன்குறித்தல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது அன்பான சோர் சுருளை நான் வாசிப்போம். 16 சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் இன்றிலிருந்து நாம் உணர்வடைந்து கொள்வோம், நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள், பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாழுவதில்லை, நமக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடையவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பராக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் பென்கர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சிந்தனை துளிகளாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலைந்திரே 11:22, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நீதிமொழிகளை சோரி மெடினா அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள்.
2: நீதிமொழிகள் 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேசர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியினின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கும் மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன்னாயிலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது

0: நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாசியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபிரஞ்சி பூசணத்துக்கும் சரி. கோடைக்காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரௌபையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொச்சாட்டி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் உரிமையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கும் பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மலையையும் புறம் கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூரதேசத்திலிருந்து வருண செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடுந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மேரினா. வாழ்த்துக்கலம்மா.
0: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:32. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம் தாமதிக்காமல் அழைத்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

நேரம் கலைத்திரை 11:37. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் பாடல் பதிவுகளையோ அல்லது பாட நீங்கள் வரலாம். அன்பு உறவுகளே, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்க சும்மா இருக்கிறீங்களா?
0: ஓமம்.
1: நாங்கள் குடுத்துட்டாரு விசுவாசிப்பா. நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா, தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், இல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடு.

0: சகோதரி எனக்கு இடையில சொல்லி தந்துருவா.
1: அப்படியா?
0: ஓகே வந்துருவா கேட்டு. ஓகே பிரதர், நன்றி பிரதர்,
1: நன்றி
0: சகோதரி. ஓகே.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: நேரம் கிளையத்திலே 11:43 உங்களுக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
1: ஓகே, கிளிநொச்சி செமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே ஓகே. கூட கிளி எங்க
3: இருக்குது?
1: சத்தத்து காணையில இப்ப
3: தூக்கம். இது பெருசாண்டு இன்னும் கதைக்கு பழகல.
1: பழக இல்லையா? கதை காட்டி என்ன செய்வீங்க, விட்டுருவீங்களா வெளியில?
3: இல்ல ஓகே ஒரு ரெண்டு வருஷம் அப்படி பழகும் அது கதைக்கு அப்படியா சரி பாடுங்க என்று உண்மை சார்ந்திருப்பேன் நான் நம்புவேன், நம்புவேன் உண்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன், நம்புவேன் உண்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தானையா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன் ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தான்

0: என்னை கைவிடவில்லை ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீதான் ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கை நீதான் ஐயா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன்.
1: ஆமென். நன்றி செமினா. ஓகே.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Christian songs, programs, poems, dramas, and more.
3: கட்டளைகள் பத்து, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே பிரியண்ணா, என்ன பாட்டு பாட போறீங்க?
4: மாமலை பெய்யும்
1: பாடுங்க.

0: ஆமென்.
1: மாமலை பெய்ய போது
0: ஹல்லேலூயா.
1: மாமலை பெய்யும் கர்த்தரை தேவனுடைய குமாரனாகவும் அவர் அனுப்பினவர் தகப்பனை பிதாவாகவும் இயேசு பிதாவுடன் சென்று அவருடன் அனுப்பிய பரிசுத்தாவியே பரிசுத்தாவியாகவும் இங்கே விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அருள் மாமலை பெய்யும்.
0: ஆமேன் ஆமேன். நன்றி, அருமையான வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே பயமப்பட்டது.
1: உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரின் நாமத்தினாலே. இந்த ஒரு சீக்கிரத்திலே வந்துட்டா அவை இங்கே வந்து காரியம் நடத்துவார் நான் நம்புகிறேன்.
0: ஆமேன் ஆமேன். நன்றி பெரியண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 11:57 புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சோமா இருக்கிறேன். ஜசிதா எப்படி, எப்ப வருவா?
0: இந்த வாரம் வந்துருவா.
1: சோமா இருக்கிறாவா?
0: ஓம் ஓம் சோமா இருக்க.
1: நான் போடுற பாட்டு எல்லாம் நீங்க ஏன் குறைச்சு குறைச்சு போடுறீங்க?
0: இப்போ குறைச்சு போடுறேன், முடிய நேரம் ஒரு மணி.
1: சரணத்தோட நீ பாடுறீங்க நான் போடுற பாட்டு?
0: ஒரு சரணத்தோடயா? சரியா,
1: ரெண்டு பல்லவியும் ஒரு சரணமும். நான் முதல்ல பிறகு மறு ஒளிபரப்பு போய் கேட்டுக்கொண்டுகிறேன்.
0: ஒரு மணிக்கு செய்தி பெறும்.
1: அதான் நான் யோசிச்சேன்.
0: அப்ப ஜசிந்தா சொல்லி போட்டு, செய்தி ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு தான் பாட்டை நீங்க முன்னுக்கே போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பாட்டை முழுக்க போறேன். டெண்டு சரணம்.
1: சரி, சந்தோஷம்.
0: ஆனா பெரிய பாட்டு தான் நீங்க கேட்கிற பாட்டெல்லாம் 6 நிமிஷம்.
1: என்ன பாட்டு ஐயா? நானே வழி நானே சத்தியம்.
0: நானே
1: வழி நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
0: அப்ப நீங்க மறு ஒளிபரப்புல
1: செய்தி விளைக்க சாப்பாடை கொண்டு வந்து வச்சு கேட்டுக்கணும், சாப்பிட்டு.
0: சரி சரி சரி, நன்றி அம்மா. மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டிருங்கோ. நிறம் கலையத்திலே 11 மணி, மன்னிக்கணும், 12 மணி மதிய ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். உங்களுக்காக சர்வதேச உறவுகளுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் உங்களை இணைத்திருக்கிறோம். 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கூச்சப்படாமல் தயங்காமல் அழைத்து பாடுங்கள். அப்படி உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் நேரங்கள் இல்லாவிட்டால் 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் அதாவது 10 வினாடிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: பாடுங்க.
0: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரம சிலாகியமே. அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிற

அவர் சத்தியம் வரிசையும் கடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சி

நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சிட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்

0: யமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி மரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எனக்கு ஒரு பாட்டு
1: சொல்லுங்க.
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற இருக்கு.
1: ஜபமே
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாட்டு. ஜப ஆவியால் என்னை நிரப்பிடுமே, அது கிருவே தேவ கிருவே என்ற இதெல்லாம் இருக்கும் போல்.
1: சரி, பாக்குறேன் கண்டிப்பா அடுத்து வரோம். நன்றி அம்மா, நன்றி.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 12 மணி 9 நிமிடம். புதன்கிழமைக்கான மதிய ஒலியுறுப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விரிவு பாடல் கேட்கின்ற நேரம். நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வந்து பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். இதோ மீண்டுமாக இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கீங்க மேரி?
1: ஆண்டவருடைய நாம மகிமையடைவதாக.
2: அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்தே தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை

0: வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நலனேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
1: அடுத்து ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்தது 12:18 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில விருப்பு பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலிலே சௌதரி கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சௌரி. கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து. அடுத்த பாடலாக சௌரி குன்சி அவர்களுடைய விருப்ப பாடல், லண்டனிலிருந்து இந்த பாடலை.

0: அருமையான பாடலே தெரிவு செய்து தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். எப்படி இருந்தது? நல்ல பாட்டா?
1: நல்ல பாட்டு, நல்ல மாதிரி.
0: அப்படித்தான். இடையில வந்தா என்ன செய்யற? நேரஞ்சல வந்துட்டீங்க? சரி சரி சரி, நேரத்தை வீணாக்காம பாடுங்கோ.
1: எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பார்வழிக்கும் யேசுராயாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பால்வழிக்கும் யேசுராயாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மேற்பார் ஜெயிக்கிறார். கரசினால் தாங்கியே நடத்துவார் கத்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோக்கம், வாழ்வழிக்கும் யேசுராயாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோக்கம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், ஜெயிக்கிறார். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூக்கம், வாழ்வழிக்கும் யேசுராயாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை உங்க குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதி.
0: ஆமே. நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமேன். அடுத்த விருப்ப பாடலாக, விருப்ப பாடல் வரிசையிலே கேட்டிருப்பது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து. இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள். தொடர்ந்து கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சத்தியம் நீவே ஜீவன் இயேசையா.
1: இந்த பாடலே அருமையான தாயார் கனடாவிலிருந்து ரீட்டாம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து இறுதி பாடலாக கனடாவிலிருந்து மீண்டும் ஒரு விருப்ப பாடல் சௌரி மரியா அவர்கள் கேட்ட பாடல். இப்பொழுது நாங்கள் இந்த விருப்ப பாடல் வரிசையில் இறுதியாக கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான பாடல். இந்த பாடலே செல்லப்பா அவர்கள் எழுதி பாடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், நல்ல கருத்து நிறைந்த ஒரு ஜெபத்தை பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து சௌரி மரியா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் செய்திக்கு செல்ல இருக்கோம். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டுடைய வார்த்தையே எங்களோட அமெரிக்காவிலிருந்து இணைந்து பகிர்ந்துள்ளார்கள் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். நேரம் கலையத்திலே 12:55.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: இன்றைய நாளும் உங்களுக்கான நேரத்தில் பாடல்களை பாடி மற்றும் விருப்ப பாடல்களை கேட்ட 11 சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து ஒரு மணிக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். நேரம் கலையதிலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பார்மர் பரமதாஸ் ஆகிய அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் செய்திக்காக. அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கீங்க
1: ஐயா? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்காங்க. அம்மா கெட்டிங் பெட்டர். கூடிய வரை இருக்கிறாங்க. உங்களோட ஜபத்துக்கு நன்றி. சுசியம்மாவோட ஜபத்துக்கு நன்றி. இன்னைக்கு சுசியம்மா வருவாங்களா பிரேயருக்கு?
1: ஆமா வருவாங்க, வருவாங்க.
0: சரி.
1: ஆமா.
0: ஆமேன், ஆமேன். மிக மகிழ்ச்சியா நீங்க ஜபத்தோடு ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: ஆமீன். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையிலே எங்கள் வலமையில வானொலிக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தினுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்து ஆயிலம் கொடுக்கும். அருமையான அம்மாவும் நல்ல உற்சாகமாக இரட்டிப்பான வல்லமையோடு கூட முன்பு இருந்த அப்ப அந்த உற்சாகத்தை பார்க்கலும் அதிக உற்சாகத்தோடு கூட அவர்கள் செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை அவர்களை ஆசீர்வதியமாண்டவர்கள் எல்லா நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல மீன் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 50:21. இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. பாருங்க 18 அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உமக்கு அடிமை. எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை தூக்கி குடியில போட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையில இந்த யோசேப்பை விலக்கி விற்றார்களோ 20 வெள்ளிக்காசுக்கு, அதே சகோதரர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சூழ்நிலையே தலைகளா மாற்றுகிறவர். ஆனா யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அவன் எந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்க கூடாது, ஆண்டவரை கோபமாய் பேசக்கூடாது. ஆமீன். சமீப நாட்களில் ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஒரு சூழ்நிலையில நான் சேசப்பாவை நல்லா திட்டி விட்டுட்டேன், நல்லா திட்டி விட்டுட்டேன், எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவர் மேல, சேசப்பா மேல அப்படின்னு சொன்னாங்க. நான் திரித்து கொண்டிருந்தேன். அப்ப அவங்களுடைய நிலைமையில அவங்க திட்டி இருக்கிறாங்க. என்ன பெரிய ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, கர்ப்ப வேதனை படுகிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அந்த கர்ப்ப வேதனை முடிந்த உடனடியாக ஸ்திரீக்கு சந்தோஷம் வரும்னு பைபிள்லயே போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு முதலே தெரியும். ஆனாலும் சேசப்பாவை நம்ம திட்டுறோம். ஏன், நம்ம அறியாமினால ஆத்திரத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எல்லாருக்கும் நடக்கும், நம்ம அது யாரும் விதிவிலக்கு இல்லை. அது பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால யாருமே நல்லவங்க பரிசுத்தவங்க யாருமே சேசப்பாவை திட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏதோ ஒரு சமயத்துல திட்டி இருப்பாங்க. ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. சில திட்டாட்டாலும் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை. எந்த இடத்துலையுமே அவன் கர்த்தரை அவன் பேசினான் என்றோ, அல்லது தன்னுடைய சிநேகிதரை பற்றி அவர்கள் பழி சொன்னான் என்றோ, அல்லது தன்னுடைய மேல் அநியாயமாய் பழி குற்றம் சாட்டின, அவமானப்படுத்தின அந்த போத்திபாருடைய மனைவியை குறித்து அவன் ஏதோ தன்னுடைய நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உண்மைத்துவத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லவன், நான் கற்புள்ளவன், நான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவில்லை என்பதை விளக்கும்படியாக அவன் எந்த காரியமும் சொன்னதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. அவன் சொன்ன காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனிடத்துல என்ன சொன்னான், அந்த சுயம்பாகி இடத்துல என்ன சொன்னான், இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் இவைகளை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகிதரை, தன்னுடைய சகோதரரை குறித்து பேசியிருந்தா அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அவன் அந்த போத்திவருடைய மனைவியை பற்றி தான் நிலைமையை எடுத்து உரைப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், அல்லது சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் சொன்னான், அல்லது நீதிபதியிடத்தில் போய் சொன்னான் என்று எங்கேயுமே இல்லை. ஆமாம், அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சகோதரர்களை இப்ப என்ன மாத்திட்டாரு, அடிமைகளாக மாற்றிவிட்டார். அப்பொழுது அந்த யோசேப்புடைய ரிப்ளையை பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நீங்க என்னவெல்லாம் துன்பப்படுத்தினீங்க, நீங்க என்னைய தூக்கி குடியில போட்டீங்க தானே, நான் இப்போ அதிகாரி, நான் இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு அவன் செய்யல. அவன் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்களை சிறைச்சாலையில போட்ட ஒரு காரணம் உண்டு, எதுக்கு, தம்பியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காகத்தானே ஒழிய, அதனுடைய பின்னணியில வேற ஒரு காரணம் இருந்தது. பழி வாங்கும்படியாக அல்ல, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அல்ல, தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய அப்பாவையும் எப்பயாவது வர வைக்கணும் என்றதான காரணத்துலதான் அவன் செய்தானே ஒழிய, இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்தல. இப்ப எல்லாரும் கைதிகளா வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் அப்போ அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லும் போது யோசிப்ப சொல்றான், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதாவது தமிழ்ல நம்ம கடவுளான்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷ் இந்த வேதாமத்துல நான் என்ன தேவனா அப்படின்னு கேக்குறான், நான் என்ன தேவனா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், தேவனுக்கு மாத்திரம் தான் நீங்க அடிமையா இருக்கணும் அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தோட சொல்லுறத பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், நாம் வேற யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றான், பயப்படாதிருங்கள் ரெண்டாவது முறை சொல்றான். எப்போ 21வது வசனத்துல நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றான், உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். அப்ப இன்றைக்கு கத்திரை பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கணும், உங்களையும் உங்கள் குமாரர் அல்லது குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன், நல்ல ஒரு குணம். இன்றைக்கு பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லுகிறான், அவர்களோட பட்சமாய் பேசுகிறான். எவ்வளவு நல்ல ஒரு குணம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பேசுகிறார். யோசேப்பு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த யோசேப்பு ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தள்ளப்பட்டவர், சொந்த ஜனத்தினாலே, சொந்த இனத்தினாலே, சொந்த மக்களாலே வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசு கிறிஸ்துவையோ 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, அவரும் விலைக்கு விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பை போல. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு நாளும் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரம் இல்ல, இந்த சகோதரர்களை எப்படி இந்த அண்ணன், இந்த சகோதரனாகிய, அதாவது இளைய சகோதரனாகிய யோசேப்பு மன்னித்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பழி வராதபடிக்கு குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மூன்றாவதுல நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தகப்பனாகிய யாக்கோபு இந்த குமாரனாகிய யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பொழுது அந்த குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அந்த தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய யாக்கோபு பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டு முறை அல்ல எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் என்ன செய்வேன் சொல்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பட்சமாய் பேசுகிறார். இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மிடத்துல பட்சமாய் பேசுகிற தேவன், கோபமாய் அல்ல. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், ஆனா இப்பொழுதோ அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்றான், தகப்பனை பார்த்து, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். ஆனா அந்த லூக்கா 15:20 சொல்கிறது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்னைக்கு அதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம இடத்துல செய்கிறார். உடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம திரும்பி வரும்பொழுது அதற்குரியதான தண்டனையை நமக்கு கொடுக்காம தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று விதம் சொல்கிறது. அத்தகைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் நிச்சயமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன், பட்சமாய் பேசுகிற தேவன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக நல்ல ஆவிக்குரிய செய்தியை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அருமையா இருந்தது. நீங்க சொன்னது சில நேரம் சிரிப்பு வந்தாலும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
1: ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஆமேன், நன்றி, நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னும் ஒரு செய்தியில நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
0: ஆமேன், ஆமேன். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: அன்பு உறவுகளே, அருமையான செய்தியை கேட்டோம்.
0: அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3-4 செய்திகள் எமது வானொலியிலே ஒலிபரப்பாகின்றன. இந்த வானொலி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூலை மாதம் 31 தேதியோட 21 கடக்க இருக்கிறது. இவ்வளவு நீண்ட பயணத்தின் போது அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அருமையான ஊழியர்களை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அடுத்ததாக நாங்கள் நீதிமொழியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்கான நீதிமொழியில் பின்பதாக அடுத்து வேதம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சகோதரி மெரினா அவர்கள் வேதத்தை 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பு செய்திகள் இருக்கின்றன. பிபிசி தமிழ் ஓசை செய்தி அரங்கத்தின் உலக செய்திகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடுத்து ஆங்கில நிகழ்ச்சி மாதத்திலே 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது. அரைஸ் அண்ட் ஷைன்ஸ் அவர்கள் ஷான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பின்பதாக திறப்பின் வாசல் ஜப நேரம் இன்றைய நாளும் ஜபிக்க இருக்கிறார்கள் சௌரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஊழியர்கள் தேவை ஊழியர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வானொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். அறிவித்து ஆண்டுடைய நற்செய்தியை கர்த்தருக்குள் எப்படி மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாங்கள் இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து வர இருக்கிறது வேதம் வாசிக்கின்ற நேரம். வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: நேரம் கலையத்திலே 1:24 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 1:28, 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் நேர்களே. அதுவரைக்கும் நாங்கள் தேனிலும் இனிய கீதங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேர் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:41 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

நேரம் கலையத்தில் 1:51:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து வாசிக்க இருக்கிறார்கள் அருமையான சௌரி மெடினா அவர்கள்.

0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். சௌரி வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கலாம். கூட பாடலை போட மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.
1: இன்றைக்கு
0: வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் 1 Samuel 4:10, ஏசாயா 50:10, வெளிப்படுத்தல் 10:11 வாசியுங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், வாசிங்கம்மா.
1: 1 Samuel 4:10. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே ருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சிலேவுக்கு வந்தான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற இந்த சத்தத்தை எலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 உள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரயுத்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினகாசனும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாக அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகளை, நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையே பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஏசாயா 50 அதிகாரம்.

ஏசாயா 50ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுச்சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த அவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பிழையில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளிலுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பீட்டு பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.

0: வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முடக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்கக்கிட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாதைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்துகிற புத்தகம் 11ஆம் அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவமரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் இவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகுந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஈவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஆமே
1: ஆமேன். நன்றி சௌரி மெரினா. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள், மிக ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி
0: நன்றி பிரதர்.
1: நன்றி அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11. இது உலக செய்திக்கான நேரம். பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கையை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் அணுத்திட்டத்தில் பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அதிபர் டிரம்ப், சந்தேகம் எழுப்பும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. பாதுகாப்பு செலவை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட நேட்டோ நாடுகள் போர்க்கள தொழில்நுட்பத்தில் அதிகரிக்கும் முதலீடு. காசாவில் உதவி விநியோக முறையை மரணப்பொறி என கண்டிக்கும் ஐநா. உதவி விநியோக இடத்தில் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நீடிப்பதாக தோன்றுகிறது. இருதரப்பும் தங்களின் இலக்குகளை அடைந்துவிட்டதாக கோரி வருகின்றன. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பல மாத கால பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மதிப்பீட்டால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அதனை போலி செய்தி என்று விமர்சித்தார்.
4: அது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். தரைக்கு மேலே உள்ளவற்றை பார்க்கும்போது நெருப்பு நிலத்தடியில் பரவியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மேலே உள்ள மரங்கள் உட்பட அனைத்தும் எரிந்து கருப்பாகியுள்ளன. கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலும் தீ பரவியுள்ளது. மொத்தமும் அழிந்து விட்டதாக நான் நம்புகிறேன். நாங்கள் விரைவாக செயல்பட்டதால் அவர்கள் எதையும் வெளியே கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை 2 வாரங்கள் காத்திருந்தால் அத்தகைய பொருட்களை அவர்கள் வெளியே கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் அகற்றுவது மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது.
3: ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்துள்ளார்.
5: He wants to present this as total victory, total.
6: இது முழுமையான வெற்றி, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் உண்மை யாருக்கும் சரியாக தெரியாது. இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வர் என்று ஒருமுறை அவர் கூறினார். ஆனால் அது வழக்கத்துக்கு மாறானது. அவர் பொருத்தமின்றி குறிப்பிட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் சில மாத பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியதா என பிபிசி செய்தியாளர் சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் குரேசியிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர் குறைவான காலத்திலேயே மதிப்பிடும் அணுகுமுறையை விரும்பவில்லை என்றும், அது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தொழில்நுட்பங்களும் தொழில்துறை திறன்களும் அங்கு உள்ளதால் பாதிப்புகளை யாரும் மறுத்துவிட முடியாது. இது முற்றிலும் அழிக்கப்படவில்லை அல்லது பல தசாப்த கால பின்னைவை ஏற்படுத்தவில்லை என கூறும் அதிகாரிகள் உள்ளனர். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஈரானிடம் யுரேனியம் இருந்தால் ஒருவேளை 60% வரை செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு ரகசிய இடத்திற்கு அது எடுத்து சென்றிருந்தால் 12 நாட்கள் தொடர்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை விரைவாக ஆயுதங்களாக மாற்ற ஈரான் முயற்சிக்குமா? அவ்வாறு முன்பை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்கிற கேள்விகள் உள்ளன.
3: பிபிசியின் பாரசீக சேவையில் தன்னுடைய எந்த அறிக்கைகளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட பிபிசி செய்தியாளர் லிஸ் டூசன் அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானிலிருந்து செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடக நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அங்குள்ள நிலைமையை லிஸ் டூசன் விளக்குகிறார்.
7: தொடக்கத்தில் சற்று குழப்பம் நிலவினாலும் 2ஆம் நாளாக போர் நிறுத்தம் தொடர்வதாகவே தெரிகிறது. ஈரான் இயல்பாகவே தோற்றமளிக்க தொடங்குகிறது. தெருக்கள் போக்குவரத்தால் நிரம்பி உள்ளன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியபோது நகரவாசிகள் பலர் தப்பி ஓடினர். 50% உணவகங்கள், கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பதை பார்க்க ஈரானியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நல்ல அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இணைய வசதி கிடைத்து வருவதோடு சமூக ஊடக பதிவுகளும் வலம் வர தொடங்கியுள்ளன. அதில் சிலர் ஈரானிய அரசை பாராட்டுகிறார்கள், சிலர் விமர்சிக்கிறார்கள். இத்தகைய உரையாடல்கள் தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் தீவிரமாகி வருகின்றன. குறிப்பாக அதிபர் டிரம்ப், இந்த பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள வெளிநாட்டு தகவல்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. போர் நிறுத்தம் இருப்பது குறித்து ஈரானியர்கள் நிம்மதியடைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என பலரும் கேட்கிறார்கள்.
3: அடுத்த 10 ஆண்டுக்குள் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான இது நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக இது கூட்டணியை வலிமையானதாகவும் நியாயமானதாகவும் படைத்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ விவரித்தார். பல நாடுகளையும் பாதுகாக்கும் அதிக சுமையை அமெரிக்கா நீண்டகாலமாகவே நிறைவேற்றி வந்துள்ளது என்று மார்க் ரூட்டோ கூறினார். நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட வேண்டும் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்பு அவர் வலியுறுத்தினார்.
8: அதிகமாக பணத்தை நாடுகள் செலவிடுவது எளிதானது அல்ல. இவை அரசியல் முடிவுகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல், சர்வதேச பாதுகாப்பு நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதற்கு வேறு வழியில்லை என்பதில் எனது சகாக்களிடையே முழு நம்பிக்கை உள்ளது.
3: ரஷ்யா குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் காரணமாக அதனோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ கூட்டணியின் நீண்டகால உறுப்பினர்களான நார்வேயும் டென்மார்க்கும் சமீபத்தில் இந்த கூட்டணியில் சேர்ந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட உறுதியளித்துள்ளன. ட்ரோன் துறை மிகவும் லாபம் அளிப்பதை டென்மார்க் நிரூபித்து வருகிறது. பிபிசி செய்தியாளர் அட்ரியன் முறை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
9: இந்த மாத தொடக்கத்தில் குறைந்த விலையுடைய யுக்ரைனியன் ட்ரோன்கள் விலை உயர்வான டஜன் கணக்கான ரஷ்ய போர் விமானங்களை அளித்தன. ட்ரோன்கள் நவீன போர் முறையை மறுவடிவமைத்துள்ளன. அமெரிக்க அழுத்தம் மற்றும் ரஷ்யா தொடர்பான பாதுகாப்பு கவலைகளால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை அதிகரிக்க முயல்கின்றன. அவற்றுக்கு ட்ரோன்கள் விரும்பப்படும் தொழில்துறையாக உள்ளது.
10: நவீன அம்சங்களையும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட கேமரா அமைப்பையும் கொண்ட இந்த ட்ரோன் இரவும் பகலும் தெர்மல் படங்களை கண்காணிக்கின்றன.
9: டென்மார்க்கின் நிறுவனமான நோர்டிக் விங் போர்க்கள கண்காணிப்பு மற்றும் போர் ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. நேட்டோ நாடுகளே அதன் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனையே சென்றடைகின்றன.
10: யுக்ரைனிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஆராய்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் ட்ரோன் திறன் இல்லை என்பதை உணர்ந்துள்ளது.
9: டென்மார்க்கில் உள்ள ஒடென்சில் நடைபெறும் இந்த சர்வதேச ட்ரோன் கண்காட்சியில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட தங்களின் ட்ரோன்களை காட்டுகின்றன.
11: பல ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. சமீபத்திய நவீன தொழில்நுட்பம் மற்றும் வன்பொருட்களில் முதலீடு இருக்கும் என தெரிகிறது.
9: ராணுவ ட்ரோன்களுக்கு உலக அளவிலான சந்தை 24 பில்லியனுக்கும் அதிகமாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் அது இரட்டிப்பாகவும் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது.
8: ட்ரோன் தகவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நோர்டிக் நாடுகள் மிகவும் வலுவாக உள்ளன. ரஷ்யாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் குவிவதை நிச்சயமாக பார்க்கலாம்.
9: உள்ளூர் நிறுவனமான குவாட்சாட் செயற்கைக்கோள் தகவல்களை வாசிக்கும் மென்பொருட்களோடு ட்ரோன்களை தயாரிக்கிறது. பொது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கருவிகள் எதிரி ரேடாரையும் இனம் காண முடியும்.
6: ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாட்காம் வணிகத்திற்கு இது 90% இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆர்வம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். இப்போது அதற்குதான் அதிக பணிகள் நடந்து வருகின்றன.
9: 2000 கிலோமீட்டர் பறக்கும் மண்டலத்துடன் இருக்கும் இந்த ட்ரோன் துறைமுகம் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கான மையமாகும். அடுத்த ஆண்டு $1 கோடி செலவிலான ஒரு புதிய ராணுவ வசதிகளில் ராணுவ வீரர்களும் இங்கு பயிற்சி பெறுவார்கள். இந்த தொழில்நுட்ப துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் இந்த முன்னேற்றத்தின் திசையை அனைவரும் வரவேற்கவில்லை. மேலும் நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த கேள்விகளும் நிச்சயமாகவே எழும்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவோடு இயங்கி வரும் உணவு விநியோக அமைப்பை மரணப்பொறி என்று கூறியுள்ள ஐநா முகமைகள் இந்த அமைப்பு சர்வதேச தரங்களுக்கு முரணானது என கண்டித்துள்ளன. பசி பட்டினியால் துன்புறும் மக்களை உணவு உதவி பெற மோதல் பகுதிக்கு வரவைப்பது கேலிக்குரியது என்று யூனிசெஃப் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் கூறியுள்ளார். ஐநா முகமைகளுக்கு மாற்றாக கடந்த மே மாத இறுதியில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோகம் செய்ய வந்த பின்பு விநியோக இடங்களுக்கு அருகில் சுமார் 400 பாலத்தினர்களுக்கும் மேலாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த இருவேறு சம்பவங்களில் உதவிகளை பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் சுமார் 46 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்களும் மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. நிறைவாக பல தசாப்தங்களுக்கு பின்பு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது இந்தியர் குறித்து பார்க்கலாம். ஆக்சியன் மிஷன் 4 விண்வெளி பயணத்தின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பேசியது இது. எனதருமை நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியை அடைந்திருக்கிறோம். என் தோளில் இருக்கக்கூடிய தேசிய கொடி நான் தனியாக இல்லை, உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதையே காட்டுகிறது. அனைவரும் இணைந்து இந்தியாவின் மனிதர்களுக்கான விண்வெளி திட்டத்தை சிறப்பாக தொடங்குவோம் என்று அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் உலக செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:21, 2:30 வருகிறது ஆங்கில நிகழ்ச்சி. ரைசன் ஷைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஆமென். இந்த நாளும் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சுசியம்மா. இந்த நாள் திறப்பின் வாச ஜபத்தை வழி நடத்த எங்களோடு இணைந்துக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் தகவல்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான்கு பாஸ்டர் மேர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது இவேஞ்சலி சித்ரா அமல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள், மற்றும் சிந்தனை துளிகளை பாஸ்டர் பென்கர் விக்டர் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, பாஸ்டர் பால்மர் பரமதாசி அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக கொடுத்திருந்தார்கள். சகோதரி மெடினா அவர்கள் நீதிமொழிகள் வாசித்தார்கள், அது மாதிரி வேதம் வாசித்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஷானுடைய நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது, அரைசன் ஷைன். ஷானுக்காக நாங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இறுதியாக வர இருப்பது இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசனம் நிகழ்ச்சி, அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். உலக நாட்டில் ஒரு சமாதானத்தை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இருந்தாலும் அது நீடிய சமாதானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமில்லை, இந்தியா இலங்கை மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். கனடா மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கேட்கிற மக்களுடைய நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தாயார் நோவாமாவுக்காக, பவனவாமாவுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, மற்றும் பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி பலதரப்பட்ட ஜெப குறிப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை எடுத்து வரங்க, நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் தொடருங்களாம்மா.
1: சரி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவுமே நன்றியுள்ளதை தோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்குதான் இந்த அருமையான வேலைக்காய், ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த கர்த்தாவே ஊழியத்தை செய்து வருகிற எங்களோட அருமையான சகோதரன் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவையே. இந்த இருவரும் கர்த்தாவை செய்கிற ஊழியத்தை விசாசானவன் தடை பண்ணுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் எதுவும் இவங்களை நிறுத்த முடியாது என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவை ஆண்டவரே அப்பா சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியம் சிறப்பாய் வளரவும் கர்த்தாவே. இதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்பா அவருடைய சமூகத்திற்கு வரத்தக்கதாக அப்பா நீர் இவர்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் எங்களோட சகோதரனுக்கு நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாக வேண்டுமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அது போல எங்களோட சகோதரிக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அவங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காய் உமக்கு நன்றி. இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய தெய்வீக பலனால இசை கட்டும்படியாய் செபிக்கிறோம். தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அவங்கள் உண்ணுகிற உணவும் கர்த்தாவே குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் அப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையில அவங்க குடிக்கிற உண்ணுகிற உணவுகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், லரண்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அவட மனைவிக்காய் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதியும் அவட வேலைகளை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவி சொந்த வீடு வாங்கி வசதியாய் இருக்க என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சௌத்ரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. டிரைவ் பண்ணும் போது நல்ல பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கனவுக்காய் ஜெபிக்கிறோம். அவட கனவுக்காய் கொடுத்திருக்கிற உண்மையான இரண்டு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை நேர் அப்பா மட்டும் நடத்தி வருகிறீங்க அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எல்லா உறவினர் அவருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட சகோதரி ஜெசிந்தா அவருடைய சகோதரமார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தாவே அவங்களை பராமரிப்பதற்கு நல்ல ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க உண்மை உத்தமாய் கர்த்தாவே அவர்களை கவனிக்கும்படியாய், தேவன் நல்ல இருதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். பிசினஸ் ஆக இல்ல, பிசினஸ் மைண்டாக இல்ல, ஆண்டவரே ஒரு மனுஷீகமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய தேவன் உதவி செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே சௌதரிசண்டே அவருடைய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் வானொலியிலே கர்த்தாவே ஆண்டவரே இணைந்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இது எந்தெந்த வீடுகளில உங்களுடைய வாசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் துணிக்கிறதோ, அப்போ அந்த வல்லமை நலைகளோடு இணைந்து கர்த்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில அப்பா எங்களுடைய கர்த்தாவே வல்லமையின் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கர்த்தாவே ஆண்டவரே வருகிற அந்த ஸ்டூடியோ கொடுத்திருக்கிற அருமையான ஸ்டுடியோவுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டை ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்களையும் கரத்துக்குள்ளாய் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எந்த வீணான செலவுகள் எந்த வீணான கர்த்தாவே ஆண்டவரே காரியங்கள் நிகழாதபடிக்கு என் தேவனாய கர்த்தரப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்ப அந்த நாளில இந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காலை நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற சிந்தனை துளி நேரத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்த ஊழியக்காரர் பென்ஹர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவட ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே 10 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்த ஞான ஊழியக்காரி சித்ரா அமல்ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவட ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவட பிள்ளைகளுக்காய் அவங்களுடைய வேலைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது போல 10 மணி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா 10 மணிக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அது போல கர்த்தாவே ஆண்டவரே நீதிமொழியை வாசித்த சகோதரர் நீதிமொழியை மாத்திரமல்ல வேதம் வாசித்த கர்த்தாவே சகோதரி மெதினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. அதுவரை அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகுப்பன உமக்காக நேரத்தை கொடுக்கும் போது என் தேவன் அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லா நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறபடியினால உங்களுக்கு நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற அவட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே பாடல் நேரத்துல பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் பாடல் கேட்டு கர்த்தாவே ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது போல கர்த்தாவே தெய்வ செய்தியை 1 மணிக்கு கொடுத்த பாஸ்டர் பால்மர் பரதாஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே இந்த தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காய் நன்றி ஆண்டவர். பயந்து இருக்கிற எந்த காரியத்தினாலும் யார் யார் எந்த விஷயத்துல பயந்து இருக்கிறாங்களோ இந்த பாஸ் ஹெல்த் விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவ இந்த நாளில பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவட தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறபடினால உங்களுக்கு நன்றி. அவட கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசேஷமாக சபையினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறது போல இந்த நாள்ல கர்த்தாவே கர்த்தாவை தமிழ் செய்தியை கொடுத்த அந்த பிபிசியில கர்த்தாவை எங்களுக்கு தமிழ் செய்தியை கொடுத்த ஒவ்வொரு வேத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் அறிந்து கொள்ளணும் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே ஆண்டவரே. அரைஸ் அண்ட் ஷைன்ல செய்தி கொடுத்த சகோதரர் ஷானுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் இந்த நாளில கர்த்தாவே அப்பா அவட குடும்பத்தினர கர்த்தாவே அவடைய படிப்பை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னும் வர இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா நிகழ்ச்சி இலங்கை மண்ணிலிருந்து வருகிற தீபம் என்ற சத்தியவசன நிகழ்ச்சி அப்பா, அது அதன் பின்பாக வருகிற மறுவொழி வரிப்பு அவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காய் மக்கு நன்றி. அன்றுவரே இந்த வாரம் முழுதும் கர்த்தாவே ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவனுடைய கர்த்தா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையினரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற தாப்பிரி அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு ஆயுமுறை சமூகத்துல கடந்து வருகிறோம். அண்டவரே குடும்பங்களுக்கான ஜெபத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். உண்மை அறியாத குடும்பம் ஆனாலும் சரி, உண்மை அறிந்த குடும்பங்களும் ஆண்டவரே இந்த நாளில அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் கர்த்தாவே. அவட குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், நிலை குலைந்து போகணும் என்று சொல்லி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சாத்தாண்ட கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே அப்பா குடி போதையினால மயங்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அந்தவரே அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, அந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, குட்டி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக அந்தவரே. அது போல சிகரத்தை தாகரி கட்டாவே அழிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அது போல கேம்பிளிங் விளையாட்டினால கத்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவங்க மீண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் பாலியல் பிரச்சனை கலத்தனமான உறவுகள்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கத்தாவே அந்த இவளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் கிட்டத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லாம் மீட்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் அவர்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கர்த்தாவையை உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இன்னும் தாப்பினே சந்தேகங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சந்தேக பிசாசு நல்லதா இருந்தாலும் சந்தேகப்படுகிற சில பிசாசு கூட்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிரிப்பதற்காகவே கடந்து வருகிறது பார்க்கிறோம் கர்த்தாவே. சந்தேகங்கள் இல்லாதபடி சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இருவரும் கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இன்னும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக பிரிந்திருக்கிற கர்த்தாவை கணவன் மனைவிகள் சேர்க்கப்படவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே மாமியார் மருமகள் பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல கர்த்தாவே கர்த்தாவே அந்த மகனை தன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வருகிற மருமக்கள் மாறு இருக்கிறாங்க ஆண்டவரை. இவர்களோடு கூட நீ கைப்பட வேண்டுமாறு சொல்லிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. அப்பா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்காங்க ஆண்டவரே. தெய்வீக அன்பினால குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற குடும்பத்துல காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களால் கோல் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் நீர் அப்பா ரட்சிக்கும்படியாய் இல்லாட்ட அவங்களை கர்த்தாவே அந்த இடத்துல விலைக்கு போடும்படியாய். அது அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை பிரிந்து கர்த்தாவை விட்டு ஜீவிக்கும்படியாய் தேவனாய் கர்த்தர் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல கர்த்தாவ பகுத்தறிவுள்ள ஒரு ஆவியை கொடுக்கும்படியாய் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்பனே. இன்னும் கர்த்தாவே தௌரி ஸ்ரீதன பிரச்சனையினால தௌரினால ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைங்க திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இன்னும் திருமணமாகி கொடுத்து ஆண்டவரே கொடுமையினால கர்த்தாவே அவங்கள் வீட்டுல நடத்துகிற அவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நடத்துகிற விதத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தற்கொலைகளாய் கடந்து போகிறத அநேக தங்களோட கர்த்தாவே உயிரை மாய்த்து கொள்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கர்த்தாவே அந்த தேசத்துல நடைபெறாதபடிக்கு அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வாழ்வு பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பங்கள்ல கண்ணீரும் கவலைகளும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு அப்பா தூரமாய் போய்விடுகிற காரியத்தை அறியும்போது வேதனை நிறைந்த கர்த்தாவே, அந்தவுடைய காரியங்களை காணப்படுகிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் போதித்து நீர் வழி நடத்தி அந்தவுடைய இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாய், அந்தவரே இவர்களுக்கு இவர்களை நீ போதிக்கும்படியாய், இவர்களை கர்த்தாவை மீட்டுக் கொள்ளும்படியா, இவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சபைக்கு போகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரு, இந்த கோவிடுக்கு பின்பதாக அநேக எஸ்கியூஸ் சொல்லி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சபைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படியாக சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே, இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே நம்முடைய சபைக்கு கடந்து வர அப்பா மறுபடியும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துல வேணுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரவுக்கு மேலாய் செலவு செய்கிற அநேக குடும்பங்கள் கர்த்தாவே, அவர்களுக்கு இது இருக்கிறது, நானும் அது போல வாங்கணும், அது போல நானும் நடக்கணும் என்று சொல்லி அந்த இருதயத்துல காணப்படுகிற கர்த்தாவு இப்படிப்பட்டதான காரியங்களை எடுத்து போட்டு தனக்கு போதுமென்ற மனதோடு கூடிய கர்த்தாவை ஆதாயத்தினால அவங்க திருப்தியாகும்படியாய் அவர்களை நீ போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம், அவர்களை உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆலோசனைக்காரர்களை கொண்டு விரும்பினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவி ஆண்டவர நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. இன்னும் எங்களோட கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணி நபர்களின் கர்த்தாவை செபித்திற்காய் கடந்து வருகிற அந்த வேலையில கர்த்தாவை தொடர்ந்துல இருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக வருடங்களாய் ஜெபித்து வருகிறோம். இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குவாதங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஏற்றுத்தாழ்வு தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவனாய கர்த்தர் இந்த நாளில் ஒருமனதின் ஆவியினாலே அவர்களை மறுபடியுமாய் இணைத்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் விக்கிரகத்திலே காணப்படுகிற வீட்டில் அப்பா நம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்துக்கு கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் அவர்கள் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து குடும்ப பிள்ளைகளுமாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் தேவனை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு அவர்களால இட்டைப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஜபங்களை கேட்கிறவரே, எங்களை ஜபத்தை தள்ளாவர தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆவிக்குரிய மகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே, அவளும் கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாட்கள் செபித்து கொண்டிருக்கிறாங்க, நாங்களும் செபித்து கொண்டிருக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்காய் குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம், கணவருடைய கர்த்தாவியை பெற்றோருக்காய் கர்த்தாவியை செபிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கணவன் நல்ல மனைவிடத்துல அன்பு கொள்ளணும், அதற்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதத்தை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே, உனக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரண்டு வாழ்வு பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். தன்னன் தன்மையாக கர்த்தாவே தன்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல இரண்டு வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்களையும் தந்தை வீட்டின் காரியங்களையும் கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அம்மாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துடலாம் ஆண்டவரே, நல்ல மன வலிமையை கொடுத்துடலாம் ஐயா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் இந்த நாள்ல நீ சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பனை இரண்டு வாழ் இரண்டு பையன்களை வைத்து ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சௌதரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ரசிக்கப்படாத கணவன் தனிமையாய் இருந்து கர்த்தாவை ரெண்டு பேரும் தனித்தனிமையாய் இருந்து குடித்தனம் பண்ணுகிறாங்க. என் தெய்வனாய் கர்த்தர் ஆண்டவரே தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஜீவிக்கவும், மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. மனைவி மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் அந்த அப்பா அப்படி இந்த இருதயமுள்ள கத்தா கட்டின இருதயமுள்ள அந்த கணவரை மாற்றும்படியாய் இந்த நாளில் ஜீவிக்கிறோம். தோற்றிருக்கிறோம் வாழ் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ரட்சிக்கப்படாத விட குடும்பங்கள் தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஐயா, அறிந்து கொள்ளணும், அதற்காக ஜீவிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னொரு கர்த்தாவே ஆண்மையனை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையா சௌதரிக்காய் ஜீவிக்கிறோம். அவரோட கண கர்த்தாவே அவர்களும் பிரிந்து ஜீவிக்கிறாங்க, இவர்கள் இணைந்து ஜீவிக்க ஆண்டவர எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறுதல் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவர அப்பா விசுவாசத்துல ஒரு இடையூறல் உண்டாதபடிக்கு அவங்களை பார்க்கறவங்க இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல விதத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும் இந்த குடும்பத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளை மன்னியும். ரெண்டு பேரும் இந்த நாள்ல இணைத்து ஆண்டவரே ஒரே குடும்பமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவனாய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. வேளையில அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே சாராளை ஆசீர்வதித்த தேவன், அன்னாளை ஆசீர்வதித்த தேவன், தகப்பனே அப்பா இன்னும் அநேக பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க என் தேவன். அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் தேவன் அவர்களை பெருகை செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். சூத்திரம் ஆண்டவரே இந்திரன் பீலா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். செல்வம் ஷீலா குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். கவிதா கணவருக்காய் ஜெபிக்கிறோம். ரிந்தன் கிரிஜா குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். இன்னொரு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களோட சபையில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தைகள் செல்வங்களை கொடுத்து இந்த இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே நாங்கள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம். விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன், இதைவிட கண்ணீரை எல்லாம் துணத்தில் அல்லவோ நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேண்டாவில் இருக்கிற விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரான்சில் உள்ள வந்தனா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள ரூபி அவட மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மிசிசாக்காவில் இருக்கிற மதிமகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற குமுதா மகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவரோட மூன்று பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வஸ்பீலா அவர்களுக்காய் அவரோட பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரி மரியாவுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆக்னஸ் சுரேஷ் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதரன் ஜெஸ்லி அவருடைய இரண்டு வாலிப பிள்ளைகளுக்காய், சகோதரன் பெஞ்சமின் ஒரு வாலிப மகனுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் இதுல கத்தாவே விசேஷமாக ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாய் இருந்து அவங்க போராடி கொண்டிருக்கிறது அறியுறீங்க ஆண்டவரே. அது இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீ காண்பித்து அவங்க கத்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உங்க சமூகத்துல இவர்களை எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது நாங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை நீ உருவாக்கினவர் அப்பா, தேசங்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய சித்தம். இந்த நாளில உலகத்துல காணப்படுகிற பெரிய யுத்தங்கள் ஆண்டவரே, யுத்தத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். தகப்பனே சில சில காரியங்கள் வெளியில வர முடிய வராமல் காணப்ப தடையாய் இருக்கிறது. சிலவைகள் வெளியில வருகிறது. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களில் நீர் அறிந்திருக்கிறபடி ஆண்டவரே ஈரானிலே நடக்கிற போர்கள் ஒரு நிறுத்தத்துக்குள்ளாய் கொண்டு வரணும். இன்னும் அவங்க கத்தாவே இந்த மிசைல் எல்லாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கத்தாவே ஆண்டவரே தேசங்களை பாழாக்குகிற எந்த கருவிகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு, எந்த மருந்துகளும் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருகிற எந்த மருந்துகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் அடைத்து போடும்படியாய் சுவைக்கிறோம். செயல் இழக்க செய்ய வேண்டுமாறு சுவைக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது போல கத்தாவே ஸ்தோத்திரம். எல்லா தேசங்களையும் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம். பஞ்சம் பசி பட்டினாலே வாடுகிற தேசங்கள், ஒரு நேரம் உணவு இல்லாம கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல குடிவசதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, மருந்து வசதிகள் இல்ல, நல்ல வீடு தங்குவதற்கு இடம் இல்ல என்று சொல்லி கொண்டு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய கர்த்தாவே பீதிகள் எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தம் உண்டாகட்டும் இந்த நாளில கர்த்தாவே. இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களையும் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல இலங்கை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொரு கவர்மெண்டும் அப்பா இந்தியா இலங்கை கவர்மெண்ட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே வெற்றிக்குக்கான காரியங்களை, ஏதுவான காரியங்களை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் செபிக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா நாடுகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நேரில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக செபிக்கிறவங்க சுகித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே தேவனா. இயக்கத்தந்த நாளில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. எந்தெந்த தேசங்களில் இவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த விதமான த்ரெட்டு அவங்களுக்கு இரவு உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு முறைப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையிலும்

0: ஆண்டவரே தாழ்த்துகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுசியம்மா. எல்லா ஜெபங்களையும் மிக கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென்.

0: நேரம் கலையத்திலே மூன்று மணி 30 நிமிடம் புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரை இருக்கிறது சத்தியவசனம் வழங்குகின்ற தீபம் நிகழ்ச்சி இலங்கையிலிருந்து.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: யாரது? மாஸ்டரா? வாங்க வாங்க.
2: எப்படி டீச்சர் இருக்கிறீங்க? நல்ல அழகான புது வீடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன கொடுத்து வச்சவங்க? என்ன டீச்சர், நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன், நீங்க ஒரு சத்தத்தையும் காணல, முகமும் சரியில்லை. ஏன் டீச்சர், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி வாங்கின வீட்டு உறுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா?
1: அப்படி ஒன்றும் இல்லை.
2: அப்போ என்ன டீச்சர் இது? புது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க.
1: ஆமாம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவர் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாருனோ அதுவும் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக பாடுபட்டு இப்படி ஒரு வீட்டை தான் எங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மனோகரி டீச்சரை பார்த்தீங்களா?
2: ஏன், ஏன் அவளுக்கு என்ன நடந்துச்சு?
1: உங்களுக்கு தெரியாதா, அவட்ட அண்ணே தன்னுடைய மாளிகை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை சும்மா எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பெரிய வீடு அப்பாடி!
2: வேணாம் டீச்சர், வேணாம் இந்த மன உளைச்சல். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதை குறித்து பெருமைப்படுங்க. மற்றவங்கள பார்த்து நாம் ஏன் பொறாமப்படணும்? இந்த எண்ணம் வேணவே வேணாம் டீச்சர்.
0: வேடிக்கையான ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன், ஆனால் நீ கேட்பதில் இரு மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கப்படும் என்று கூற, உடனே அந்த மனிதன் தன்னுடைய ஒரு கண் குருடாகட்டும் என கேட்டுக்கொண்டானாம். தன் பக்கத்து வீட்டுக்காரனின் இரு கண்களும் குருடாகுமானால் தன்னுடைய ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை என சிந்திக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆம், மற்றவர்களின் உயர்வை பார்த்து, மற்றவர்களின் செழிப்பான வாழ்வை பார்த்து, மற்றவரிடம் உள்ள திறமைகளை பார்த்து, என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் உள்ளதே என பொறாமைப்படுகிறவர்கள் பலர் இன்று உண்டு. இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வதை பாவம் என அநேக நேரங்களில் உணருவதில்லை. பொதுவாக பொறாமை மற்றவர்களை அல்ல, அது பொறாமை கொள்கிறவர்களே அதிகமாய் அழிக்கும். அதனால் தான் என்னவோ பொறாமையை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகத்தில் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. ஆம், மற்றவன் தன்னுடைய வீட்டை ஒரு மாடி உயர்த்தி கட்டினால் அதற்கு போட்டியாக தன்னுடைய வீட்டை இரண்டு மாடி உயர்த்தி கட்டுவேன் என்றும், மற்றவனுடைய வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என வாங்கினால் கடன் எடுத்தாவது அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என பொறாமையினால் உந்தப்பட்டு இறுதியில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் அநேகர். அருமையானவர்களே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கென கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உள்ளத்திலே திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்வோம். அப்படியாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு.

கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியவசன வானொலி நேயர்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:47-54 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன், ராஜாவின் மனுஷரில் ஒருவனானவன், ஆண்டவரை காண வருகிறான். அவன் சுமார் 20 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை காண வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், எந்த மணி நேரத்திலே என் குமாரன் குணமானான் என்பதை விசாரித்த போது, ஆண்டவர் சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமானதை அறிந்தபோது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமானது கலிலேயாவிலே ஆண்டவர் செய்த 2வது அற்புதமாக சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த அற்புதங்களை சிந்திக்கும் போது நான் 3 குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். 1, ஆண்டவர் சோதிப்பார். 2, வெளிப்படுத்துவார். 3, கற்றுக் கொடுப்பார். இந்த 3 காரியங்கள் தான் யோவானில் உள்ள அற்புதத்திலே மாறி மாறி வரும். இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசுகிறார். அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவனை ஜாடையாக கண்டிக்கிறார். ஆகவே அற்புதங்களினால் தான் மக்கள் விசுவாசம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அற்புதங்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் வழியாக, கிறிஸ்துவின் போதனை வழியாகவும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் அற்புதம் நடக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம். இந்த பகுதியிலே 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பரிதவிக்கும் தகப்பன். இவன் ராஜாவினுடைய வீட்டு வேலைக்காரன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன். 20 மைல் தூரம் பயணம் செய்து ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய தகுதியான வேலை, தன் பொறுப்பான வேலையினுடைய நிலைமை அறிந்த போதிலும் அவன் அதிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்றார். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்புதங்களை காணாவிட்டால் நீ இதை விசுவாசிக்க மாட்டே என்று சொன்னார். இதிலே பரிதவிக்கும் ஒரு தகப்பனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்தஸ்தான வேலையின் ஸ்தானம், தன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கடந்து தாழ்த்தி தன் மகனுக்காக அவன் பரிதவிக்கிற நிலையை பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உன் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் குடும்பத்தை குறித்து நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம், உன் மகனை குறித்தோ அல்லது மகளை குறித்தோ அல்லது உன் கணவனை குறித்தோ அல்லது உன்னுடைய மனைவியை குறித்தோ அல்லது உனக்கு பிரியமான மக்களை குறித்தோ நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். பரிதவிக்கும் மக்களை ஆண்டவர் கண்டு நேசிக்கிறவர், அதை மறந்து விட வேண்டாம். இந்த பரிதவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகன் சாவதற்கு முன்பு வர வேண்டும், அது மாத்திரமல்ல என் மகனுக்கு வந்து நீ சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த 3 வாக்கியங்கள் வழியாக ஒரு தகப்பனுடைய பரிதவிக்கும் தன்மையானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. 2வதாக, பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம். 2வதாக நாம் கற்றுக்கொள்கிறதன படிப்பிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த ராஜாவின் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அநேக காரியங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் விளக்கம் தருகிறவர், அவர் மனிதர்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். பெரும்பான்மையான மக்கள் அற்புதங்களை கண்ட பிற்பாடுதான் அவ்விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதங்களை கண்டல்ல, அற்புதங்களை காணாமலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வீட்டுக்கு போகலாம், உன் குமாரன் குணமடைவான் என்று சொன்னார். உடனே அவன் நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கு நேரடியாய் வந்தால்தான் அற்புதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தாலே அற்புதம். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை நம்பி போனான் அல்லவா அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்வதற்கு தூரம் தடையல்ல, அல்லது அதே சமயத்தில் நேரம் தடையல்ல,
அவர் நேரடியாக ஆழ்த்தத்துமாய் போக வேண்டும் என்பது ஒரு தடையல்ல. என்ன நடந்தது? தூரமோ நேரமோ தடையல்ல, அங்கு வார்த்தையின் வழியாக அற்புதம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அற்புதங்களை எண்ணுகிற நாம், அற்புதங்களை வாஞ்சிக்கிற நாம், வேத வார்த்தைகளை, வேத போதனைகளை, திருமறை வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளாதபடி அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கு போய்விடுகிறோமே. திருமறை என்ன சொல்கிறது? நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றை காட்டிலும் அவர் வசனத்தை மேன்மை உள்ளதாக்குகிறார். சத்திய வசன வானொலி நேயர்களே, நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள பிரியப்படுகிறதுனாலே, வசனத்து மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த மனிதனுக்கு படிப்பிக்கிறார். அற்புதங்களுக்கு ஆதாரம் அவர் நேரடியாக வருவது மாத்திரமல்ல, அவர் வந்து தொடுவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையே அங்கு தூரத்தையும் நேரத்தையும் கடந்து அற்புதங்களை செய்யும் என்பதை கற்றுக் கொடுத்தார். உடனே அவன் நம்பி போகிறான். உடனே வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான். அவன் எந்த நேரம் என்று கேட்கிறான். அந்த நேரத்தை சொன்னபோது இயேசுவானவர் சொன்ன அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்தபோது அவன் மாத்திரமல்ல, அவன் முழு குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். ஆகவே முதலாவதாக பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம், படிப்பிக்கும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக பரவும் விசுவாசத்தை காண்கிறோம். ஆண்டவர் தன் வார்த்தை சொல்லி போகலாம் என்று சொன்ன உடனே அவன் நம்பி விசுவாசித்து போனான். ஆனால் வீட்டிலே வந்து பார்த்தபோது, வேலைக்காரர்கள் அறிந்தபோது, அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்தபோது வீட்டில் உள்ளவர்களும் அவனும் விசுவாசித்தார்கள். ஆகவே விசுவாசமானது பரவுகிறது. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அது இன்னொரு மனிதனை அதை பாதிக்கிறது, அது இழுத்து கொள்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், தீமோத்தேயுவே உனக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாசம் தலைமுறை தலைமுறையாயிருந்த விசுவாசமானது நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அற்புதமானது ஒரு மனிதனுடைய விசுவாசம் மற்ற முழு குடும்பத்திற்குள்ளே அது பரவத்தக்கதாக அது மாற்றி விடுகிறது. ஆகவேதான் இவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, இவன் முழு குடும்பமும் விசுவாசித்தார்கள். இது ஆண்டவர் கலிலேயாவில் செய்த இரண்டாவது அற்புதமாகும். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதங்கள் நமக்கு செய்த உடனே நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய முழு குடும்பத்தினுடைய விசுவாசமும் அங்கு பலப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம். பரிதவிக்கும் தகப்பன், படிப்பிக்கும் ஆண்டவர், பரவும் விசுவாசம். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் கிட்டி சேர்வோம். அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி கிட்டி சேர்வோம். அவருடைய வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதங்களுக்கு ஆதாரம் வார்த்தை என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஆகவே வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும், வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, பரிதவிக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு படிப்பிக்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்கள் விசுவாசம் எங்களோடு மாத்திரம் இல்லாமல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, மக்கள் கூட்டங்களுக்குள்ளே கலந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்திய வசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். எஸ்எம்எஸ் அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.
1: நேரம் கலையத்திலே 4 மணி, புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருந்தோம். இத்துடன் நமது நேரலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். மீண்டும் நாளை உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் வின்சென்ட் மேன்வெல். வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை காலை 19 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 பத்து மணிக்கு வர இருக்கிறது. ஆண்டவுடைய நற்செய்தி, ஆண்டவுடைய செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் ராஜமணி அவர்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். நேரம் கிடையாது, 10:01. எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்துட இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ராஜமணி அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: யா பாஸ்டர், பிரதர் பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கான்ற கிருபர். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, கெட்டிங் பெட்டர். நீங்கள் தொடர்ந்த பிரேயருக்காக ஆண்டவருக்கு, உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடிய விரைவில் இந்த கலையத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை தொடர வேண்டும் என்று இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா.
1: நன்றி, நன்றி. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியில மகிமைப்படுவதாக. வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனாலும் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 பார்க்கும் பொழுது 20 இப்படி சொல்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. இந்த கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தி பேசி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துக்கத்தையும் முடித்து வைப்பதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கரம், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை முடித்து வைப்பதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வல்லமை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல இருதயத்துல குடும்பத்துல காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துக்கம் இருக்கலாம். சரீரத்துல பலவீனம் வந்ததுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து இல்லையா, எதிர்காலத்தை குறித்து, உங்களை தொழிலை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். இல்லையா, இல்ல பலவிதமான வியாதிகள்ல வில்லி சூன்யத்தின் பிடியில இருந்து சிக்கி தவிக்கிறதுனால அதன் நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்துல ஒரு துக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த பகல் வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. எப்பொழுது தெரியுமா? கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். அவர் சூரியனா இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில உதிக்கிற பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது முதல் வசனம் இப்படி சொல்கிறது. அங்கு ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒருவன் இருக்கிறான். இயேசு கதவினுடைய பட்டணத்திற்கு வந்த பொழுது கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த, கல்லறைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு பிடிக்கப்பட்ட லேகோன் எனப்பட்ட ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இயேசுவே உமக்கு எனக்கு என்ன குறிப்பிட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நீ என்னை துக்கப்படுத்த வந்தீரோ என்று கேட்கிறான். ஆனா நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்க்கும் பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடியினாலே, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக வந்தபடியினாலே அந்த நாளிலே அந்த இடத்திலே அவனுடைய துக்கத்தை மாற்றினதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய குடும்பத்துல பாருங்க, இத்தனை வருடமாக அந்த கல்லறைக்குள்ள இருந்த என்று தெரியாது. கல்லுகளாலே தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இல்லையா? அவனை காயப்படுத்துறது மட்டுமல்லாம அவனின் நிமித்தமாக அவனுடைய பெற்றோர், அவனுடைய உடன் பிறந்த சொந்த பந்தங்கள் இறுதிய அளவுல, மனதளவுல என்ன செய்திருப்பாங்க? வேதனைப்பட்டிருப்பாங்க, துக்கம் அடைந்திருப்பாங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில உதித்தபடினாலே, நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடியினாலே, அவனை சந்தித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட துக்கத்தை மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கலாம், பிசாசினால் பிடிக்கப்பட்டு நீங்க அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்தை வியாதிகள் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து நீங்க பாரப்பட்டுக் கொண்டிருக்கலாம், தொழில நஷ்டத்திலுமே நஷ்டம் வந்து கொண்டிருக்கேன் கலையும் கொண்டிருக்கலாம் இல்லையா, வீடு கட்டுவதற்காக லோன் வாங்கி இருக்கலாம், லோனை கட்ட முடியாமல் நீங்க திகைத்து போயிருக்கலாம், இல்ல இன்னொருத்துக்கிட்ட காசு கொடுத்திருப்பீங்க அந்த காசு திரும்ப வராமல் இருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் துக்கம் அடைந்து இருக்கலாம், வாகனத்துல போய் கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிறவங்களோடு கூட திட்டமாக எங்களுடைய ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில கூட துக்கத்தை மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவர், இந்த இயேசு கிறிஸ்து போதுமானவர், அன்றைக்கு கடலினுடைய நாட்டில் அந்த பிசாசு பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கின அதே ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கையில ஒளியாக கடந்து வந்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நீங்க போய் கொண்டிருக்கிற உங்களை வாகனத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார், நீங்கள் இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் நீங்க வியாதிப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கத்தை மாற்றுவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து துக்கத்தை இன்றோடு முடித்து வைப்பதற்காக வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் மாறு. பிரியமானவர்களே, ஏசாயா 60 அதிகாரத்தை படிக்கும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம், அவரே நமக்கு நீதியின் சூரியனாக இருப்பாராம். பாருங்க, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு காணப்படுகிற இருள் எல்லாம் விலகி போயிடும். பிரியமானவர்களே, வெளிச்சம் வரும் பொழுது அங்கு இருக்கிற இருள் எல்லாம் காணாமல் போய்விடும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் ஜோதிகளின் பிதா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜோதிகளின் பிதா அவர் இல்லையா? லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரகாசம் இருக்கு என்று யோசித்து பாருங்க. நிலாவுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, சூரியனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கிறது, இதையெல்லாம் உண்டாக்கினவர் அவர். அவள் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார் என்று யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவ்வளவு பிரகாசம் உள்ள, அவ்வளவு வல்லமை உண்ட, அவ்வளவு வல்லமை உள்ள நீதியின் சூரியனாய் இருக்கிற அவர், வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிற அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது ஒரு இருள் கூட இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் கூட இருக்காது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு பெரிய பில்லிசுனியத்தின் கட்டுகள் ஆகட்டும், பிசாசனுடைய போராட்டமாகட்டும், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி ஆகட்டும், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே புதிய உறுப்பாய் மாறுவதா? ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மார்க் 5 அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35 வசனத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் என்று ஒருவர் இருக்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க. அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கிறார். அவரும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 36 வசனத்தை படிக்கும் பொழுது, மார்க் 5 அதிகாரம் 36 வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எப்பொழுது இந்த சொல்கிறார், தன்னுடைய குமாரத்தை மறுத்தி போய் மறுத்து விட்டாள் என்று செய்தி வந்த பொழுதும் அவனுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, என் மேல் நம்பிக்கை உள்ளவனா இரு. மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் இல்லையா, இனிமே இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வரவே வராது, உன் கைவிட்டு போயிருச்சு, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மனிதர்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையோடு என்கிட்ட வந்த பாத்தியா, என் பாதத்துல வந்து விழுகும் போது இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு உன் கையை விட்டு உன் மக்கள் போன பிறகும் மறித்து விட்ட சூழ்நிலையிலையும் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் உன்னுடைய இருதயத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் பாருங்க, அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல பிரியமானவர்களே துக்கம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல தடுமாற்றம் வருகிறது. பயப்படும் பொழுதுதான் பலவிதமான இன்னல்களுக்குள்ள இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய செல்வந்தர்களும் பெரிய அறிவார்ந்த வல்லுநர்களும் தடுமாறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மென்டலா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, வியாதிப்பட்டு திடீர்னு மறிச்சிருப்பாரு. அடவே நமக்கும் ஒருவேளை இந்த பிரச்சனை இருக்குமோ என்று சொல்லி கலங்குகிற பெற்றோர், அந்த பிள்ளைகளும் மாதிரி நம்ம பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கலங்குகிற பெற்றோர், பெற்றோரை குறித்து கலங்குகிற பிள்ளைகள் இல்லையா? இன்றைக்கு பயம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிறதுனாலதான் இன்றைக்கு உலகம் தடுமாற்றத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி இருக்கக்கூடும், ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தையை ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்பட்டாயோ அதே விசுவாசத்தோட என்ன செய், முடிவு பெறுகின்ற இருந்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம நீ இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்து போன தன்னுடைய அவனுடைய மகளை ஜபாலயத்தினுடைய ஜபாலய தலைவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனுடைய கரங்களை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கர்ப்பம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், சரீரத்துல உறுப்புகள் என்ன செஞ்சிருக்கலாம், செயலிழந்து போயிருக்கலாம், சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பிரிந்து போயிருக்கலாம், உங்களுடைய கணவன் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், மனைவி உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், ஆதரவற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவளா இருங்க. உடைந்து போன உறவுகளை கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உடைந்து போன வாழ்க்கையை கட்டுகிற தேவன் ஒருவன் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டினே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றும்படிக்கு உங்களுடைய வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை மாற்றுகிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாலு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக, உயிர் திறந்த உடைய வல்லமை ஆண்டவர் உடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்கள் மாறும்படிக்காக, முன்னதத்தின் பலத்தினாலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படிக்காக, நரம்புகளுக்குள்ளே எலும்புகளுக்குள்ளே ஆண்டவரே உடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக, அன்று வியாதி படுக்கைகள் மாறும்படிக்காக, பில்லி சுண்ணத்தின் கட்டுகள் அறுக்கப்படும்படிக்காக, ஆண்டவரே சாபங்கள் முறிக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் துக்கம் கடந்து வராதபடிக்கு, யாபேஷனுடைய ஜெபத்தை கேட்டு அன்று தீங்கவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொண்ட எங்களுடைய தேவன், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிற அருமையான சகோதரருக்காக சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் மேலாண்டவர் நீதியின் சூரியன் நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளுக்கு ரோதமாக எலும்பி நிற்கிற எல்லா விதமான சத்துருக்குடைய கிரியை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் ஆண்டர் உன்னதத்தின் பலன் ஆண்டர் உடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நிரப்புவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறேன். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆண்டவரே உடைய உயிர் திறந்த வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது பலன் வருவதாக உற்சாகத்தின் ஆவியினாலே உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஊழியங்களுக்குள்ள அடுத்த ஊழியத்தில் அடுத்த எல்லைகளுக்கும் உடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வீராக. யாபேசனுடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய செய்தியை பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி.
1: ஆமென். ஆமென்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 10:15. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் ஊழியர் மூலமாக கேட்டோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.
3: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
5: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 10:18. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து 10:30 வருகிறது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: இதோ ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கிரயத்திலே 10:30 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு வார்த்தையை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் கை வில்லியம் டேவிட்டர்களை அன்போடு வார்த்தையை வரவேற்கலாம். இது அவருடைய செய்தியை இப்பொழுது நாங்கள் கேட்போம்.
2: ஞானத்திற்கு ஆதாரமாக உபாகம புத்தகம் 7:13 வாசிக்க கேட்போம். உபாகமும் 7:13. உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து. தேவன் அன்பு வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அதிகம். அவருடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ், தெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். கவனிக்க வேண்டும், நாம் ஜபம் பண்ணும் போது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை தொழுகிற பொழுது கர்த்தனமே ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் இருந்தால், தெய்வத்தினுடைய அன்பிற்குரியவர்களாக நாம் இருந்தால், அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் தருகிற பிளஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய. இந்த வசனத்தை மேலே பார்க்கிற போது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்துன்னு சொல்ற அந்த வார்த்தை முடியும் போது ஆசீர்வதிப்பார்னு முடியுது. அன்பு வைத்து ஆசீர்வதிக்கிறவர். சோ தேவனுடைய அன்பை பெறுவது எப்படி, கர்த்தருடைய அன்பை பெறுவது எப்படி, கடைசியில் அதை குறித்து சொல்லுகிறேன். ஆனால் இப்பொழுது அவர் அன்பு வைப்பதனால் நமக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன, மாற்றங்கள் என்ன, அவருடைய அன்பு, அவர் நம்ம மேல் அன்பு வைக்கிற போது என்னெல்லாம் நடக்குது. அதனால நாம ஒரு ஜபத்தை செய்யணும் இன்னைக்கு. ஆண்டவரே, என் மேல் ஏற்கனவே அன்பு வச்சிட்டீங்க, ஆனா மீண்டும் ஒரு விசை என் மேல் உடைய அன்பு வைக்கப்படட்டும், என் மேல் உடைய நேசம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, அன்பு வைக்கிறவர் நீர். கர்த்தருடைய அன்பு நம்மேல் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் மழ மழம் என்று நடைபெற ஆரம்பிக்கும். அதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நம்பர் ஒன், தேவன் அன்பு வைக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற முதலாவது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறுதலை நம்முடைய மனசுல வைப்பார். கடவுளுடைய அன்பு நம்மேல் விழும்போது, தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல படுகிற போது நடக்கிற மிகப்பெரிய புதுமைகளில் ஒன்று என்னன்னா, அவருடைய ஆறுதலை நீங்க ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் ஃபீல் இஸ் கம்ஃபோர்ட். அவர் உங்களை கன்சோல் பண்ணுகிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் என்னிடத்தில் அன்பா இருக்கிறதுனாலே நான் ஆறுதலாய் இருக்கிறேன். அவர் என்னிடத்தில் பாசமாய் இருக்கிறதுனாலே, சிநேகம் பாராட்டுகிறதுனாலே, எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு ஆறுதலை நான் உணர்கிறேன். சோ தேவனுடைய அன்பு, அவர் உங்க மேல் அன்பு வைப்பதற்கான அடையாளம் என்ன, ஒரு ஸ்பெஷலா ஒரு கம்ஃபோர்ட்டை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஒரு அவர் கன்சோல் பண்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவர் நம்மை அளவிட முடியாத ஆறுதலை தருகிறார். 2 Thessalonians 2:16 வாசிக்க கேட்போம்.
3: நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும்.
2: அன்பு கூர்ந்து அவர் நித்திய ஆறுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதல். சோ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்தாலும், அதுக்கு நடுவில் ஒரு நித்தியமான ஒரு ஆறுதலை அவர் உங்களுடைய மனதிலே கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதல் வருகிறது சொன்னால், அவர் உங்கள் மேல், என் மேல் வைக்கிற அன்பினாலே அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வீக அன்பு வாழ்க்கையிலே காண்பிக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய ஆறுதலை, நித்தியமான ஆறுதலை நாம் அனுபவிக்கின்றேன். நித்தியமான ஆறுதல் எனக்கு கிடைக்கிறது. உபாகம புத்தகத்திலே இப்படி ஒரு வசனத்தை காலையில நான் பார்த்தேன். உபாகமம் 10:18 பாரு.
3: அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் நியாயம் செய்கிறவரும்.
2: அவர் திக்கற்ற ஒரு மனுஷனுக்கு திசை தெரியல, ரொம்ப அதாவது வழி தெரியாம நிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும்.
3: அண்ணியின் மேல் அன்பு வைத்து,
2: மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அண்ணியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு, கடவுள் வந்து யாரையும் தள்ளிவிடுறவர் அல்ல. நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு வசனம் இருக்குது, அவள் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் அண்ணியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன. அதனாலதான் இந்த தேவனுடைய அன்பு நம்ம விழுகிற போது நம்ம இனம் புரியாத ஒரு ஆறுதலை அனுபவிக்கிறோம். ஆறுதல் எப்படி வருது? அவர் என் மேல் அன்பு வைக்கிற போது அவருடைய அன்பிற்கு பட்சபாதம் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலும் அவருடைய அன்பு விழுகிறது. அவர் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், திக்கற்றவனை விசாரிக்கிறவர், விதவை விசாரிக்கிறவர். ஆகவேதான் அவர் நம்மில் அன்பு வைக்கிற போது அந்த ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஏழாவது அதிகாரம், உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள்.
3: சகல ஜனங்களிலும்,
2: சகல ஜனங்களிலும்
3: நீங்கள் திரட்சியான ஜனம்
2: என்று, திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கிறீங்கன்றதுக்காக உங்க மேல அவர் அன்பு வைக்கல. பொதுவா எல்லாருடைய மனசும் ரொம்ப மெஜாரிட்டியா இருந்தா அவங்க மேல ஒரு இஷ்டம் வரும், அப்படி இல்ல. நீங்க ரொம்ப கொஞ்சம் பேரா இருந்தீங்க, நீங்க ஸ்ட்ரென்த் இல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடையாது. சொந்த பந்தத்துக்கு நடுவில் ரொம்ப எளிமையான பிள்ளைங்க நீங்க, ஜாதி ஜனத்துக்கு நடுவில் உதவியற்ற நிலையில நீங்க இருக்கிறீங்க. அதனால கத்தர் சொல்றான், அவங்க மேல அன்பு வைப்பேன்னு சொல்றார். எனக்கு யாருமே இல்ல பிரதர், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்ற உங்களுக்கு நான் சொல்றேன், கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறேன், எனக்கு ஜாதி ஜனத்தினுடைய ஒத்தாசையும் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வத்தினுடைய அன்பு உங்க மேல வந்துட்டு சொன்னா உங்களுக்காக உங்களை நேசிக்கிற மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதாங்க சொந்தம், அதுதான் உறவு. இரத்த சம்பந்த உறவுகளை நான் அலட்சியப்படுத்தல, நம்முடைய சொந்தங்கள் என்று சொல்றோமே அவங்களை அலட்சியப்படுத்தல, அவங்கள நமக்கு வேணும் தான். ஆனா உண்மையிலேயே நிலைத்திருக்கிற உறவை அவர் ஏற்படுத்துவார். அவருடைய அன்பு உங்க மேல இருந்தா அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு இப்போ கம்ஃபர்ட் எது? என் சொந்தங்களோட இருப்பதை விட, என் அன்பு சகோதரர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் இருப்பதை விட, தேவ மக்களோடு இருப்பதைத்தான் மனம் நாடுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் உள்ளம் விரும்புகிறது. நாட்கள் கடந்து ஓடிடுச்சு, பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. என்னுடைய உள்ளம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதைத்தான் வாஞ்சிக்கிறது. சோ அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேவன் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அந்த அன்பு. Praise the Lord. Hallelujah. இரண்டாவதாக இன்னும் கூட ஒரு வசனத்தை அதை வாசித்துருங்களேன். யோவான் நற்செய்தியின் நூல் 13 முதல் வசனம், யோவான் சாப்டர் 13 வெர்ஸ் நம்பர் 1, அதுல குறிப்பிட்ட அந்த இடத்தை மட்டும் வாசிங்க.
3: இவ்வுலகத்தில்
2: இருக்கிற
3: தம்முடையவர்களிடத்தில் அன்பு
2: வைத்தபடியே
3: முடிவு பரியந்தம்
2: அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பீப்புள், அவரோடு இருக்கிற டிசைபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களிடத்துல எப்படி துவக்கத்தில் அன்பு வச்சாரோ அந்த அன்பை கடைசிக்கு விடல, அவர் கன்சோல் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாள் உங்களிடத்தில் வரார். அவர் வருவார், அவர் வந்து உங்களை தேற்றுவார், வேறொரு தேற்றவன் வருவார், கவலைப்படாதீங்க, ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அவர் நம்மேல் அன்பு வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் என்ன? 13 அதிகாரத்தில் இது சொல்லியிருக்கு, 14 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரும்பா, நான் சீக்கிரத்துல தேவனுடைய வார்த்தையின்படி சிலுவையில் அடிக்கப்படுவேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், 3 நாள் உயிரோடு எழும்புவேன், 40 நாட்கள் உயிரோடு என்னை காண்பிப்பேன், பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவேன். நீங்க சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. டோன்ட் பி ட்ரபிள் இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனசுல நீங்க கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேறொரு தேற்றர்வாளன் வருவார், அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். இது எப்படி நடக்கிறது? இறைவன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் வைக்கிற அன்பினாலே ஒரு ஆறுதலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவது, நல்ல நம்பிக்கை பெறுகிறோம். இந்த நம்பிக்கை இருப்பாருங்க, நம்பிக்கை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, அந்த நம்பிக்கையை அவர் தான் என்ன செய்யறாரு. அதே வசனம், அதாவது 2 Thessalonians 2:16,
3: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
2: நித்திய
3: ஆறுதலையும்,
2: நல் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவதனால இரண்டாவது கொடுக்கிற காரியம் என்னன்னா நல்ல நம்பிக்கை. எப்படி அவர் தான் நம்பிக்கை கொடுக்க முடியும்? நீங்க நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அவர் உங்க மனசுல அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கை அவர் கொடுத்ததுனாலதான் நாம் தேவனை ஆராதனை செய்கிறோம், தேவனை இருக பிடித்துக் கொள்கிறோம். நம்பிக்கை நானாக உருவாக்கி கொள்ள முடியாது, உருவாக்க முடியும். எப்படின்னா நீங்க ஜபம்ன்றது மூலம், வேதத்தை வாசிக்கிறது மூலம் அந்த நம்பிக்கை வளரும் உங்களுக்குள்ள. ஆனால் நம்பிக்கை துவக்கிறவர் யார்? Hebrews 12:1, நம்பிக்கை துவக்கிறது யார்? Hebrews 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
3: முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி.
2: இயேசுதான் அந்த நம்பிக்கையை துவக்க வேண்டும், அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அதை நிறைவு செய்து வைக்கிறவர். அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை படகு வீழ்ந்து போகாதபடி நம்மை காப்பாற்ற முடியும். என் நிலைமை மாறும், யோசிச்சு பாருங்க, லைஃப் ஆக்சிடென்ட், நம்முடைய லைஃப்ல வாழ்க்கையே விபத்துக்குள்ளாகும் போது ஒண்ணுமில்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நம்மளே தீர்மானிக்கின்ற போது உங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை விட்டுறாம கத்தர் பாதுகாக்கிறார். அது எப்படின்னா அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலதான். நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கிற காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, சாரி அன்பு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். எல்லாம் போச்சு, நீ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. யோபுனுடைய லைஃப்ல எல்லாம் போச்சு. 7000 ஆடு போயிடுச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர்மாடு போச்சு. ஆசை ஆசையா கொஞ்சி வளர்த்த 10 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் ஒரு வீட்டில் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வீடு இடிஞ்சு போய் விழுந்துருச்சு. 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை கூட தப்பல. இந்த நிலையில ஒரு மனிதன் வந்து எப்படி உலகத்துல வாழ முடியும்? ஒரே நாள் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், அந்த எவ்வளவு வெல்தி பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா யோபு வந்து நீங்க 4 எஸ்ரா நெகேமியா எஸ்தருக்கு பிறகு இருக்கிறதுனால பிற்காலங்களில் வாழ்ந்தவர் அல்ல. இவர் வந்து ஆபிரகாமுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் யோபு. ஏன் இங்க வச்சிருக்காங்க அந்த புக்கைன்னு சொன்னா, ஆர்டருக்காக பாடல் புத்தகம் ஆரம்பிக்குது. யோபு வந்து ஒரு பாடல் புத்தகம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பட்டதெல்லாம் 5 பாட்டு சாங்ஸ். அதனால இங்க வச்சிருக்கு. அந்த காலத்திலேயே மிகப்பெரிய வெல்தியா இருந்த மனுஷன், எல்லாம் போச்சு, கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பாருங்க. அந்த மனுஷனுடைய லைஃப்ல அவன் நிக்கிறான்னு சொன்னா அது தேவன் அவனுக்கு காண்பித்த மிகப்பெரிய மிகப்பெரிய அன்பு. அதாவது எல்லாம் போன பிறகு கூட அது அது அந்த இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பிறகு பாருங்க, உடல் முழுவதும் பருக்கள், குஷ்டரோகம். அது ஒரு வகையான குஷ்டரோகம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அந்த மனுஷன் நம்பிக்கையோட இருக்கிறான்னு, அந்த நம்பிக்கையை தக்க வைத்தவர் கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருப்பதற்கான காரணம் தேவனாகிய கர்த்தர் அவன் மேல அன்பு வைத்ததுனாலே. இப்போ தேவன் அன்பு வைத்தனாலே முதலாவது நடக்கிற விஷயம் என்ன? ஆறுதல். ரெண்டாவது நல் நம்பிக்கை. மூன்றாவது ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவருடைய அன்பு நம்ம மேல இருந்துச்சுன்னா எங்கேயாவது சிக்கிட்டனா கூட அவர் டெலிவரன்ஸ் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சிக்கல்ல இருக்கிறீங்க, பொருளாதார பிரச்சனை இருக்கிறீங்க, கடன் பாரம் இல்ல, கொடுத்த கடன் மாட்டிக்கிச்சு, திருப்பி வர முடியல, பயங்கர நெருக்கடி. சோ இந்த நிலையிலிருந்து நான் மேல வரதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்க கண்ணு அப்படிதான், உங்களுடைய மைண்ட் அதான் சொல்லுது, வாய்ப்பு இல்லை. அப்படிது எல்லாம் போச்சு, நான் இப்படி வந்தலாம் நினைச்சேன், ஆனா நான் இப்படி கிடக்கிறேன் கீழே அப்படின்னு நிலையில நீங்க இருக்கலாம். ஒரு விடுதலை இல்லாம ரொம்ப போராட்டத்தோடு கஷ்டத்தோடு நுகத்தை சுமக்கின்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். உங்க மேல தேவனுடைய அன்பு விழுந்துருச்சுன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாத்திலும் உங்களை விடுவிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. உபாகமம் 7:8.
3: கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார்.
2: 430 வருஷம் கழிச்சு வெளியில வர்றாங்க அந்த நாட்டில இருந்து. ஒரு வருஷம் 430 இயர்ஸ், அரௌண்டா 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்ட காலம். 30 வருஷம் அவங்க இந்த விடுதலைக்காக உள்ள காலங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமையா இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டீங்கன்னா, மேல வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்து. தேவன் அன்பு கூறுவதனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் வருது. ரெண்டாவது நல் நம்பிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். மூணாவது நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லைன்றதை போராடிட்டே இருக்கிறேன். பல வருஷமா, பல ஆண்டுகளா போராடிட்டே இருக்கிறேன். இந்த வருஷம் மாறிடும், அடுத்த வருஷம் மாறிடும் சூழ்நிலை நினைக்கிறேன், ஆனா மாறல. என் பிரச்சனை கிணத்துல போட்ட கல்ல போல இருக்குது அப்படின்றவங்களுக்கு கர்த்தர் சொல்றார், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் மேல அன்பு வைங்கப்பா, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஐ நீட் யுவர் டெலிவரன்ஸ். உங்க விடுதலை வேணும். எனக்கு இருக்கிற கட்டில இருந்து நான் வெளியில வரணும். எனக்கு இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வரணும். இன்னும் அதிகமா நான் அன்பு கூறுகிறேன். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற ரேசியோளுடைய அன்பு இல்ல. அவர் எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நான் இன்னும் தேவனிடத்துல அன்பு கூறவில்லை. ஆகவே இன்னும் நான் அதிகமாய் அன்பு கூறுகிற போது நடக்கும். சோ தேவனாகி கர்த்தர் உங்க மேல அன்பு வைக்கிற போது அவர் இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில கொண்டு வருகிறார், உங்களை விடுவிக்கிறார். இந்த நெருக்கடி வளர முடியல, பெருக முடியல, விருத்தி அடைய முடியல, சமாதானத்தோடு வாழ முடியல, மகிழ்ச்சியோடு ஜீவிக்க முடியல, எல்லா பாண்டேஜஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிறார். மூன்றாவது. நான்காவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஒன்று இருக்கு, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அந்த சாபம், அதாவது ஸ்பிரிட் ஆஃப் கர்ஸ், அந்த சாபத்தினுடைய ஆளுகை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வெளியில வர முடியல. சிறப்பா செஞ்சா கூட அது ஒண்ணு இல்லாம போயிடுது. நிறைய பேர் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது, அவங்க மலமளன்னு மேல வந்துருவாங்க. சிலர் பாருங்க, எல்லா டேலண்ட் இருக்கும், நல்லா அறிவா பேசுவாங்க, நல்லா இன்டலெக்சுவலா பேசுவாங்க, ரொம்ப திட்டமிடுவாங்க, நல்லா திட்டமிடுவாங்க, ஆனா அவங்க நல்ல குவாலிபிகேஷன் இருக்கும், நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்ல தனித்திறமைகள் நிறைய இருக்கும், ஆனா அவங்களால ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? ஒரு கர்சர், ஒரு சாபம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் சாபம் தொடருமான்னு சொன்னா, சரியாக முறியடிக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்காத வரை அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோ ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இந்த சாபம் முறியடிக்கப்படாவிட்டால் இந்த வாழ்க்கை என்பது, நம்ம ஜெபிப்போம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு என்னன்னா, தேவனுடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கணும். இன்னும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வாசிக்கலாம் உபாகமம் 23:5.
3: உன் தேவனாய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
2: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
3: உன் தேவனாய கர்த்தர்
2: அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உன் மேல ஏதாவது சாபம் இருந்தா, அது ஏதாவது மனிதனுடைய சாபங்கள் அல்லது அசுத்த ஆவிகளுடைய சாபங்கள் உன் மேல இருந்தா கூட, அவர் உண்மையில் வைக்கிற அன்பினாலே அந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். அதனாலதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்றது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த உணர்வு நம்மிடத்தில் அதிகமாகணும். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக, அவர் நம்மை நேசிப்பதற்கு பாத்திரமாக. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள்
3: என்னை கண்டடைவார்.
2: யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்களை நான் நேசிக்கிறேன் என்ற ஆண்டவர். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற 4வது விஷயம், எதெல்லாம் சாபமா இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் நம்ம அன்பு வைக்கிற போது நம்முடைய லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொன்னா, சாபம் ஆசீர்வாதமா மாறும். 5வது, தேவன் நம்ம அன்பு வைக்கிறதுனால நாம் சுத்திகரிக்கப்படுறோம். அதாவது இந்த உலக காரியம் நம்மை விரட்டி வருது, பாவம் நம்மை அடிமைகொள்ள துடிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியல, அது நம்ம மேல இருக்கிற அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் சுத்திகரிக்கப்படுகிற காரணம், நாமாகவே நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி நடக்குதுன்னா, அவர் அன்பு வைக்கிறதுனாலதான் நடக்குது. எபேசியர் 5:25-26-27
3: புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
2: தாம் அதை திருவசனத்தை கொண்டு
3: தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
2: கிறிஸ்து அன்பு கூர்ந்து நம்மை சுத்திகரித்தார். சபையை அவர் நேசித்து காப்பாற்றினார். அன்பு கூர்ந்ததினாலே சுத்திகரித்தார். புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு கிறிஸ்து சபையை இடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து சுத்திகரித்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் அன்பு கூறுவதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். 6வது, இந்த உலகத்தில் எதுவும் நம்ம பின்னாடி வராது. நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி, உங்கள் பட்டம் படிப்பு எதுவும் உங்கள் மரணத்துக்கு பின்னாடி வராது. எது பலன் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற மனிதர் மேல் வைக்கிறீங்க பாருங்கள் அன்பு, அதுதான் பலன் கொடுக்கும். அவருடைய அன்பு நம்ம மேலே வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த அன்பை உணர்கிறவர்கள் மற்றவர்களை நேசிக்க துவங்குவார்கள். அதனால அழியாத ஒரு ஆஸ்தியை நித்தியத்திலே சேர்ப்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒன்றும் இல்லை. என் சரீரத்தை சாவு எரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தா கூட அன்பு எனக்குறாவிட்டால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பில்லாதவன் தேவனை, கடவுளுடைய அவர் என்மேல் அன்பு வைக்கிறதுனால அதை நான் உணர்கிற போது நான் மற்றவர்களை நேசிக்க துவங்குகிறேன். 5:8 ரோமர்ல வாசிக்கிறோம், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன்
3: நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
2: யாரிடத்துல நீங்கள் அன்பு வைத்தீர்கள்? சாதாரண உலக மக்கள், நீங்க கிறைஸ்ட பிலீவ் பண்றவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், உலக மக்களை பாருங்க, அவங்க நம்மளை விட அதிகமான அன்பு வைக்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? அது வந்து வித்தவுட் கண்டிஷன்ஸ், எந்த நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கணும் நம்முடைய அன்பு. அவங்க நமக்கு தீங்கு செஞ்சாலும் பரவாயில்ல, நாம விட நேசிப்பது. அன்புன்றது நீங்க எல்லாத்தையும் காமிக்கலாம், பச்சமாய் பேசுவது, யாரையும் கசந்து கொள்ளாமல், யாரையும் வெறுக்காம ஒதுக்காம நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது அவருடைய சகாயம், அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல் இருக்கும். ஏனென்றால் அவர் நம்ம அன்பு வைத்ததுனால இந்த உணர்வு நமக்கு வரணும். ஆறாவது, ஏழாவது, அவர் அன்பு வைக்கிறதுனால நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. எபேசியர் 2:4, 5:2.
3: அக்கிரமங்களில் மரித்தவர்களாக
2: புரிந்து கொள்ளட்டும். கலாத்தியர் 2:20. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அன்பு வைத்து நமக்காக நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அவர் நம்ம அன்பு வைக்கிற போது நடக்கிற ஏழாவது விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நித்திய ஜீவன். அவரை நம்ம அன்பு வைக்காவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நீங்க ஒரு வாலிபன் பணக்காரன் வந்து கேட்கிற, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள மூட வர விரும்புறேன். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10:21, அவன் மேல் அன்பு வைத்து உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரு கொடுன்றார். நித்திய ஜீவனுக்கு வரணும்னா நீ இதை செய்ப்பா, அன்பு கூர்ந்ததை சொன்னாராம். ஏனென்றால் அவனுடைய மனம் முழுக்க முழுக்க பணம் பணம் என்று இருந்தது. அதுல இருந்து அவன் முழுமையா வெளியில வரணும்னா அவர் அவன் மேல் அன்பு கூர்ந்ததை சொல்ல, விட்டுருப்பா என் பின்னாடி வா, நான் எல்லாரும் எப்படி சொல்லல அவர். சோ தேவன் நம்ம அன்பு கூறுவதனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அது என்னெல்லாம் ஆசீர்வாதம்ன்றது, 1, ஆறுதல், 2, நல் நம்பிக்கை, 3, விடுதலை, 4, சாபம் ஆசீர்வாதம் மாறுவது, 5, சுத்திகரிப்பு, 6, அன்பு கூறுவது, 6, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதான வழிமை, அது ஒரு பெரிய வரம், எந்த பட்சபாதம் இல்லாம எல்லாத்தில் அன்பு கூறுவது, 7, நித்திய ஜீவன். சோ இந்த தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். நம்ம முதல்ல வாசித்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உபாகம் 7:13 முன்னாடி 11:12 வாசித்து பாத்தீங்கன்னா, அவருடைய கட்டளை கற்பனை இதைகளை கை கொண்டா அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்னு இருக்குது. உபாகமம் 7:13, 11, 12 குறிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:5, 3:11, 2 கொரிந்தியர் 5:6 இவளெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கற்பனை என்ன, அன்பு கூறுவதுதான். தேவனையும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதரிடத்திலும் அன்பு கூறுவதுதான், நீங்க அன்பு கூறுவதுதான், அவர் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தனை மாற்றும்படி எல்லாரும் எளிமை நின்று தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: ஆமே, நன்றி பாஸ்டர் கவிலியம் டேவிட் அவர்களே, அருமையான வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:54, வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் பதினொரு மணி, வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கோம். 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விரும்ப பாடல் கேட்கின்ற நேரம். நீங்கள் வெற்றி எல்லாத்துக்கும் அழைக்க வேண்டிய இலக்கம் 6473385569 இலக்கத்திலே நீங்கள் 11:30 மணிக்கு உங்களுக்கான நேரத்தில் அழைத்து பாடல்களை பாடலாம். அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடலன் ஒலிபரப்பாகும். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கிரேதரை 11:07. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர் சூசி பிரபாகர் தாஸ் அவர்கள் இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
1: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 105:3-4 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவரை தேடுகிறதை குறித்து இந்த 2 வருகிறது. ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 20:1-4 வாசித்து பாருங்கள். அங்கே யோசபாத்து ஆண்ட அந்த காலத்திலே விரோதிகள் கூட்டமாக அவனிடத்தில் போரிட வருகிறார்கள். எதிராளிகளுடைய எண்ணிக்கை அதிகம், அவர்களுடைய இராணுவ பலம் அதிகம். ஆனா யோசபாத்து பயந்து ஆண்டவரை தேட அவன் ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ண அவன் அழைப்பு கொடுக்கிறான். அருமையானுள்ளே, பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்புகள் சூழும் பொழுது நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை யோசபாத்து தேடியதனாலே ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். 2 5:3 நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 வாசித்தால், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். அதிகாலமே தேடுதலின் பொருள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம் என்று பொருளாகும். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை முதல் ஸ்தானத்தில் வைத்து அதிகாலமே தேட வேண்டும். 2 அங்கு எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே அங்கே வேத வசனத்திலே 29 நீங்கள் புரட்டி பாருங்கள். 29 அந்த 29 நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால் அங்கே 13 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும், 2 அதிகாலமே தேட வேண்டும், 3 நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம், 4 ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும், தாழ்மையோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். தாழ்மையோடு, புதிய ஏற்பாட்டை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே லூக்கா நற்செய்தி நூலை எடுத்துக் கொள்ளலாம். அங்கே 18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே 2 தேவாலயத்திலே ஜெபிக்க செல்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது லூக்கா 18:10-14 வாசித்தால், 2 ஜெபிக்கிற செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் தான் தாழ்மையோடு ஜெபித்தான். அவன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படியானால் அவன் வாழ்க்கையிலே தாழ்மையோடு ஜெபித்தான். லூக்கா 18:14 பாருங்கள், தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், 2 அதிகாலையை தேட வேண்டும், 3 முழு இருதயத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு நாம் தேட அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 8 43 நீங்கள் 48 வாசித்தால், 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவள் ஆண்டவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அற்புதம் கிடைத்தது. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என? 48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். ஆகவே இந்த பெண்ணானவள் ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடினாள். 5 குறிப்பாக சொன்னேன். 6 நாம் ஆண்டவரை தேடும் போது நம்முடைய சுயநலத்துக்காக தேடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்றால், பிற நலன் கருதி நாம் தேட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஆன்மீக வாழ்வு தங்களை சுற்றி, தங்கள் குடும்பத்தை சுற்றி, தங்கள் சபைகளை சுற்றியே இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், அங்கே லூக்கா நட்சத்திரம் 7 எடுத்து பாருங்கள். ஒரு 100 அதிபதி தன் மகனுக்காக தனக்காக ஆண்டவிடத்திலே ஆட்களை அனுப்பவில்லை, தனக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டான் அதற்காக அனுப்புகிறான். இது பிறர் நலம் நாடி பண்ணுகிற ஒரு ஜபமாகும். மார்க் நற்செய்தி நூல் 2 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த 2:2 ஒரு அருமையான திமிர்வாதக்காரனை 4 அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் 2 இந்த 4 தங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஒரு திமிர்வாதக்காரன் சுகமாக வேண்டும் என்று வருகிறார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவிடத்தில் நாம் வரும்போது பிறர் நலனை மனதில் வைத்து பிரார்த்திக்க தேடும்படியாக வர அழைக்கப்படுகிறோம். 7 ஆண்டவிடத்தில் வரும்போது நாம் கீழ்ப்படுதலின் சிந்தையோடு வர வேண்டும். அநேகர் ஆண்டவிடத்தில் வருவார்கள் ஆனால் கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கீழ்ப்படுதலை ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 17 14 சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி 10 குஷ்டரோகிகள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியன் காண்பீங்கள் என்றார். கீழ்ப்படிந்து போகும் பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே ஆவியானுடைய துணையை கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரை பிரச்சனைகள் மத்தியிலே தேட வேண்டும், ஆண்டவரை அதிகாலமே தேட வேண்டும். 2, 3 முழு உள்ளத்தோடு தேட வேண்டும், 4 தாழ்மையோடு தேட வேண்டும், 5 விசுவாசத்தோடு தேட வேண்டும், 6 பிறர் நலன் கருதி தேட வேண்டும், 7 ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற சிந்தையோடு அர்ப்பணிப்போடு தேடும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
0: ஆமே. நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகர்தாஸ் அவர்களே. மீண்டுமாக இன்னொரு முறை உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேரம் கலையத்திலே 11:14 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:19 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 11:30 வருகிறது எமது விசேட நிகழ்ச்சி. உங்களுக்கான பாடுகின்ற நேரம், பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்.

இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெரினா அவர்கள் வாசிப்பார்கள்.
1: நீதிமொழிகள் 19 நீதிமொழிகள் 19 மாறுபாடான உதடுகளுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நகுலப்படுவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு இவனும் சிநேகிதன். தரித்திரனே அவனுடைய சகோதரர் எல்லோரும் பயக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகளே. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மையடைவான். பொச்சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், சுத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாதே. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யனை பாட்களும் தரித்திரனே வாசி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ரொம்பரி தன் கையக்கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் இலச்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. வேலியாளின் சாட்சிக்கார நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி விளர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 11:34. வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 4625 3 0 0 0 8 0 2 இலக்கத்திலே அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385 56 இலக்கத்திலே அழைத்து நீங்கள் பாடலாம். அல்லது பாடுவதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் நீங்கள் பாடல் தெரிவுகளை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம். 2 முன்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் எங்களோடு மெசஞ்சரில் விருப்பாடலை கேட்டிருந்தார். நாங்கள் மெசஞ்சர் அடிக்கடி பார்க்கிறதில்லை, வாட்ஸ்அப்பெல்லாம் கூடுதலான கவனத்தை செலுத்துவால் அவருடைய விருப்ப பாடலை நாங்கள் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இன்றைய நாள் அந்த பாடலை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புவோம். அலைங்கள் 6473385 56 என்ற இலக்கத்தில். அதோடு நீங்கள் எங்களது வெப்சைட்டில் உள்ள சட்ரூமிலையும் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்கிறீர்கள், தயவு செய்து அதையும் தவித்துக் கொள்ளுங்கள். என்றால் அடிக்கடி நாங்கள் சட்ரூமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை. உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் எங்களோடு இணைந்து சிறப்பித்தால் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை குறிக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மரியா.
0: ஓ, எப்படி இருக்கிறீங்க சொல் மரியா?
1: சும்மா இருக்கிறேன் கத்திரி. வேலை நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஜசிந்தா எப்படி இருக்கிறா?
0: ஜசிந்தா கொஞ்சம் இப்ப கொஞ்சமா சுகமா இருக்குது. வருவா, அடுத்த வாரம் வானொலிக்கு வருவான். உங்களை காணையில நேற்று வெளியில போயிட்டீங்களா?
1: இல்ல, நான் இருந்த நான் கொஞ்சம் பிஸி, உடல்நிலைகளும் கொஞ்சம் அப்ப
0: பாடுங்க.
1: எனக்கு ரேடியோ கொஞ்சம் நின்று நின்று நின்று வேலை செய்யறதால தெரியலை. அப்ப நேரடியாய் போகுதோ அல்ல மறுவது வேறப்போ அப்படி என்றும்
0: இருந்துட்டேன். பாடுறேன்.
1: பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா

0: ஆமென்.
1: ஆமென். நன்றி சகோதரி மரியா, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி. எனக்கு எனக்கு ஒரு பாட்டும்
1: சொல்லுங்க.
0: மறவர் இயேசு மறவர், மறவர் இயேசு மறவர் என்ற பாட்டு.
1: மறவர் இயேசு மறவர். ஓகேம்மா. ஓகே, நன்றி. நேரம் கலையத்திலே 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நேரத்தை வீணாக்காமல் பாடுகிறவர்கள் உடனடியாக ஆலயங்கள் 6473385559 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அனைவரும் பாடலாம்.

0: வணக்கம் அம்மா.
1: ஓ, நான் மகேஷ் கதைக்கிறேன்.
0: ஓகே, பாடுங்க.
1: நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்த நாவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியா, தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் தலனே வாருமே, தலைவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்ல

0: தரவாளன் பரசுத்தாவே தேற்றிட பார்வமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்ன நிரப்போம் இயேசு தெய்வமே, என்ற நிரப்போம் முந்தனாவியால், என்ற நிரப்பும் உந்தனாவியால். ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி அம்மா.

0: வணக்கம்.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம் மிஷன்.
0: கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியண்ணா. எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்கிறோம்
0: சரி. இன்றைக்கு நேற்று வேலையில் பாடுறதுக்கு
1: நான் வெளியில போனா அலுவல.
0: சரி,
1: மறந்துட்டேன்.
0: முடிஞ்சது. ஓகே ஓகே ஓகே. பாடுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் மேரி.
0: மேரி, எப்படி இருக்கிறீங்க சௌரி?
1: நல்லா இருக்கிறோம் ஆண்டவர கிருபையால்.
0: ஆமென் ஆமென். சரி,
1: நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். இருந்தாவும் நல்லா வந்துட்டு இருக்கிறான்.
1: வருவா வருவா, கட்டாயம் வருவா. ஆண்டவர்கிட்ட இறக்கம். ஆமென்
0: ஆமென். பாடுங்க.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மேலே சுமந்திடும் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது

என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீனத்தில் என் பெலன் தருவேன் என்றீர். பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பெலவீன

வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேலே சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

0: வாழ்விலே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: ஆமென்,
0: நன்றி
1: ஆமென்.
0: சகோதரி,
1: நன்றி சோதரி மேரி, வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம் ஐயா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேம்மா.
1: எனக்கு ஒரு பாட்டு தாய்யா.
0: என்ன பாட்டு?
1: ராஜாவின் மாளிகையில் ராப்பகரா வந்திருப்பேன்.
0: ஓகேம்மா.
1: ஓகே.
0: நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா. நன்றி.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவு அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவு அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையதிலே 12:08. வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உமது வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம். 6473385596 இலக்கத்திலே சர்வதேச உறவுகள். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கம் போல நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அல்லது உங்கள் விருப்ப பாடலே அதிலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: நேரம் கலையத்தில் 12:13 தொடர்ந்து உங்களுக்கான நேரத்தில் இணைந்துக்கொள்ளும். இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நாளின் விருப்ப பாடல் பாடல்களை கேட்க இருக்கிறோம். ஒரு சில அன்பு உறவுகள் பல நாடுகளிலிருந்தும் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த பாடல்கள் ஒலிபரப்பாயிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:17. விருப்ப பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் எமது அன்பு உறவுகள், சகோதர சகோதரிகள் பல நாடுகளிலிருந்தும். முதலாவதாக லண்டன் தேசத்திலிருந்து சகோதரி குன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் ஆரம்ப பாடலாக கேட்கலாம்.

0: இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் அருமையான சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. அவருடைய விருப்பு பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். வணக்கம். சரி, பவளம்மா பாட வந்திருக்கீங்க, பாடுங்களம்மா.
1: கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், இனி வந்தல்லாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், நீதி மண்டலாட விடமாட்டார், இத்தமும் காத்து நடத்திடுவார், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீட்பவன் யார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார், கத்தன்னம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நீட்பவன் யார், கத்தன் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம், வணக்கம்.
0: நிறம் கலையத்திலே 12:25. விருப்ப பாடல்கள் வரிசையிலே அடுத்து இடம்பெறுவது ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான சிறப்பான ஒரு பழைய பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை இப்பொழுது அநேக மக்கள் கேட்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அதனால் இப்படி விருப்ப பாடல் மூலமாக உங்களுக்கு பிடித்த மற்றும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துகிற

அருமையான ஒரு பழைய பாடலை கேட்டும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சௌரி. அடுத்ததாக நாங்கள் நோர்வே பக்கம் போகலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கோம். இதோ பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஆமீன். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக இருந்தார்கள் நோர்வேலிருந்து மாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள். அடுத்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இப்பொழுது டென்மார்க்கு செல்லலாம். டென்மார்க்கிலிருந்து அருமையான சகோதரி கீதா அவர்கள் இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டு இதை ஒலிபரப்பு மார்க் கேட்டிருந்தார். இதோ சகோதரி கீதா டென்மார்க்கிலிருந்து கேட்டவர்களுக்காக இந்த பாடல் வான் அறைகளிலே வருகிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும்.

அருமையான பாடலை கேட்டோம். இதை விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து அருமையான சகோதரன் ஜோசப் அவர்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தார். அந்த பாடலை அவர் ரெண்டு நாளைக்கு முன்பாக எமது மெசஞ்சரிலே அதிலே பதிவு செய்திருந்தார். அதே மெசஞ்சரை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். எனவே இன்றைய நாளில் சகோதரன் ஜோசப்புக்காக திருவாரூர் தமிழ்நாட்டிலிருந்து சகோதரன் ஜோசப் அவர்கள் கேட்ட பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். இதோ அவருடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக

அடுத்து விருப்ப பாடலாக சோரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தெரிவு பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ ஜோசப்புக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அருமையான சோதரன் ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக டொரண்டோக்கு வரலாம். இன்றைய நாளிலும் கூட எங்களோடு இணைந்து சௌரி மரியா அவர்கள் ஒரு விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள், மரபார் இயேசு மரபார் என்ற பாடல். இதோ சௌரி மரியாவுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடலை டொரண்டோவிலிருந்து சோரி மரியா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்து பாடல் கேட்டுக்கிறார்கள் ரீட்டாம் அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது.

இந்த பாடலை தாயார் ரீட்டாம் அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். இதோ இறுதியான ஒரு விருப்ப பாடல், டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்களுடைய விருப்ப பாடல்.

இந்த பாடலை சௌரி மெடினா அவர்கள் டொரண்டோவிலிருந்து கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் பாடல் பாடியவர்கள், விருப்ப பாடலை கேட்டவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் செய்தீர்கள். நன்றி. அடுத்து நாங்கள் தேவ செய்திக்கு செல்ல இருக்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் டாக்டர் ஜெயந்தி அவர்கள்.

0: வணக்கம். சாரி, விடுதிக்கு அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். இது செய்திக்கான நேரம். பிரைஸ் லார்ட் சாரி.
1: பிரைஸ் லார்ட் சார். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சகோதரி? போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ணிருந்தாங்க, எப்படி இருக்காங்க?
0: ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் சிக்கா தான் இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வருவார்கள். அவர்களுக்காக ஜெபித்ததுக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து முந்தைய நாள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு சிறிய ஜெபம் செய்து இன்றைய செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அன்பின் பரலோக பிதாவே, தருமையான நாளை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலிருந்து கத்தாவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற காரியங்களையும் உம்மை குறித்து நாங்கள் சம்பாஷிக்கிற காரியங்களையும் கத்தத்தாமே நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறேன். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களுடைய இருதயங்களிலே நீர் ஆண்டவரே வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த அருமையான செய்தி வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவே கிருபையாய் நடத்துவீராக. நீர் சொல்ல விரும்புகிறதே ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு நீர் போதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நிகழ்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தி வேளையில ஆண்டவரே நீர் அவர்களை ஆத்துமாவிலே பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தொப்பு கொடுக்கிறோம். அருமையான சகோதரியும் நாங்கள் விசேஷமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரத்திலே அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் நல்ல சுகபலத்தோடு கூட அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளையிலே நாம் சிச்சை என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கேட்கலாம். பாருங்கள், வேத வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 94:12-13 வசனங்கள். நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரத்திலே 67 முதல் 71 வசனங்களிலே இப்படி ஆய் சொல்லுகிறான். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் எபிரேயர் 12:10 எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டும். இது அப்படியே வேத வசனத்தின் வார்த்தையாக காணப்படுகிறது. யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து எப்படியேனும் சோதனை பாடசாலையிலே பிரவேசித்து அதை வெற்றியாக முடித்துத்தான் திரும்ப வேண்டும். சிச்சை நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கிறது. சோதனையின் போது நாம் சந்தோஷப்பட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிச்சையின் மூலம் பிதாவினால் போதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது பரலோகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. சோதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதில்லை. விதையில்லாத நிலத்தை உழுதாலும் நீர் பாய்ச்சலாலும் பலன் ஒன்றுமில்லை. தேவ பிள்ளைகளும் இவ்வாறு சோதனையால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இருதயம் சில வேளைகளிலே மிருதுவாய் அது நம்மை நம்மிடத்திலே ஒரு சாஃப்டான ஒரு காரியங்களை உருவாக்குகிறதாய் காணப்படும். ஆனால் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். சோதனையில் பிதா நமது எண்ணத்தில் எதை கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் எதினால் நம்மை சிச்சிக்கிறார், எதினால் நாம் அவரிடத்திலிருந்து சிச்சையான காரியங்களை பெறுகிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சோதனையாகிய பள்ளிக்கூடத்திலே முக்கியமான ஒரு 4 காரியங்களை குறித்து நாம் கவனிக்கலாம். அவை திட்டமான நோக்கம், ஒரு நல்ல பாட புத்தகம், ஒரு நல்ல ஆசிரியர், கல்வியை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளும் மாணவன் என்கிறதான தலைப்பிலே நாம் இதை குறித்து கேட்க போகிறோம். முதலாவது பாருங்கள், சோதனையின் நோக்கம் நமக்கு தெளிவாய் இருக்க வேண்டும். நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம், ஏன் சிச்சிக்கப்படுகிறோம், அதன் காரண காரியங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பிதாவுக்கு உயரிய ஒரு மகிமையாய் இருப்பது போல பிள்ளைகளுக்கும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிப்பதால் அவரது பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாகிறோம். சில வேளைகளிலே நாம் பாவம் செய்யும் பொழுதோ இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி செல்லும் பொழுது ஒரு சிச்சையை அவர் அனுமதித்து தம்மோடு கூட அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். சோதனையிலே விசுவாசி எதிர்பார்ப்பது ஒரு ஆறுதலை தான் இல்லையா? அவன் அமைதியாயிருந்து இந்த விசேஷித்த தண்டனைக்காக திருப்தியாயிருக்கிறான். இது துவக்கம் மாத்திரம்தான். பிதா இன்னும் உயர்வான ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அவர் அவனை மிக தூயவனாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி ஆக்கவும் பரிசுத்திற்கு நேராக அவர் நம்மை அழைத்து செல்லவும் விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்திலே யோபு கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாடுகளையும் அவ்வளவு கஷ்டத்தையும் ஒரே நாளிலே அவன் கண்ட பிற்பாடும் அவன் சொல்லக்கூடிய காரியம் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு 1:21 அது அவனுடைய சோதனை பள்ளிக்கூடத்தின் ஆரம்பமாய் காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு இன்னும் போதிக்க வேண்டியது இருந்தது. நமது சித்தம் எல்லாவற்றிலும் அவருடைய தூய சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் எதை வாஞ்சிக்கிறோம் இல்லாவிட்டால் எதை குறித்து நாம் அதிக பிரயாசப்படுகிறோம் என்பது கர்த்தருடைய சித்தத்திலே அது இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் கர்த்தரை உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படி சம்பவிக்கிறது. அவர் தமது பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். அவரது பரிசுத்தத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கமாயிருக்கிறது. இதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இதிலே நாம் சில வேளை தவறும் பொழுது சிறு சிறு சர்ச்சைகளை நாம் ஒருவேளை அனுபவிக்கலாம். இது கர்த்தர் நம்மோடு கூட பேசி அவர் நம்மில் இடைப்படுகிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், முக்கியமாக சோதனை காலத்தில் வேத வசனம் நாம் வாசிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போய் காணப்படும் பொழுது நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. ஆனால் அந்த காலகட்டங்களில் தான் நாம் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். தேவன் நம்முடைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் அவரது வசனத்தை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஏன் அவர் நம்மை தண்டிக்கிறார், எவ்வளவு ஆழமாக அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதும் எத்தனை ஆறுதலான விஷயம் பாருங்கள். சோதனை பிதாவின் வாக்குத்தத்தங்களுக்கு புதிய மகிமையை தருகிறது. நாம் தண்டிக்கப்படும் பொழுது ஆலோசனைக்காக வேத வசனங்களைத்தான் நாட வேண்டுமே ஒழிய மற்ற எதையும் நாம் நாடக்கூடாது. மூன்றாவதாக பாருங்கள், இயேசுவே நம்முடைய ஆசிரியராக இருக்கட்டும் என்று பார்க்கலாம். அவரே பாடுகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறார். பாடுகள் மூலமாகவே முழு கீழ்ப்படிதலையும் அவர் கற்றுக்கொண்டார். அவருக்கு அதிசயமான உருக்கமுள்ள இருதயம் காணப்படுகிறது. அவரோடு நாம் அதிகமாய் உறவு கொள்ள வேண்டும். பிறருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து நாம் ஆறுதல் அடைய முயற்சிக்கவே கூடாது. அநேக வேளைகளிலே பாருங்கள், நாம் கஷ்டப்படும் பொழுது இல்லாவிட்டால் நாம் சோதனையிலே அகப்பட்டு சிகிச்சைக்கப்படும் பொழுது அநேகர் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அந்த ஆறுதல்கள் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதல்கள், அவை நம்மை ஒருபோதும் ஆறுதல் படுத்துவதில்லை. இயேசு நமக்கு போதனை தர நாம் அனுமதிக்க வேண்டும். தனிமையில் அவரோடு சம்பாஷித்து அடிக்கடி வேத வசனத்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். பிதா நமக்கு வார்த்தையையும் ஆவியையும் ஆண்டவராகிய இயேசுவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்களும் தண்டனையும் சிச்சையும் நம்மை வசனத்திற்கு நேராக இயேசுவுக்கு நேராகத்தான் நம்மை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தமது பரிசுத்தத்திற்கு நம்மை பங்காளியாக்குவார். இயேசுவோடு உள்ள உறவு தானாக நமக்கு ஆறுதலை கட்டாயம் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து நான்காவதாக பாருங்கள், விருப்பத்துடன் கற்கும் ஒரு மாணவராய் இருக்க வேண்டும். சோதனை சாலை என்பது ஒரு பள்ளிக்கூடமாய் இருந்தால் அதை விருப்பத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாய் நாம் இருக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மிக மிக அதிகமாயிருக்கும். நம்முடைய அறிவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? நமக்கு தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று எப்பொழுதுமே நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம். துன்பங்களிலே நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாந்த குணமுள்ளவர்களுக்கு போதிக்கும் மற்றும் ஞானத்தின் வாக்குத்தத்தம் இருக்கிறது. காதுகளை திறந்து வைக்க நாம் நாட வேண்டும். இதனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நாம் அதை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்விதமான ஒரு மனநிலையிலே அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அப்படித்தான் நாம் ஆவிக்குரிய சோதனை சாலைகளிலே நாம் போடப்படும் பொழுது நமது இயேசுவே நமது ஆசிரியர் என்று பார்க்கிறோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு நேராகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாகவும் நாம் அமைதலோடு கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. முழு விருப்பத்தோடு அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். அவர் போதிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இதில் நம்மை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, நீர் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 94:12 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோப்பு 1:2-4 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சோதனை காலத்தை பாக்கியமான காலமாக நாம் எண்ண வேண்டும். அதோடு பிதாவோடு நெருங்கிய உறவு கொள்ளும் ஒரு காலமாகவும் அதனால் அவரது பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளி ஆகிறோம் என்றும் நாம் எண்ணிக்கொண்டு அதில் மிகவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாங்கள் நாம் மகிழ்ச்சியோடு கூட சொல்லலாம், நான் துன்பப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரனை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாம் கட்டாயம் நம்மால் சொல்லக்கூடும். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையின் இருண்ட சோதனைகள் வரும்போது உம்முடைய வசனம் காண்பிக்கும் மகிமையான ஒளிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இதன் மூலம் எனக்கு போதித்து உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக நீர் என்னை மாற்றுகிறீர் என்று நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். நீர் உமது சொந்த குமாரனுடைய பாடுகளையும் மரணத்தையும் அனுபவிக்க செய்து அதன் மூலம் பரிசுத்தத்தை எனக்கு அருகிலே நீர் கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்தத்தின் பங்காளியாக மாற வேண்டும் என்று சொல்லி நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சிற்சையை நாங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். உமது விலையேற பெற்ற பணிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஆலோசனையை மாத்திரம் என்னில் நிறைவேற்றும், உமது சித்தத்தை செய்யும்படி நீர் என் கைகளை பழக்குவித்திரளும் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் நம்மை நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதன் ஒரு அவசியம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று மத்தேயு 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. நாம் அவரை பின்பற்ற அழைக்கிறார், நாம் தான் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு பின் செல்லும்படியாக நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் தகுதியும் உத்தமமும் உடையவர். அவர் நம்மிடம் அதிகமாய் கேட்கிறார், ஆனால் அவரை முழுமனதோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் மிக அதிகமாய் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். எஜமானுடைய உபயோகத்துக்கும் எல்லா நிற்கரியைக்கும் ஆயத்தமான பாத்திரமாய் நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையில ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கேட்டுக்கொண்ட இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் சிற்சையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நாங்கள் இருப்போமானால் கர்த்தத்தாமே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது வசனமும் வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீட்பரேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: நன்றி சகோதரி, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. வாழ்த்துக்களமா ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோமா.
1: நன்றி.
0: தேங்க்யூ.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நிறம் கலையத்திலே 1:16. இப்பொழுது மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு ஆலோசனை பகுதிகளை செல்ல இருக்கிறோம். எங்களோடு டாக்டர் செல்வின் ராஜேஸ்வராஜ் அவர்கள் இணைந்து ஆண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர் டாக்டர் செல்வின் ஜெயசுராஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். நல்லா இருக்கிறோம் பிரதர்.
0: நல்லா இருக்கிறீங்களா? மிக மகிழ்ச்சி. என்ன விசேஷம் அங்கு உங்களோட தேசத்துல? ஒண்ணுமில்ல
3: பிரதர், பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல பிரதர்.
0: ஒண்ணுமில்ல, எல்லாம் நார்மல், அது நடக்கிற மாதிரியே நடக்குது. ஓகே.
3: ஆமாங்க, ஆமா.
0: இன்றைய நாளும் ஆண்களுக்கான ஆலோசனை பகுதிகளை வழங்குங்கள் ஐயா.
3: கண்டிப்பா பிரதர், இன்னைக்கு ஆண்களுக்குரிய ஆலோசனை பகுதியில் உங்களோட கூட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முழு நம்பிக்கையா இல்ல தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எதையெல்லாம் இன்னைக்கு மிக அவசியமா இருக்குதுன்றதை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற பாதையில நடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 24 மணி நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 23 மணி நேரம் 55 நிமிடம் சுற்றி இருக்கிறவர்களால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கிறது, சரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம இவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம நடந்து போகிற பாதையை குறித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட கூட பார்க்குறேங்க, உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற இந்த பாதை, வாழ்கிற இந்த வாழ்க்கை நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. எத்தனையோ விதமான பாதைகள் இந்த பூமியில் இருந்தபோதும் நமக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இழுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரிந்தெடுத்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தான். இதை நம்ம நிறைய நேரங்களில் மறந்து போயிடுறோங்க. ஏதோ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வாழ்க்கைக்கு வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்துடுது. அப்படி கிடையாது, எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் குவாலிட்டி. இதுக்கு மேலே பெட்டர் குவாலிட்டி கிடையாது. அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவா இருக்கட்டும், முதல்ல நீங்கள் அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லைஃப் உங்களுக்கு. நீங்கள் இதை விட்டுட்டு வேற வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம தெரிந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம், அது சரியா தவறான்னு நிறைய நேரங்களில் ஒரு குளறுபடி வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று தெளிவுபடுத்திக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைஃப் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ செய்கிறதை இப்படி மாற்றிக்கிட்டேன்னா உன் லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு சில காரியங்களை சொல்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் விட நீங்கள் பெட்டரான ஒரு லைஃபை சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட பெருசு உயர்ந்தது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த பாதை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட இது அதிகம், ரொம்ப ஹைக்கானது. ஆனால் அவங்க வந்து நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற பாதையை அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இட் இஸ் பியாண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் விட அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை விட நீங்கள் தெரிஞ்செடுத்திருக்கிற உங்களுடைய இந்த பாதை தான் ரொம்ப பெட்டரான ஒரு பாதைங்க, உயர்ந்த ஒரு பாதை. இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது எப்பவுமே உங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பூஸ்ட்

பண்ணிருக்கிற இந்த பாத்தம் கரெக்டான பாத்தானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சூஸ் பண்ணிருக்கிற பாதை, நீங்க சக்சஸ்ஃபுல்லா எதையோ சக்சீட் பண்ணணும்னு இதை எடுத்திருக்கிறீங்க, இதை செய்தே முடிக்கணும்னு நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்க, இதுக்கு நீங்க கான்பிடென்ட்டை கொடுத்து நீங்க உற்சாகத்தோட செயல்படணுமா, இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்க இதை வந்து ஆட்டி படைக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் நம்ம இங்கே விழுந்து போயிடுறோம். பிறர் என்ன சொல்கிறாங்கன்றத வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1000 பேர் 1000 சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விதத்தில் குத்தி காமிச்சிட்டு இறக்கி பேசிட்டு நம்மளுடைய தராதரத்தை வந்து ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு குளிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு காரியம் ஒரு நல்லதாகவோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ ஒரு ஒரு ஒன்று உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க. 100 பேரும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். அந்த ஹோப்பில் யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு பலம் இருக்கும். இந்த பாத்தை நம்ம எப்படியும் ஃபினிஷ் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எத்தனை விதமான ஒரு இடர்கள் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிற பாதையில் ஏதோ ஒரு நன்மையானது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குங்க எல்லா சிச்சுவேஷன்லையும். நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிச்சுவேஷனையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருப்போமே தவிர அதற்குள்ளாக நம்ம நிற்கிறதுக்காக ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குதே, நான் சூஸ் பண்ண இந்த பாத்தில் நினச்சி நிற்கிறதுக்கு ஒரு பாதை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்துட்டுருக்குதே அப்படின்றத நம்ம யோசித்து அதில் நம்ம பலப்படணுமே தவிர எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. இல்லை நம்மளுடைய பாதையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் நம்ம ஆள வேண்டியது மிகவும் அவசியம். இதில் இந்த ஜாக்கிரதையாக வாழ்கிறதுன்றது வேற, நம்ம எடுத்திருக்கிற இந்த பாதையே வந்து ரொம்ப மோசமானதாக நினச்சி இதை விட்டு விலகிடலாமா நம்ம நினச்சிட்ருக்கிறது சுத்தமான கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒன்றுங்க. நம்ம இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு எச்சரிக்கையாக ஓட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஓட்டி கொண்டு இருக்கும் அந்த பாதையில் வந்து எந்த விதமான கரடு முரடான காரியங்கள் இருக்கலாம், ஒரு ஒரு அடல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சன் வந்து போயிட்டுருக்கிறார் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்காமல் அந்த ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான பாதையை சூஸ் பண்ணிவிட்டு அவர் ரைட் பண்ணுறாருனா ஹீஸ் அ காசியஸ் டிரைவர், ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம ஒரு டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், அந்த பாதைக்கே நான் போக மாட்டேன், வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட்டி வராங்க அப்படின்னா அவங்க அந்த டிரைவரை வந்து நம்ம காசியஸ் டிரைவர் சொல்ல மாட்டோம், அவரை டிரைவர்னே சொல்ல மாட்டோம். இவர் என்ன ஒரு மனநிலைமையில் இருக்கிறாரு, வண்டி எடுத்துகிட்டு ஓட்டாமல் இருக்கிறாரு, இந்த நிலமையில் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான பாதையில் ஓட்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாரேன்னு நம்ம நினைப்போம். அப்படி தான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம எடுத்திருக்கிற பாதையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இனிமேல் நான் இந்த பாதையிலேயே போகக்கூடாது, இந்த காரியத்தையே நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எந்த நேரத்துலையும் நான் வந்து என்னுடைய மைண்ட்குள்ளே நான் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடாதுங்க. நிறைய நேரங்களில் இது தான் நடந்துட்டுருக்குது. நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நடந்துட்டுருக்கிறேன், ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது தேவையில்லாத அந்த ரிஸ்கான ஒரு காரியங்கள் வரும்போது அதை உதறி தள்ளிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஜாக்கிரதையாக நடந்து போகிறது மிகவும் அவசியம். அதுக்காக நான் செஞ்சிட்ருக்கிற வேலையவே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சரியான காரியமே கிடையாதுங்க. ஒரு மனிதன்கிட்ட வந்துங்க, ஒரு கிரேக் மித்தாலஜியில் வந்து ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும், சிமேரான்றாங்க. அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய தலையாக ஆட்டுடைய உடம்பு அப்புறம் ஒரு பாம்புடைய டெய்ல் வச்சு ஒரு அனிமல் மாதிரி ஒரு மித்தாலஜி கிரீக் மித்தாலஜியில் இருக்குது. இதை வந்து எப்படி செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, 3 டிஃப்ரெண்ட்டான விஷயத்த வந்து அவன் கையில் கொடுத்துட்டாங்களா, இது 2 3 ஏதாவது ஒன்று பண்ணுன்னு அவன் 3 இணைச்சிட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு பெரிய அனிமல் போல் இன்றைக்கி காட்சி அளிக்கிறது. இது என்ன அப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற பாத் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எது வந்தாலும் அதை சேர்த்து ஒன்று பண்ணி நம்மளுடைய லைஃப்க்கு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி அதை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு 3 டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்துருச்சே, இதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, இதை நான் வந்து பெட்டராக என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ட்டு நான் விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்க. எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் எந்த காரியத்தில் யார் ஈடுபட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பாதையில் எதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அதை நீங்கள் அப்படி பயன்படுத்தணும்.
நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கும்போது

0: நம்முடைய கரத்தை ஈஸியா இன்னொருத்தர் மேல கையை காமிச்சு விட்டுருவோம். இவர் என் பாதையில குறுக்க வந்தனால தான் என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இவங்கெல்லாம் நான் நல்லா போயிட்டு இருக்கணும்னு நினைக்காம என்னை வேணும்னு கெடுக்கணுன்ட்டு இந்த பாதைக்குள்ளாக அவங்க வந்து என்னை மாத்திட்டாங்க. என்னுடைய இமேஜினேஷன் போச்சு, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கலைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான காரியத்தை நீங்க தயவு செஞ்சு எந்த நேரத்திலையும் நீங்க உங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. எத்தனை பேர் உங்க லைஃப்குள்ள வந்தாலும் சரி, யார் எந்தெந்த காரியங்களை எப்படிலாம் கொண்டு வந்து சொன்னாலும் சரி, நீங்க முடிவு பண்ணி எடுத்திருக்கிற இந்த காரியத்துல நீங்க அனுமதிக்காம யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய நேரங்கள்ல நாம நினைக்கிறது என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. நிறைய பீப்புள் நம்ம போற பாத்துல கிராஸ் பண்ணி வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம போற பாத்த மாத்திக்க முடியாது. அவங்க வர நேரத்துல கொஞ்சம் பாஸ் பண்ண வேண்டியது இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க ஒருத்தர் நமக்குள்ள வந்தாங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்றக்காக அதே இடத்துல நின்று அங்கேயே யோசிச்சுட்டு போக வேண்டிய பாதையை மறந்து போயிடாதீங்க. நமக்கு நிறைய நேரங்களில் அநேக விதமான அந்த ஒரு கனவோடு நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறோங்க. இது கனவு அப்படின்றது வந்து எப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நடக்கிறது கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கண்டினியூஸாக ஏதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒரு ட்ரீம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவுன்றது. இது வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமையிலே இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது கூட நமக்கு இந்த மாதிரியான ஒரு காரியங்கள், நம்ம எடுத்திருக்கிற இந்த வேலையில் நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாத்தில் இப்படிலாம் நடக்கலாம் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸான திங்ஸ் வந்து கண்டினியூஸாக இதுக்கடுத்து இதுக்கடுத்துன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தடைப்பட்டுட்டா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய நல்லதும் கெட்டு போயிடும் நம்ம நினைக்கிறது வந்து தவறான காரியங்க. இட்ஸ் கம்ப்ளீட். நீங்கள் எந்த அளவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மிஸ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், த தேர்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டில் தேர். நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம நினைக்கிற நினைப்புகள் எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளும் நமக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய நினைவுகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய நினைவுகளும் சரி, காலங்காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க பார்த்த குறித்து நீங்கள் கொஞ்சம் காலங்களுக்கு விற்பாது ஒரு விதமான டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் வரலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்னைக்கு தவறாக பேசிகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்கள் கூட நிற்கலாம். உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களோட கூட சேர்ந்து நாளைக்கு பயணிக்க நேரிடலாம். அப்படி இருக்கும்போது எது நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த பாத் இருக்குது பாருங்களேன், அந்த பாத்துல நீங்க நிலைச்சு நின்று ஓடிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உங்க கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாத்த நான் சூஸ் பண்ணணும்னா நான் முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பாதையை உருவாக்கினது என்னுடைய முழுமையான சம்மதத்தோடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இதை கொடுத்தது நம்மை உருவாக்கின கடவுள் என்பதை நீங்க நினைச்சிங்கன்னா மாத்திரம்தான் நீங்க தெரிந்தெடுக்கிற பாத் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாத்தை நீங்களா தற்செயலாக நீங்க எடுத்துக்கலைங்க, காட் கம்பல்சரி பர்பஸ்ஃபுல்லா உங்களுடைய இந்த கிரியேஷனுக்கு இந்த டைம்ல நீங்க இந்த வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னு உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய ஹாப்பினஸை கம்ப்ளீட்டா கொடுக்குறீங்க. உங்களுடைய பாசிட்டிவிட்டி இதுல நிறைய இருக்க போகுது. அப்படி நீங்க கடவுளுடைய பாதையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தேர்ட் பர்சன்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ யாரு இன்டர்ஃபியர் ஆனாலும் சரி, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு விஷயத்த, அந்த பாத்த நீங்க சூஸ் பண்ணதை எந்த நேரத்துலயும் விட்டுறாம இடறி போகாம ஜஸ்ட் கோ அஹெட்ங்க. காட் ரியலி பிளஸ் யூங்க. தேங்க்யூ.
1: ஆமென், ஆமென். மிக ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை. இதை கேட்டுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பலனை கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கூட நீங்கள் சொல்ற விடயங்கள் எல்லாமே மிக சரியாக ஒத்து போகிறதா இருந்தது. எந்த இடத்திலும் நாங்கள் அங்கு இங்கு என்று அலையாதபடிக்கு எங்களை நோக்கி, அதாவது 21 வருடங்களே அடுத்த மாதம் நாங்கள் கழிக்க இருக்கிறோம் இந்த ஊழிய பாதையில். ஆயிரக்கணக்கான மக்களை நேர்களே நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், எங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். இப்போ அநேகர் இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்கு பின்னாக எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவது அல்லது விமர்சிப்பது மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போதோ இல்லை இப்படிப்பட்ட மக்களினுடைய விமர்சனங்களை பின்னால் இருந்து கேட்கும்போது ஏசாயா 58 வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடு வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இந்த வசனம்தான் என்னை திடப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்பது, நேரடியாக உங்கள் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் என்னோடு பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பின்பதாக பேசி மற்ற உறவுகளை நீங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போய் விட வேண்டாம் என்பதுதான் எனது ஆலோசனை. இன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னும் பக்குவப்படுத்துகிறது, இன்னும் எழுந்து ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க அநேக மக்களை அவர்களுக்கென்று தயார்படுத்த, கத்தருக்கென்று தயார்படுத்த இன்னுமாக இதை இன்னுமாக தொடர்ந்து ஓடுவதற்கு இது எனக்கு மிகவும் பலன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக மிக நன்றி சகோதரன் டாக்டர் செல்வின், வாழ்த்துக்களை.
0: நன்றி பிரதர், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் பிரதர்.
1: ஆமா, நீங்க 2 வந்தாலும் அப்படி போல்டா பேசிடுறீங்க. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வர வேண்டும், அநேக காரியங்களை எங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் நாங்கள் செய்கின்ற வியாபாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்கிற உறவுகள் குடும்பங்கள் ஆயிருந்தாலும், இது உண்மையிலே ஒரு காலத்துக்கு உரிய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்கள். மிக மிக நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரன். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நிச்சயமாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கூடாக எங்களுடைய ஆலோசனை பகுதிகளை நாங்கள் கேட்க அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வாங்க.
0: நிச்சயமா பிரதர், ஆமென்.
1: நன்றி, நன்றி சௌரன்.
0: எஸ் பிரதர்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து 1:45 வர இருக்கிறது வேதம் வாசிக்க கேட்போம். இந்த நாளும் எங்களோடு இணைந்து ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி வாசிக்க இருக்கிறார்கள். பிரின்ஸ் ரோஸ் அவர்கள் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். நாங்களும் அந்த நேரத்தில் வேதாமத்தை எங்கள் அருகில் இருந்தால் எடுத்து அவர்களோடு இணைந்து வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படிப்போம். இன்றைய நாட்களில் அநேக மக்களுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நேரங்கள் மிக மிக குறைவு. அது உண்மைதான், அதில் மாற்று கருத்தில்லை. காரணம், வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் வேதத்தை விட்டுவிடக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனபடியால் முடிந்த அளவுக்கு இந்த வேதத்தை எந்த நிலையில் இருந்தாலும், அல்லது வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது டிரைவராக இருந்தாலும், அல்லது ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றும் படுக்கையில் இருந்தாலும் இந்த வேதத்தை நாங்கள் கேட்க, அல்லது வயதான மக்களுக்காக, கண் தெரியாத மக்கள் இருக்கலாம், அவர்களால் வேதத்தை வாசிக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனபடியாக இதை உதாசீனப்படுத்தாதபடி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். வேதத்தை வாசிக்கிற சகோதரிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நேரம் கலையத்திலே 1:35, இன்னும் 10 நிமிடத்தால் நாங்கள் வேதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.
1: நிறம் கலையத்திலே 1:41, வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்கிறதும் கேட்பதும்.

0: நேரம் கலையதிலே 1:45. இது வேதம் வாசிப்பதற்கான கேட்பதற்கான நேரம். எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் பிரதர். நீங்களும் ஜெசிந்தா சிஸ்டரும் நல்ல சுகமா இருப்பீங்க. தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமே ஆமே. நன்றி அம்மா. எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள், உங்களை போன்ற மக்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டவனாக என்றென்றும் இருப்பேன். தொடர்ந்து இன்றைய நாளும் அவனுடைய வேதத்தை நீங்கள் 3 அதிகாரங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். ஆரம்பிங்களும்.
1: சோத்ரம் ஆண்டவரே, தாப்பனே தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வாசிக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு இங்க தாவே நீங்கள் ஆசீர்வதித்து கேட்கிற ஜனங்களும் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இதை பலப்பட நீங்கள் கிருபை தரும்படியா உங்களுடைய கருத்துக்களே நான் தந்து என் தேவனே இந்த நாளை உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன் சுவாமி. இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிட்டே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கன்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீழையாத்தில் இருக்கிற யாபேசின் இஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்கு மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர இஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்களை கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சிகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கு தங்கள் குடும்பத்துக்கு போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஏசாயா 43 அதிகாரத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்தேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகுமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தெரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும் படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படுவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்திரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வெளிச்சற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினாலே என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். ஆமேன். அடுத்ததாக யோவான் 2 வாசிக்க கேட்போம். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரிகைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி சகோதரி, மிக அழகாக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இது நல்லொரு பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட பணியை, நச்செய்தி பணியை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அம்மா நன்றி. உங்களை மீண்டுமாக 3 மணிக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்துக்காக.
1: ஓகே பிரதர், ஓகே.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: தொடர்ந்து நாங்கள் பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தை கேட்க இருக்கின்றோம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த இஸ்ரேலின் மருத்துவமனை கூர்ந்து கவனிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவு. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பலியான பல பாலத்தீனர்கள், உணவு விநியோக மையத்திற்கு அருகிலும் தாக்குதல்கள். 3D மூலம் விண்வெளி வீரர்கள் உணவுகளை பெற முடியுமா? ஆரோக்கியமான விண்வெளி உணவுகளுக்கான சோதனை முயற்சி குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவிய ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் கணிசமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன. ஏழாவது நாளாக தொடரும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் இஸ்ரேலின் தெற்கில் உள்ள நகரமான பீர்ஷபாவில் ஒரு மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முழு விலையையும் ஈரான் செலுத்தும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். ஆனால் முக்கிய இலக்கு இந்த மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளம் என்று ஈரானின் அரசு ஊடகங்கள் கூறின. மேலும் செல் அவைவில் உள்ள ராமத்கனில் ஒரு ஏவுகணை தாக்குதல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. குறைந்தது 65 பேர் காயமடைந்தனர் என்கிறது இஸ்ரேலின் அவசர சேவை. ஈரான் மீதான தாக்குதல்களை அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் லூசி வில்லியம்சன் பீர்ஷபாவில் சேதமடைந்த மருத்துவமனைக்கு அருகிலிருந்து வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகும் இன்று காலை இங்கு நாங்கள் வந்தபோது கட்டடத்திலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவசர கால குழுக்கள் இன்னும் நோயாளிகளை வெளியேற்றி வருகின்றன. கட்டடத்திற்குள் ஏற்பட்ட சேதங்களை இன்னும் மதிப்பிட்டு வருகின்றன. விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என நினைத்து அதிக மருத்துவ பணியாளர்களுடன் பல வாகனங்கள் வரிசையாக சம்பவ இடத்திற்கு காலையில் வந்தன. ஆனால் தாக்கப்பட்ட பகுதியில் உள்ள பெரும்பாலான நோயாளிகள் சமீபத்தில்தான் இந்த மருத்துவமனையின் நிலத்தடி தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பின் கோரிக்கைக்கு மறுமொழியாக வரும் இந்த தாக்குதல், இருதரப்பினரும் புதிய இலக்குகளை குறிவைத்து வேறுபட்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதையே நினைவூட்டுகிறது. ஈரானின் நாத்தன்ஸ் உள்ளிட்ட அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது. செயல்படாத அராகன நீர் அணு உலை இலக்குகளில் ஒன்று. கதிரேக்கம் பரவும் அபாயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான தொலைபேசி மற்றும் இணைய தொடர்புகளை ஈரானிய அதிகாரிகள் துண்டித்துள்ளதால் அந்நாட்டுக்குள் நடப்பவை குறித்து நம்பகமான தகவல்களை பெறுவது கடினமாகியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டத்திற்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அமெரிக்க தலையீட்டால் சீர் செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரானின் அதிஉயர் தலைவர் டிரம்ப்பை எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் ஜாக் வான் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: ஈரானும் இஸ்ரேலும் ஒரு வாரமாக பரஸ்பரம் தாக்கிக் கொள்ளும் நிலையில் அது முடிவடைவது போல தோன்றவில்லை. இந்த காணொலியில் காணப்படுவது போல ஏவுகணைகள் இடைமறிக்கப்படுவதை சிரியா மற்றும் ஜோர்டானில் உள்ள மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை நேரடியாக தாக்குவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வரும் நிலையில் இந்த போர் அமெரிக்காவின் ராணுவ தளங்களுக்கும் பரவக்கூடும். ஈரானின் அணுசக்தி நிலையமான ஃபோர்டோவை அமெரிக்காவின் பங்கர்களை அழிக்கும் குண்டுகளால் தான் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி தாக்க முடியும். அது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கக்கூடிய இலக்கு. அவர் இப்போது ஈரானை தாக்கும் திட்டத்தை அனுமதித்துள்ளார் என்று பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான CBS நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொள்ளலாம் என்று எண்ணி தன்னுடைய இறுதி உத்தரவை இன்னும் ட்ரம்ப் வழங்காமல் உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓவல் அலுவலகத்தில் நேற்று பேசிய அதிபர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு இன்னமும் சாத்தியம் உள்ளதாக கூறினார்.
5: அவர்களுக்கான சிறந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நெருக்கமாக ஈரான் இருந்தது. இது இன்னும் நடக்கலாம் என நினைக்கிறேன். அவர்கள் வந்து எங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். வெள்ளை மாளிகையில் என்னை சந்திக்க விரும்பினர், ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது.
4: பேச்சுவார்த்தை அல்லது சரணடைவது என்கிற கருத்தை உடனடியாக ஈரானியர்கள் மறுத்துள்ளனர். ஈரானிய ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. ஆனால் ஈரானை நேரடியாக தாக்குவது என்பது எல்லை மீறிய செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி அச்சுறுத்தல் என எதிர்ப்பு செய்தியோடு ஈரானின் அதி உயர் தலைவர் தொலைக்காட்சியில் தோன்றி எச்சரித்தார்.
6: இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்படுவதை விட அதிகமாக இருக்கும். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு அதற்கு சீர் செய்ய முடியாத அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும்.
4: இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் முற்றுவது குறித்து உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன. ஈரானிய தலைவரை கொன்று ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான திட்டத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். தங்களது தலைவர்களோடு ஒன்றுபட்டுதான் ஈரானிய மக்கள் அணி திரள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு அவையில் ஈரானால் கூட்டப்படும் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமடைவதை தடுக்கும் இறுதி முயற்சியாக அதே நாளில் ஜெனீவாவில் ஈரானியர்களை ஐரோப்பாவின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். ஆனால் இப்போதைக்கு உண்மையான முடிவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கையில்தான் உள்ளது.
3: காசாவில் இன்று நடந்த தாக்குதல்களில் பாலத்தீனர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இடம்பெயர்ந்தவர்களின் தற்காலிக கூடாரங்கள் மீதான தாக்குதல்களில் காயமடைந்தவர்கள் அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் உதவி விநியோக மையம் அருகே இருந்த 15 பேரை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொன்றதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் பொது பாதுகாப்பு முகமை கூறுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்கவில்லை. தாய்லாந்து பிரதமர் பெடாட்ரான் ஷின்வாட்ரா முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன்சன் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்த நிலையில் தாய்லாந்தின் பிரதமரின் கூட்டணி அரசு கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோபம் அதிகரித்துள்ளதால் முக்கியமான கூட்டணி கட்சி வெளியேறியுள்ளது. கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினையில் தாய்லாந்தின் ஒருமைப்பாட்டிற்கு பிரதமர் சேதம் விளைவித்துள்ளதாக பும்ஜதாய் கட்சி தெரிவித்துள்ளது. விண்வெளி வீரர்களின் உணவுகளை விண்வெளியிலேயே உருவாக்கும் சோதனை வெற்றியடைந்தால் பெரும் திருப்புமுனை ஏற்படும். இது தொடர்பான உணவு ஆய்வக செலவுகளை குறைப்பதை ஐரோப்பிய விண்வெளி முகமை இலக்காக கொண்டு செயல்படுகிறது.
7: 5, 4, 3, 2, 1, ignition, engines full power and lift off. Go Falcon, go bandwagon 3.
4: மேலே சுற்றுப்பாதையில் டெஸ்ட் டியூபுகள் மூலம் விண்வெளி வீரர்கள் தங்களுக்கான உணவை உருவாக்க முடியுமா என்பதற்கான சிறிய அளவிலான சோதனை செய்யப்படுகிறது. சிறிய மாதிரி வடிவமான இதில் மரபணு மாற்றப்பட்ட ஈஸ்ட் உருவாக்கப்படுகிறது. புரதங்கள் பவுடராக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை அனைத்து வகையான உணவுகளாகவும் மாற்றப்படலாம்.
8: புரதங்கள், கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்கள், ஃபைபர்கள் உருவாக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றை கலந்து பல்வேறு வகை உணவுகளாக உருவாக்கலாம்.
9: விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு பிடித்தமான இறைச்சி துண்டை 3D பயோ பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்யலாம் என்பதை கற்பனை செய்து பாருங்கள்.
4: இறைச்சியாக மாற்றலாமா?
10: Yes, that's the aim.
4: இப்போது விண்வெளியில் சாப்பிடுவது என்பது சிறந்த அனுபவமாக இருப்பதில்லை. பெரும்பாலும் உறைந்த, உலர்ந்த அதே போன்ற உணவுகள் தான். அதன் விலையும் அதிகமாக உள்ளது. விண்வெளிக்கு உணவை அனுப்புவதற்கு அதிக செலவாகும். ஆகவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். விண்வெளி வீரர் ஒருவர் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு 20,000 பவுண்டுகள் செலவாகும். விண்வெளிக்கு சென்று அங்கு வாழவும் பணியாற்றவும் நூற்றுக்கணக்கான விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான இலக்கை நாசா அடைந்தால் அதன் செலவுகள் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்படும் இதுபோன்ற உணவு விலை மலிவாகவும் இருக்கும், அதோடு சுவையான மாற்று உணவாகவும் இருக்கும். ரசாயனத்தை உணவாக மாற்றுவதுதான் ஜாக்கூப்பின் பணியாகும். அனைத்து பொருட்களும் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட முடியும். சுவையான டம்ப்ளிங்ஸ்களை உருவாக்கும் அந்த நாளிற்காக முயற்சித்து வருகிறார்.
11: பல்வேறு பொருட்களை உங்களால் உருவாக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு, சீன, இந்தியா என எவ்வகையான உணவாக இருந்தாலும் விண்வெளியில் அதனை பிரதி எடுக்க முடியும்.
4: 1991 சோவியத் யூனியனின் மிர் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் பிரிட்டன் விண்வெளி வீராங்கனை ஹெலன் ஷார்மன். எதிர்காலத்தில் உணவு எப்படி இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்?
12: அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய சுவை எனக்கு பிடித்திருக்கிறது. விண்வெளியில் உணவு சலிப்பாக இருப்பது மிகப்பெரிய சிக்கல். விண்வெளி வீரர்கள் உடல் எடையை இழப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதிக வகையான உணவுகள் இல்லாததால் அவர்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள்.
4: சில மணி நேரங்களுக்கு புவியின் சுற்றுப்பாதையில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் பல்வேறு சோதனைகளில் இதுவும் ஒன்று. அனைத்தும் சரியாக நடந்தால் ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கப்பட்ட உணவுகளை இன்னும் சில ஆண்டுகளில் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் சாப்பிட முடியும்.
3: நிறைவாக டென்மார்க்கில் நடைபெறும் பட்டம் பறக்கவிடும் திருவிழா குறித்து பார்க்கலாம். பெனியோ தீவில் நடைபெறும் 40th பட்ட திருவிழாவில் பல நாடுகளின் மக்கள் கலந்து கொள்கின்றனர். விரிவான கடற்கரைகளும் தொடர்ந்து வீசும் காற்றும் இந்த விழாவுக்கு இயற்கையான தளத்தை உருவாக்கி கொடுப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:11 2:30 வருகிறது. கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் சகோதரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். பின் மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட். சாரி
1: சுசியம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம்மா. ஜசந்தாவுக்காக நீங்க தொடர்ந்து பிரே பண்றீர்கள். வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் அவரும் சுகத்தோடு வானொலியில் இணைந்து கொள்வார்கள். கூடிய விரைவில் பாஸ்டர் எப்படி இருக்கிறார்?
1: பாஸ்டர் நல்லா இருக்கிறாரு, கர்த்தருடைய கிருபையால.
0: ஆமென். கூட வீட்டு டோக்கி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குது, நல்லா இருக்கு.
0: ஆமா, இடையிடையே சத்தம் போடுவேன்.
1: ஆமா, இடையில இடையில சத்தம் போட்டுட்டு அட்டென்ஷன்
0: கொடுத்துட்டு இருப்பார். ஆமென், ஆமென். ஆமா, வீட்டு செல்ல பிராணிகள் அப்படித்தானே. சரி, இன்றைய நாள்ல பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை இப்பொழுது வழங்குங்கள், ஆரம்பிங்கள்.
1: ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மதியம் விளைக்காய் இம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மட்டுமாக நீ நடத்தி வருகிற மகத்தான கிருபிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில இந்த அருமையான சகோதரி ஜசிந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் தேவன் உண்மை கர்த்தாவே உறுதியாய் பற்றிருக்கிற இந்த மகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ வெகு சீக்கிரமாய் கட்டளையிட்டு நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தெய்வீக பலத்தினால இதை கட்டுமதியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீ பலப்படுத்தும் ஐயா, உற்சாகப்படுத்தும் ஐயா. எல்லா விதமான அந்த செஸ்ட்ல இருக்கிற எல்லாம் இருமல் சளி கர்த்தாவே, அந்த லங்ஸ்ல இருக்கிற என்ன எல்லாவற்றையும் நீர் கத்தாவி நேராக்கி அப்பா நல்லா சுவாசிக்கும்படியான ஆண்டவரே கிருபையில கொடுத்துடலாம் அப்பா. அவனுடைய சுவாசத்தை மகளுடைய கத்தாவே அந்த நுரையீரல்ல அப்பா நீர் போடும்படியா செபிக்கிறோம். ரத்தம் ஒரு முறை கூட கத்தாவை பாய்ந்து செல்லட்டும் ஐயா. கத்தாவை பலமீனமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நீ பலப்படுத்தும் கத்தாவே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்களோட சகோதரன் காய் செபிக்கிறோம். அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இம்மட்டுமாக நடத்தி வருகிற கிருபேல்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இணைந்து இருக்கிற இதுல ஊழியம் செய்கிற அப்பா, இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த வேளையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில பெண்களுக்காக மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான உற்சாகமூட்டுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டு வந்த நாளிலே அழைக்கிறாள் ஏசாயா. அதற்கு ஆதாரமாக ஏசாயா 43:4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். அநேகர் இந்த நாளில் பலவித காரணத்தினால நல்ல மனம் சோர்வுற்று காணப்படலாம், பலவீனமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில், நீ அருமையானவள், நீ அருமையானவன், நீ விலையேற பெற்றவள், நீ விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த நாளில் சொல்கிறார். கர்த்தரை கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் காண்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என் பார்வையில விலையேற பெற்றவன். என் கையிலே கனத்துக்குரிய கிருபையின் பாத்திரம், உன்னை என் கரங்களிலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உன்மேல் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று மனதுருகி சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளிலே காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வையில நாம் அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், அநாதைகளைப் போல காணப்படலாம். நம்முடைய உறவுகளும் உறவினர்களும் நம்மை வெறுத்து வேண்டாம் என்று தள்ளி காண இருக்கலாம். ஆனா இந்த நாளில நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடியினால அவருடைய பார்வையில நாம் கனம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவ கிருபை நம்மை சந்தித்தபடியினால அந்த கிருபை சாதாரணமாக உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையே உயர்த்தவும் அவரால் முடியும், அவரை அவர்களுக்கு முடிசூட்டவும் அவராலே கூடும். கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து விலையேற பெற்றவர்களாய் மாற்றி இருக்கிறது. இந்த நாளில் எரேமியா 15:19 விதமாக வாசிக்கிறோம், நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் பொலி பொலு வாய்ப்போல் இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படலாம். நம்முடைய நண்பர்கள் கூட அப்படி ஒரு மாதிரி அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் அவங்க மத்திய

அவங்க எண்ணிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருக்குள் தாங்கள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாமல் காணப்படலாம். தங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு உயர்வான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் யாருமே அறிந்து கொள்ள இந்த நாளில் இப்படி மனத்தாழ்மையாய் இருக்கும்போது நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. இதனால பல வேளைகளில் நாம் என்ன பண்ணுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு நாளில் ஒருவர் விதமாக தன்னுடைய வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அவர் வந்து சாட்சியாய் சொல்லியிருக்கிறாரு, இப்படி நான் ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், போராட்டத்தோடு காணப்படுகிறேன், உங்களை விட நான் வந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த ஆப்போசிட் நபர் சொன்னாராம், நான் என்னுடைய சாட்சி அவர் சொல்கிறாரு. அவருடைய அந்த ஆப்போசிட் நபருடைய சாட்சியை அவர் முதல்ல சொன்னவரிடம், கடன் பிரச்சனை இருக்கிறேன் என்று சொன்னவரிடம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களோட மோசமான நிலைமையில தான் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்தபோது அவர் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி விட்டார், உங்களையும் அவ்விதமாக மாற்றுவார் என்று அந்த ஆப்போசிட் பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்ததான். இதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டிய காரியம். நம்மிடத்துல யாராவது வந்து ஐயோ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார், நானும் இப்படி தான் இருந்தேன் என்று அவரிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ளும் போது, விசேஷமாக பெண்கள் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக விசுவாசம் பெறுகிறதாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு ரகசியமான வார்த்தை இதுதான், நீ தீர்ப்பானது இன்று வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால், சாதாரணமாக பொன்னை வெட்டி எடுக்கும்போது குப்பையான மண்ணிலிருந்து தான் எடுப்பாங்க, பின்னர் பொண்ணை வந்து அக்கினியில் போட்டு அவங்க உருக்கி அதில் உள்ள கழிம்புகளெல்லாம் அசுத்தங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது பொற்கொள்ளனுடைய முகம் வந்து பளிச்சுன்னு அதில் தெரிகிற வரைக்கும் அவன் புடமிடுகிறான். அப்பொழுது தான் அந்த பசும் பொன்னாக மாற்றப்படுகிறது. அது ராஜாவுடைய தலையில் இருக்கிற வெளியேற பெற்ற கிரீடமாக காணப்படுகிறது, விளங்குகிறது. கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் இதே போல, கிறிஸ்துவனுடைய முகச்சாயல் நம்ம தெரியும் வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டே இருப்பார், அசுத்தத்திலிருந்து அவர் வேர் பிடிப்பார். நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை முற்றிலும் நீக்கி வீட்டிலிருந்து நம்மளை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிப்பார். அப்பொழுது நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவின் கரத்தில் அலங்காரமான கிரீடமாக விலையேற பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். சிலருக்கு வந்து பணம், சிலருக்கு படிப்பு, சிலருக்கு பிள்ளைங்க, சிலருக்கு குடும்பம், அப்போ இவைகள்லாம் விலையேற பெற்றதா இருக்கும். ஆனால் சாலமன் ஞானிக்கு அவருக்கு ஞானமாக தான் பெருசாக காணப்பட்டது, விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. அது நீதிமொழிகள் 8:11-12 வாசிக்கும் போது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக ஞானத்தை கண்டடைகிற மனுஷனோ, புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனோ பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேறப்பட்டது, நேசிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல என்று நீதிமொழிகள் 3:13-15 வரை வாசிக்கிறோம். இதில் நாம் கற்றுக்கொள்வது என்னன்னா, பாருங்க, புத்தி தான், நல்ல புத்தியோடு நான் ஞானமாய் நடந்து கொள்ளணும். இதை நான் ஆண்டவரிடத்துல தான் கற்றுக்கணும், ஆண்டவரிடத்துலாம் கேட்கணும். அவரு தான் நமக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவர். நம்முடைய எல்லா விதமான காரியங்களை அவர் நீக்கி போட்டு, நம்முடைய இயலாமைகளை அவர் எடுத்து போட்டு, நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை தந்து, அவர் நல்ல ஞானத்தை, நீ இந்த வழியில நட, நீ இந்த வழியில செய், இப்படி பேசு, ஞானமாய் பேசு, உன்னோட வாயின் வார்த்தைகளெல்லாம் ஞானம் விளங்க பேசு என்று ஆவியானவர் நமக்கு வற்புறுத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார், நமக்கு தெரியப்படுத்துவார். பாருங்க, பிரசங்கிக்கு விலையேற பெற்றது என்ன தெரியுமா, நற்கீர்த்தி மட்டுமல்ல அறிவுள்ள உதடு. பரிமள தைலத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தி நல்லது என்று பிரசங்கி 7:1 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:15 பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தனம். விசேஷமாக பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நாள்ல.
நான் பேசுகிற வார்த்தைகள்

0: நாம் ஒவ்வொருவரோடு சம்பாஷணை செய்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, அது பயனுள்ளதாக இருக்கிறதா, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து நாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார், பேசுவதற்கான அந்த திறமைகளை தருவார். ஒருத்தரை ஏசி அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆவியில உற்சாகம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அது போல நாம் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தும் போது விதமாக நாம் நல்ல வழியில நடத்துகிறவர்களாய் காணப்படணும். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு செல்வ சீமாட்டியும் அவருடைய வேலைக்காரியும் ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு போனாங்களாம். அந்த கூட்டத்துல பிரசங்கியார் பரலோகத்தை விலை மதிக்க முடியாத கிரீடங்கள், வாசஸ்தலங்கள், சுதந்திரங்களை பற்றி அவர் வர்ணித்து பேசி கொண்டிருந்தாராம். அன்றைக்கு சீமாட்டி கர்த்தர்க்கென்று தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இரண்டாம் வருகையில காணப்பட தீர்மானித்தாங்களாம். வேலைக்காரியால அவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ள முடியல. என்னதுடா இது, நம்ம சீமாட்டி என்ன சொல்றாங்க அப்படி. இருவரும் அவங்க மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்ததும் வேலைக்காரிய பார்த்து அந்த சீமாட்டி சொன்னார்களாம், கர்த்தோட வருகை திடீர்னு இருக்கும், திடீரென்று இருக்கும், நான் வருகைக்கு ஆயத்தமாக்கி விட்டேன், நான் எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போன பிறகு என்ற எல்லா நகைகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்காரிக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சான். உற்சாகத்தோடு சரி அம்மா என்று சொன்னாலாம். கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் சீமாட்டி சொன்னாங்களாம், கர்த்தோடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி விட்டது, இனியாத நாளிகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்பொழுது இந்த வீட்டை கூட நீ எடுத்துக்கலாம் என்னாலாம். கொஞ்ச நேரங்களுக்கு மீண்டும் சீமாட்டி சொன்னாலாம், எப்படியும் நான் வருகைக்கு போய்விடுவேன், நான் போய்விட்ட பின்பு என் எல்லா நிலங்களையும் கூட நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று அவ சொன்னாங்களாம். அப்பொழுது ஆவியானவர் அந்த வேலைக்காரியோட உள்ளத்திலே கிரியை செய்தாராம். வருகையிலே கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே சிக்குவது எவ்வளவு பரிதாபகரமான காரியம் என்பதை அவர் வந்து அந்த வேலைக்காரிக்கு உணர்த்தினாராம். உடனே அவள் கண்ணீரோடு, அம்மா இந்த உலக பொருட்கள் ஒன்று எனக்கு வேண்டாம், நானும் உங்களோட கர்த்தருடைய வருகையிலே பரலோகத்திலே காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அத்தியாசியமாய் உள்ளவங்க இந்த உலகத்துல நித்தியமானவைகள் எல்லாமே அழிஞ்சு போகும், ஆனால் நித்தியமானவைகளும் என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இப்படியாக நாம் நம்முடைய கூட பேசுகிறவங்க, நம்மோட கூட சம்பாஷிக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கலாம், புறஜாதி மக்களாக இருக்கலாம், தேவனை அறியாத பிள்ளைகளாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள், சில வேளையில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தேவனை அழைப்போம். அவங்களிடத்துல நாம் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும்போது, இல்லாட்டா அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம், ஒரு நாள் வந்து எங்க சபைக்கு வந்து பாருங்க, உங்க முதல்ல நீங்க வாங்க, அதுக்கு பிறகு குடும்பத்தோட வாங்க என்று சொல்லி அவங்களை கூட்டி கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்க கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாங்க. மாத்திரமல்ல அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது போல நான் ஞானமாய் பேசணும், ஒரு அவிசுவாசியோடு பேசும்போதோ இல்ல தேவன் அறியாத பிள்ளைகளோடு பேசும்போது நாம் ஞானமாய் பேசி அவர்களை நாம் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் மாத்திரமல்ல அவர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் விலையேறப்பட்டவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் அவிதமாய் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். இப்பொழுது நான் செபிக்கிறேன், எங்கள் அன்பு கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த விலையேறப்பட்ட நேரத்திற்காய், விலையேறப்பட்ட நாளுக்காய், விலையேறப்பட்ட நொடிக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபியாய் நீ கொடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஞானமாய் பேசி ஞானமாய் நடந்து ஆண்டவரே ஞானமாய் எங்களோட வாழ்க்கையை நடத்த என் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு முறை கூட இந்த வேலையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி சுசியம்மா, மிகவும் ஆசீர்வாதமான ஆலோசனை. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ஒரு ஆலோசனை பகுதியா இருந்தது. அதான் குறிப்பாக ஞானமாய் பேச ஆண்டவர்கள் உதடுகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும். புற மக்களிட புற ஜாதிகளிட எங்களோட வேலை செய்கிற உற்றார் நண்பர்களோட உற்றார் உறவினர்களோட கர்த்தரை அறியாத மக்களோட மிக நிதானத்தோடு ஞானமாய் பேசி கர்த்தருக்குள்ள அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும்னு நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றியம்மா, மிகவும் ஆசீர்வாதமாக செய்து வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 2:33. வியாழக்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அன்பு உறவுகளே, இப்பொழுது எமது வானொலியினுடைய ஒலி டிஜிட்டல் முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் ஹெட்போன் போட்டு பயன்படுத்தி கேட்டால் அதனுடைய ஒலி கலவினுடைய கத்துடைய வார்த்தை மிகவும் அழகாக உங்கள் செவிகளிலே சந்திக்கும். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். 3:30 வருகிறது ஜப நேரம். இன்றைய நாளில் திறப்பின் அசல் ஜபத்தை அருமையான சகோதரி பிரின்ஸ் அவர்கள் வழிநடத்த இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். சகோதரி பிரின்ஸ் ரோஸை இன்னும் ஒரு அரமணி தியாகத்தெல்லாம் பின்பதாக அவர்கள் உங்களோடு இணைந்து இன்றைய திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவார்கள். அதுவரை நாங்கள் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்தில் 2:40 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெப நேரம். இன்றைய நாளும் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரீம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்க்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன், ஃபின்ஸ்டின் சந்திப்பு, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 2:45. வியாழக்கிழமை காண பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். 2:30 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசலிலே ஜப வேளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 2:50. 3 மணிக்கு வருகிறது ஜெப வேளை. திறப்பின் வாசலே ஜெபத்தை வழிநடத்த இருக்கிறார்கள் ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
1: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: திறப்பின் வாசல் ஜபத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளும் ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். வணக்கம் பிரைஸ் லார்ட் சகோதரி. ஓகே, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குது பிரதர், கேக்குது.
0: ஓகே, இன்றைய நாளும் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே இன்றைய ஒளிபரப்பிலே தேவ செய்தியை கொடுத்த ஊழியர்கள் பாஸ்டர் ராஜமணி, பாஸ்டர் கைவல்யம் டேவிட் மற்றும் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜெயந்தி பெடரிக். அடுத்ததாக ஆலோசனை பகுதியை டாக்டர் செல்வின் ஜெஸ்ராஜ் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்குள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான தேவ ஊழியர் சுசி பால்மர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு மாத்திரமில்லை, இன்றைய நாளும் நீதிமொழிகளை சௌதரி மெடினா அவர்கள் வாசித்தார்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 12 எமது சௌர சௌதிகள் பாடல் பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டு கத்தடை நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள் சிறப்பின் வாச ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நாட்டு யுத்தங்களுக்காகவும் இலங்கை, இந்தியா மற்றும் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள தலைவர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சௌர சௌரிகளுக்காகவும் சபைகளுக்காகவும் தேவ ஊழியர்களுக்காகவும் குழந்தைகள், சிறுவர்கள், பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக மற்றும் வயதான தாய் தகப்பன்மாருக்காக, குறிப்பாக எங்கள் அருமையான தாயார் ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பலமாக்காக ஜெபிக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் சுருக்கமாக அந்த நேரத்திலே ஜெபத்தை எடுத்து வாருங்கள். தாயார் நோவா அம்மா அங்கே ஹோமில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். மற்றும் எல்லா நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் எமது ஊழியர் அதாவது வானொலியில் இணைந்து பணி செய்கிறவர்கள் மாத்திரமில்ல, நிறைய மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் ஜெபத்தில் வழிநடத்துங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: பிரமாண்டவரே, தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவன் தந்து பலன் தந்து இந்த திறப்பின் வாசல் ஜெபத்தை ஜெபிக்கத்தக்கதாய் கத்தாவே சுவாமி, எங்களோடு இந்த வானிலையில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஐயா நமக்காக பரிந்து பேச வாங்க சுவாமி. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அந்த ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே அநேக விண்ணப்பங்கள் இருக்கிறது சுவாமி. எலியப்பா இருந்தாலும் ஆண்டவரே கெத்தாவே அவன் கருத்தாய் ஜபித்தானே கெத்தாவே, அப்படி கருத்தாய் ஜபிக்க சொன்ன குறிப்புகளை தவற விடாதபடி ஞாபகப்படுத்துங்க பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொன்றையும் நிதானமாய் செய்ய கெத்தாவே நீரங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. மீதி காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே கெத்தாவே நடத்தி தரும்படியா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே சுவாமி. தாப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி விசேஷித்த விதமாய் ஆண்டவரே முதலாவதா இந்த ஊழிய பாதையை நடத்துகிற இந்த வெள்ளமேன் அலைகள் வானொலியை நடத்துகிற ஆண்டவரே கெத்தாவே வின்சென்ட் ஐயாவுக்காய் ஆண்டவரே கெத்தாவே சகோதரி வின்சென்ட் ஆண்டவரே, அது மட்டுமில்ல சகோதரி ஜசிந்தாவுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்றபடி அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த வெள்ளமேன் ஊடாய், பாடல்கள் ஊடாய், செய்திகள் ஊடாய், வேத வாசிப்பு ஊடாய், ஜபங்கள் ஊடாய் அநேக காரியங்கள் கடந்து செல்கிறது சுவாமி. என் தகப்பனே உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பரவி செல்லும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் இதற்குள்ளே காணப்படுகிறதோ ஆண்டவரே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கெத்தாவே சுவாமி நடத்துங்க ஆண்டவரே கெத்தாவே. தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்கள் பலவீனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி பலன் கொடுத்து தொடர்ந்து ஓட தகப்பனே உங்களோட ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இருந்து ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியம் செய்கிற அந்த கலையத்துக்குள்ள ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்கள் நடத்தும்படியாய் நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து நடத்தும்படியாய் கெத்தாவே சுவாமி உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் ராஜமணிக்காய் ஆண்டவரே கெத்தாவ பாஸ்டர் கைவலியா டேவிட்டுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி டாக்டர் ஜெயந்தி ஃபெட்ரிக்காயும் வருகிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா இந்த மூன்று பிள்ளைகளும் கொடுத்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அது ஆண்டவரே வெறுமனே நிலத்திலே விழுந்து விடாதபடி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கெத்தாவே சுவாமி இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நாவிலே போட்டு நீங்கள் நடத்தினோம் யார் யாருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பட்ட ஜனங்களுக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொன்னபடி கெத்தாவே சுவாமி ஆண்டவரே இந்த செய்தியை கொடுத்த உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மூன்று ஊழியர்களும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படியா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிறோம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடிக்கு தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி என்ன நோக்கத்துக்காய் சித்தத்துக்காய் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலம் நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே கெத்தாவே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தின தேவன் என்று சொன்னபடி இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே. ஐயா அந்த கொடுத்த மூன்று ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இன்னும் இதிலே ஒரு பெருக்கத்தை காண ஆண்டவரே இன்னும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரை ஓட நல்ல சுகங்கள் பலன்கள் கொடுத்துக்க தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் நீதிமொழிகளை வாசித்த சகோதரி மெடினுக்கா வருகிறோம் ஆண்டவரே. அந்த சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் ஆண்டவரே அந்த முப்பதிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்குரிய நாளிலே அதை எடுத்து வாசிக்கும் படியாய் ஆண்டவரே அந்த சகோதரி அங்கிருந்து வாசிக்கிற அந்த வாசிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரைக்கு தாவே அதை அநேக காரியங்கள் அதிலே சொல்லப்படுகிறதுக்கு தாவே அதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் கெத்தாவே சுவாமி ஆண்டவரே அந்த நீதிமொழிகள் இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட அந்த நீதிமொழிகள் ஆண்டவரே கெத்தாவே அதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் அது பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா மெடினா சகோதரியே நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் நல்ல பலன்கள் சுகங்களை கொடுத்து தொடர்ந்து ஓட கெத்தாவே சுவாமி நீங்கள் கிருபைகளை போட்டு நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்கள் ஆண்டவரே இந்த பாடல் பாடிய நேரங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே கெத்தாவே. யாரெல்லாம் தங்களுக்கு விருப்பமான பாடல்கள் அது மட்டுமல்ல தங்கள் குரல்களால் பாடினார்களோ கெத்தாவே சுவாமி அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்திய இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கெத்தாவே தொடர்ந்தும் அந்த தேவனுடைய வார்த்தையை தங்கள் நாவினால் பாடி துதித்து கெத்தாவே இன்னும் தங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தி கெத்தாவே அந்த தாளந்துகளை ஆண்டவரே பொதித்து வைத்து விடாத படிக்கத்தாவே அதை வெளிப்படுத்த நீங்க கிருபைகளை போட்டு இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி அவர்கள் இன்னுமா உங்களை பாடி துதித்து கெத்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கெத்தாவே அந்த பாடல்கள் பாடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அவர்கள் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து கெத்தாவே நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த ஆண்டவரே அந்த செல்வின் இயேசுராஜுக்காய் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அந்த பெண்களுக்கான ஆலோசனையை கொடுத்த சுசி பல்மருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஐயா, இவர்கள் எப்படியெல்லாம் வேதங்களை ஆராய்ந்து அதில் இருக்கிற சாட்சிகளை, யார் யார் ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னிக்க தாவே, இந்த பிள்ளைகள் எடுத்து ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரைக்கு தாவே, அது கேட்கிற ஜனங்களுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அது கிரியை செய்யவும் ஆண்டவரைக்கு தாவே, அநேக ஆண்டவரை குடும்ப தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரை குடும்ப தலைவிகளுக்குள்ளே அநேக குறைவுகள் என்றும் இருக்கிறது தான் சுவாமி ஆண்டவரை கத்தாவே. ஆனாலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் சாட்சிகளை கேட்டுக்கத்தாவே இன்னுமா இன்னுமா நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பவும் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. இன்னும் எப்படியா இந்த ஆலோசனைகள் ஆண்டவரை கத்தாவே இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்து ஓடக்கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரை இப்படியாய் ஆண்டவரை கத்தாவே ஜனங்கள் அதை கேட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே கடந்து வரத்தக்கதாய் கத்தாவே சுவாமி. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ரெண்டு பகுதியினருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை கொடுத்த அந்த ரெண்டு பிள்ளைகளின் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்ட ஆண்டவரை தொடர்ந்து அதை செய்து ஓடக்க தாவே அப்பா, பிள்ளைகளை பலப்படுத்தி நீங்கள் நடத்தும் படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இன்னுமா ஆண்டவரே நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடி ஆண்டவரே கத்தாவே, திறப்பின் வாசலில் ஒருவனை தேடினேன் ஆண்டவரே, ஒருவனே காணொல்லி என்று நீங்கள் அங்கலாய்த்து விடாதபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே விசேஷித்த விதமாய் தேசங்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. இஸ்ரேல் ஆண்டவரே, ஈரான் யுத்தத்துக்காய் வருகிறோம் ஆண்டவரே. எப்பொழுது மூன்றாவது உலக யுத்தம் நடக்கும் என்று தெரியாதபடி தேசங்கள் கலங்கி கொண்டிருக்கிறது ராஜா. அது மட்டுமில்ல, அங்கால உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆண்டவரே கத்தாவே, இப்படி யுத்தங்களின் யுத்தங்களின் செய்தியையும் கேட்போம் என்று சொன்னபடி இது ஆண்டவரை கத்தாவே இந்த நாட்களிலே எங்களுடைய காலத்திலே அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. என் தேவனே, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னபடி கத்தாவே ஐயா, அநேக ஜனங்கள் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. என் தேவனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காய் கையேந்தி நிற்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரை கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா, நீங்கள் யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே சுவாமி. எந்த சேதங்களும் இல்லாதபடி ஆண்டவரை கத்தாவே ஐயா, இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை கத்தாவே தேசங்களில அழிவுகள், இயற்கை அழிவுகள், விமான விபத்துகள் என்று ஜனங்கள் ஆண்டவரை கொத்து கொத்தாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ராஜா. என் தகப்பனே, இதுல இருந்து இந்த மரணத்தின் ஆவிகளின் பிடிகளில இருந்து கொலைவரியின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் தேசங்களிலே சூழ்ந்து போயிருக்கிறது ராஜா. என் தகப்பனே, நாங்கள் திறப்பின் வாசல் நின்று உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. தேசங்கள் அழிந்து விடாதபடி, ஜனங்கள் அழிந்து விடாதபடி, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிற பொல்லாத ஆவியின் கிரியல் ஆண்டவரே, நசரேன்வா இயேசுவின் நாமத்தில் அது அழிக்கப்படும் படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப சந்ததியினர் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே, போதை வஸ்து என்று ஆண்டவரே கத்தாவே, விபச்சாரங்கள் என்று ஆண்டவரே, ஒரு பக்கம் அப்படியாய் வாலிப சந்ததி அழிந்து கொண்டே போகிறது ராஜா. சத்ருவானவனும் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி கத்தாவே, இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே நரகத்தின் பாதைக்குள்ளே கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே ஐயா. உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, இந்த வாலிப சந்ததி அழிந்து போய்விடாதபடி, இந்த வேதங்களை கேட்டு பாடல்களை கேட்டுக்கத்தாவே ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே இனி வரும் நாட்களிலும் நாங்கள் அதை காணத்தக்கதாய் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்த கால போலம் இல்ல ராஜா. இந்த வாலிப சந்ததி ஆண்டவரே அநேக டெக்னாலஜிகளே கடந்து போய் ஆண்டவரே, இந்த கையடக்க தொலைபேசிகளே அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது சுவாமி. இதற்குள்ளே இந்த கீழ்வரும் சந்ததிகள் பாழாய் போய் விடாதபடி, இதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஐயா நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களால முடியாதப்பா, எங்களிலே பலன் இல்லை ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் தான் கிருபை தர. தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த இலங்கை மண்ணிலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த சத்திய வசனம் நிகழ்ச்சிக்காயும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, அந்த சத்திய வசன நிகழ்ச்சியை நடத்துகிற ஊழியர்களையும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவரே, அது அநேகருக்கு சாட்சியாக இருக்க இன்னும் ஆண்டவரே அது பல்மடங்கு பெருகும்படியாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அது மட்டுமல்ல கர்த்தாவே, வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த நோவா அம்மாக்காய் நாங்கள் வருகிறோம், அந்த வயோதிப தாயாருக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புதுபெலன் அடைவார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே ஐயா, இந்த வயோதிபர்களாய் அநேகர் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில தனிமையோடு இருக்கிறார்கள். அநேக வயோதிபர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் இருந்தும் பார்க்காத படிக்கத்தாவே, அநாதை விடுதிகளிலும் ஆண்டவரே, எத்தனையோ இடங்களிலும் ஆண்டவரே கத்தாவே, எத்தனையோ வயோதிபர்கள் கண்ணீரோடு நிற்கிறார்கள் கத்தாவே. இவர்களுக்கு எல்லாம் அடைக்கலமும் புகலிடமும் நீங்கள் தான் சுவாமி ஐயா. அந்த நோவா அம்மாவுக்கும் ஆண்டவரே, அதை போல் இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் ஆண்டவரே, நீங்கள் பக்க பலமாய் நீங்கள் துணையாய் இருந்து கத்தாவே சுவாமி. உங்களுடைய கரம் ஒன்று தான் துணை ஆண்டவரே. ஜனங்கள் கைவிடப்படலாம், யார் கைவிட்டாலும் என் தேவன் நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவரே ஐயா. அவர்களே நீங்கள் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து எந்த நோய்களும் அவர்களை தீண்டாத படிக்கத்தாவே அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, இந்த நாளிலும் இந்த ஊழிய காரியத்துக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஊழியர்கள் ஆண்டவரே, இந்த உலகங்களிலும் ஊழியம் செய்ய ஊழியக்கர பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சபைகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். இந்த கடைசி நாட்களிலே சபைகளை சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னபடி கர்த்தாவே சுவாமி, நீங்கள் ஒவ்வொரு சபைகளையும் அடிக்கடி ஆண்டவரே கர்த்தாவே நிர்பாட்சி அது சோர்ந்து போகாதபடி இரவும் பகலும் அதை பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், உமக்கென்று ஓடுகிற ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க இந்த நாளிலும் வர்த்திக்க பண்ணி நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்து தொடர்ந்தும் ஓட உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீங்க பதில் தருவீங்க. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் என்று சொன்னபடி கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அதற்குரிய பலனை நாங்கள் காண்போம் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
0: நன்றி சகோதரி. கருத்தோடு எல்லா விண்ணப்பங்களையும் வைத்திருக்கிறீர்கள், வேண்டுதலையும் கேட்டிருக்கிறீர்கள். எல்லா ஜெபங்களும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஆமென்றும் ஆமேனும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கும் ஆண்டவர் பூர்ண நல்ல சுகத்தையும் பலத்தையும் இன்னுமாக ஊழியங்களில் பங்கு பெற்ற நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் அன்போடு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெசிந்தாவுக்காகவும் எனக்காகவும் ஜெபித்ததற்கு மீண்டுமாய் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் நாளே நாளும் ஒளிபரப்பில் இணைந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது சத்திய வசன நிகழ்ச்சி. நன்றி அம்மா.
1: ஓகே பிரதர், ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.

நிறம் கலையத்திலே 3:25 வியாழக்கிழமைக்கான பின் மாலை, அதாவது மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருவது இலங்கை மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் சத்திய வசனம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக.
1: மகள் ரேவதி, ரெடியா? இன்னும் என்னப்பா செய்யற? உன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டினம் போல இருக்கு.
2: ஓமம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன்.
1: வேண்டாம் வேண்டாம், நீ வெளுக்கிடு, நான் போறேன்.
2: இல்ல இல்ல, நான் போறேன்.
3: டேய், நீ ஏண்டா வீட்டை வந்தனே? இப்ப அம்மா கண்டா?
4: என்றாலும் இந்த உடுப்புல நல்ல கவர்ச்சியா இருக்கிறீ.
3: இப்ப ஏன் அந்த கதை?
1: மகள், இங்க உள்ளுக்கு வாணி.
3: பாத்தியா, இப்ப அம்மா கத்த போற. இன்னைக்கு ட்ரிப் போன மாதிரி தான்.
2: வாரன் வாரன், சும்மா கத்தாதேங்க.
1: இது என்னடி பிள்ளை உண்ட கோலம்? இது என்ன உடுப்பு? இது எங்க? இப்ப எனக்கு தெரியாம வேண்டின. நீ யார்? உனக்கு காசு தந்தது? அது சரி, ஏதோ ட்ரிப் போற நண்ட. யாரோட போற? இவன் யார்? எங்க உண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்? மரியாதையா வீட்டுக்குள்ள போ. பொருள் நான் அவனுக்கு ரெண்டு கொடுத்துட்டு வார்.
2: அம்மா, வீணா கொழுவாதீங்க. இது என் சுதந்திரம். நான் ஒரு மேஜர். நான் ஒரு பிள்ளையும் விட மாட்டேன். நான் அவனைத்தான் மேரி பண்ண போறேன். என்ன மறிச்சு வீண் ஆர்ப்பாட்டம் போட்டீங்களோ, அதுக்கு பிறகு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க. நான் போறேன்.
1: அட கடவுளே, இத பார்க்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன்.
0: வாலிப பருவம், வளமான பருவம், வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த பருவத்திலே மற்றவர்களாலே கவரப்படுவதும் மற்றவர்களை கவருவதும் இயற்கை. அந்த வாலிப பருவத்திலேதான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் காணப்படும். அந்த துடிப்பும் ஆவலும் சிலவேளை நம்மை சீர்கட்ட நடத்திக்கும் கொண்டு போய் விட்டுவிடலாம். இன்றைக்கு ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கற்பு என்பது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானது என்ற தப்பான அபிப்பிராயம் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயோ என்ற வாலிபனுக்கு எழுதும் பொழுது, நீ உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாய் இரு என கூறிவிட்டு, நீ உன் கற்பிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, வாலிப பருவம் என்பது ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணுக்கு ஒப்பானது. அதை நாம் சரியாய் வனையாவிட்டால் கடைசியில் அது பயனற்ற ஒரு பாத்திரமாகிவிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் அர்ப்பணித்திருப்பீர்களானால் அவர் உங்களை தமது பாத்திரமாக வணைந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு தந்த வாழ்வை அழித்து போடுவதும் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்வதும் உங்கள் தீர்மானத்தில் தங்கியுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, வாலிப பருவத்திலே வழிதவறி போகாதபடி அவர்கள் தங்கள் வழிகளை உமக்கென அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன்.

தானியலின் புத்தகம் 10:11. பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். தம்பி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னானாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் தானியலை கூப்பிட்டே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன். தம்பி, நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கூடுறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல, ஏமாற்றம் வாழ்க்கையில, நிம்மதி இல்லை, சுதந்திரம் இல்லை, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவிசாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே, என்னால முடியலையே. அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143:10 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தரலும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீ உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தரலும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாயிருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? ஏ தேவன் ஆகிய தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அது நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்ன தான் திருப்திப்படுத்தணும். 2, எனக்கு நீ பயப்படணும். 3, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மரிப்பப்பா. 1, என்ன திருப்திப்படுத்து, யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தினா நீ ஏமாந்து போயிடுவேன், அது உண்மையான சந்தோஷம் அல்ல அது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன், யாரும் என்ன தடைப்படுத்த முடியாது, எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம், சுதந்திரம். சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கு இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில வடபாகத்துல வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம்.
சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்கன்னா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு இது தப்பு இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்க கோபம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும் நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா. இல்ல, என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் அப்படி போகக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கனாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா, ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏ சாமி யோட அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாலத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்திருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து, தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போறன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்னை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சு அவருக்கு திருப்தி, பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை காத்து கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார், காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேல் கூப்பிட்டான், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம் முதல் அதிகாரத்துல, தானியேலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா, தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும் போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்திருந்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ, நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம், தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்டகுமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன், எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும், இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், எடுத்தவன் அதை நடப்பிச்சான், தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்தில் போவேன்னு சொன்னான், சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான், எழுந்தான் உடனே நடந்து போனான்.
இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில் நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கனாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போறதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீத முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கனாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0004-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0004-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.
0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கரையத்திலே 3:57 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திங்கட்கிழமை 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆம் ஆண்டு நேரம் கலையத்திலே 10 மணி ஆகிறது. இது செய்திக்கான நேரம். இன்றும் கூட எங்களோடு அருமையான பாஸ்டர் ராஜமணி ஐயா அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லார்ட் பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கு ஆண்டோட கிருபையில.
1: அன்றைக்கு எப்படி இந்த ரிசப்ஷன் எல்லாம் ஓகேயா இருக்கா? டெலிஃபோன் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
2: தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரும் சந்திப்பதை மீண்டும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லமை வலையொலி நேர்கள் யாவருக்கும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, சங்கீதம் 3 நாம் படிக்கும் பொழுது 1-7 வசனங்கள் அந்த அதிகாரத்துல சொல்லிருக்கிறது. முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நெருக்கத்தின் பாதையில, நெருக்கத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனை நோக்கி அவன் பாடின விண்ணப்பம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நெருக்கத்தை அவருக்கு என்ன நெருக்கம் அந்த நாட்கள் இருந்தது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து, இல்லையா, தன்னுடைய மகனுக்கு பயந்து அல்லது தன்னுடைய ஜீவனுக்கு உயிருக்கு பயந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. அவன் அரண்மனையை விட்டு, இல்லையா, அரண்மனையை விட்டு அவனுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மட்டுமல்ல, நெருக்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். தேவனிடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அவர் பாருங்க, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், தேவனிடத்திலே தன்னுடைய மனக்குறையை அறிவிக்கிறார். மனக்குறை, தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களை பாருங்க, 3வது சங்கீதத்திலிருந்து 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. அந்த படிக்கும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்துல, தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை, மனக்குறைகளை, வேதனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் என்பதாக. 2வது வசனத்தை படிக்கும் பொழுது, என் ஆத்துமாவுக்கு என்ன இல்ல, விடுதலை கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புறவரும் பெருகி இருக்கிறாங்க, என்னை குறித்து பேசுகிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் என்று தேவனிடத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் இருக்கிறான்! தன்னுடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், தன்னுடைய தலைநகரமாகிய எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல ஏறெடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மக்கள் அநேகராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மக்களும் என்ன செய்யலாம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு, உங்களுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துல வந்து நீங்கள் குடியேறி இருக்கலாம், உங்களுடைய வீடுகளை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய உறவுகளை விட்டுட்டு கூட நீங்க வந்திருக்கலாம். அதன் மத்தியிலையும் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான நெருக்கம் இருக்கிறது, ஏற்கனவே உங்களுடைய இருதயத்துல பலவிதமான காயங்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் வந்து தங்கி இருக்கிற தேசத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், இது நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பிரியமானவர்களை, ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் எவ்வளவு பெரிய

என் தலையை உயர்த்துகிறவமாக இருக்கிற நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை பக்தனாகிய தாவீது தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது எந்த மனிதனும் கலங்கி போய்வான் என்று பேர் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கிற, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தப்பு வைக்கிற, விடுவிக்கிற, பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் ஒருவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் உண்மைதான், உங்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உண்மைதான், ஒருவேளை சரீரத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயிரை பறித்து கொண்டு போகிற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது பாடின, விண்ணப்பம் பண்ணின தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான் பாருங்களையா. இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காதுகள் உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய காதுகள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களிடத்தில் அல்ல, உறவினிடத்தில் அல்ல, ராஜாக்களிடத்தில் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்தான் நம்மளுடைய விண்ணப்பத்திற்கு செவியம் எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களில் இருந்து நம்மளை விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, பக்தனாகிய தாவீதினுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பாருங்க. இரண்டாவது பாருங்க, துன்ப நேரத்திலும் அவன் தேவன் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான், தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர், நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகிறான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பாருங்க பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை நீங்க அசைய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை படுக்கையில இருந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நித்திரை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், உங்க சரீரத்துல வேதனைகள் இருக்கலாம். ஆனாலும் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பக்தனாகிய தாவீது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை தாவீது பாடி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்தை பாருங்க, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் இதனால் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை சில போராட்டங்கள் இருக்கலாம், உறவுகளை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, இல்ல சொத்துக்களை குறித்தோ, வேலைகளை குறித்தோ, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிசினஸை குறித்தோ, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கலாம், வில்லி சுனத்தினுடைய கட்டுகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கூட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருக்கிறபடினால, ஒருவேளை உங்களுடைய விசா காரியங்களுக்காக, இல்லையா உங்களுடைய குடியுரிமை காரியங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கலாம், அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம், இந்த நாட்டை விட்டு நம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி கூட நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனாலும் உங்களை தாங்குகிற, தப்பிவிக்கிற தேவன் ஒருவர் இந்த வீடு உங்களுடைய வீடுகளுக்குள்ள பிரசன்னமாகி இருக்கிறார். ஆறாவது வசனத்தை பாருங்க, சங்கீதம் 3:6 பாருங்க, எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் செய்கிற, உங்களுக்காக அரசாங்கத்தில, மனிதர்களிடத்துல, ராஜாக்களிடத்துல பேசுகிற தேவன் ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்காக அரசாங்கத்தையே மாற்றுவதற்கும் தேவன் உண்மையுள்ளவர், சட்டங்களை மாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவர். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எதையும் செய்ய தேவன் வல்லமையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால், கண்மனையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண தேவனால் கூடும் என்று சொன்னால், வனாந்தரத்திலே காடைகளை குவிப்பதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால், கசப்பான நீரை மதுரம்
ஆத்மாக மாற்றுவதற்கு தேவனால் கூடும் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம் பிரியமானவர்களே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட

0: பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்கள், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக இருக்கிறது பிரியமானவர்களே. 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், என் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்களுடைய பற்களை தகர்த்து போட்டீர். அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பின மக்களை என்னை தகர்த்து போட்டீர். எனக்கு விரோதமாக எழும்பின பிரச்சனைகளை நீர் தகர்த்து போட்டீர் அப்படி என்பதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை முடித்து வைக்கிற தேவன் ஒருவர் வந்திருக்கிறார். விசா பிரச்சனையா, உங்களுடைய வேலையில பிரச்சனையா, இல்ல நல்ல ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, மனிதனை நம்புவதை பார்க்கணும். தேவன் பேரில் பற்றுதலாம் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்கிறது இல்லையா. மாம்சமானதை தன் புயவளமாக பற்றி கொண்டு கர்த்தரை விட்டு இருதயம் விலகுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்ட வேண்டும் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஒரு நாளும் மனிதர்களை சார்ந்து கொள்ளாதிருங்கள். ஒரு நாளும் நம்பிக்கை, உங்களுடைய சுயமான நம்பிக்கையை சார்ந்து கொள்ளாதிருங்கள். எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்து நிற்பதற்கு, நடப்பதற்கு, வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை கிடைக்கும். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே. தொழில் செய்து கொண்டிருந்த தொழில ஒரு விடுதலை கிடைக்கும் பிரியமானவர்களே. எப்பேற்பட்ட இருளினுடைய போராட்டங்கள் ஆனாலும், பில்லி சூழ்நிலைகள் ஆனாலும், நம்முடைய ஆண்டவர் உங்களை தப்புவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய போராட்டத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய விரோதிகளுக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களை விடுவிப்பதற்காக, உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக, பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கும் உங்களுக்கு இந்த தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆம் பிரியமான, இந்த நாள் உங்களுடைய விடுதலை நாளாக இருக்க போகிறது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்க போகிறது பிரியமானவர்களே. எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த காரியத்திற்காக மனிதர்களுடைய கரங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கும் நோக்கி பார்க்க வேண்டிய தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானவர்கள், அந்த வசனத்தினுடைய, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆம் பிரியமான, அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம் பிரியமானவர்களே. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதே அவனுடைய நெருக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன், தாவீதே அவனுடைய மரணத்துக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கு தப்புவித்த தேவன், தாவீதே அவனுக்கு விரோதமாக நிற்கிற மனிதர்களுக்கு தப்புவித்த தேவன், இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து தப்பி வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பில்லி சூனியத்தினுடைய கட்டுகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும், அதில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாதகமான பதிலை, தயவை, ஒத்தாசையை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ராஜ்யத்தையும், ராஜ்யத்தினுடைய சட்டங்களையும், ராஜாக்களையும் மாற்றுகிற தேவன், இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக கிரிய செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிரியானவன் பலன் கொள்ளாதபடிக்கு உடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள நீர் எழுந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கலங்காதபடிக்கு, பயப்படாமல் இருக்கும்படிக்கு நீர் துணை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஊழியத்தை செய்து வருகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நெருக்கத்திலிருந்து, அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்திலிருந்து, அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா நெருக்கத்திலும், அவர்களுக்கு விரோதமாக பேசுகிற எல்லா நாவுகளுக்கும் தப்பி வைக்கிற தேவன், உடைய பிள்ளைகளை தப்பு வைத்து உடைய பிள்ளைகளுடைய தலைகையை உயர்த்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரச்சனத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தி. இன்னும் உங்களை உற்சாகப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ப்பிக்கிறதுக்கான ஒரு செய்தியாக இன்றைய நாளில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். வருகின்ற ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக, இலங்கையில் செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: முப்பதாண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் Vast lines of gloves மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, யூனிட் 13 ஸ்காப்ரோ, Finch and Finchdene சந்திப்பு, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நிறம் கலையத்திலே 10:19 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 10:25 10:30 ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியை வழங்க இருக்கின்றார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. இந்த கடுமையான வியாதி தொற்று நிறைந்த காலங்களில் யாரிடத்திலும் கேட்கக்கூடாத கேள்விதான் இது, நல்லா இருக்கீங்களா பிரதர் என்று நாம் கேட்க முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த தொற்றினாலே தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து வாடுகிற மக்கள் ஒரு அதைவிட பெருங்கூட்டமாக இருக்கின்றார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நடுவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் போதுமானவராக, நன்மை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை. நம்மோடு வாழ்ந்த மக்கள், நாம் அறிந்த அநேக சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள், உற்றார் உறவினர்கள், உடன்பணியாற்றியவர்கள், இவர்களில சிலரை நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. காரணம், தொற்றினாலே பாதிக்கப்பட்டு காலத்துக்கு முன்னே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். சில நேரங்களில் இந்த தொற்றுக்காக மாத்திரமல்ல, விபத்தும் நாச மோசமும் திடீரென்று வருகிற அந்த சாவு மனிதனுடைய அந்த வாழ்க்கை ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மனிதன் இந்த பூமியை விட்டு விடைபெறுகிறான் மிக எளிதாக. ஆனால் நாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம், சுகத்துடன் நலமுடன் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அருள். ஒரு வியாதியில, ஒரு விபத்துல யாராவது ஒரு மரித்து போனா என்ன பாவம் செஞ்சானோ மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். தயவுசெய்து அப்படி நினையாதிருங்கள். மரணம் எந்த ரூபத்திலும் மனிதனுக்கு வரலாம். அது இயற்கை மரணம் வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், செயற்கையா ஒண்ணு நடந்தா அது சாபம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஸோ இந்த தொற்று காலங்களிலே மரித்து போனவர்கள் குற்றம் செய்து விட்டார்களாகவே மரித்து போனார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறோம், ஆகவே நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம் என்று நான் நினைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை தான். வேறு ஒன்றும் அதற்கு காரணம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால், இரக்கத்தினால் நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வருகிறார். தேவனுடைய அந்த பாதுகாவலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் உணர்கிறோம். வழக்கம் போல் வேதாகமத்தில் இருந்து ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு உங்களோடு இன்றைய வாக்குத்தத்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற, கவனித்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தொலைக்காட்சி வழியாக, யூடியூப் வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கிற அனைவரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அடங்கி அவரை செவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இந்த வசனத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அதைத்தான் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏவுகிறார். நாட்களை நன்மையாக போக்குவார்கள். நம்முடைய ஆயுசு காலங்கள் எவ்வளவு என்பது அல்ல முக்கியம். தீர்க்காயுசோட வாழ்ந்தாருங்க. ஆயுசு காலம் 70, பிளத்தின் மீதல் 80, நரைவயது, நிறைவயது, முதிர்வயது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 100 வரைக்கும் வாழணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் வாழ்ந்து நம்ம நீடிச்சு வாழ்றது பெரிய விஷயம் இல்லை. வாழுகிற காலங்களிலே நாம் நன்மையாக வாழ்கிறோமா, நன்மையை அனுபவித்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, நீண்ட காலம் அவன் வாழ்ந்தால் என்ன, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடக்கிறவங்க தான் ஆசீர்வாதமா நன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள்தான் நன்றாய் இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. அவருக்கு பயந்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் தான் இந்த உலகத்தில் சிறப்பானவனாக இருக்கிறான். ஒருவேளை அவன் பணம் குன்றியவனாக, ஐஸ்வர்யம் குன்றியவனாக இருக்கலாம், ஆள்பலம் ஜனபலம் குன்றியவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் நன்மையை அனுபவிக்கக்கூடியவனாக வாழ வேண்டும். எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவித்து நாம் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளினுடைய வாக்கு தத்தம், உங்கள் நாட்களை நன்மையாக நீங்கள் போக்குவீர்கள், உங்களுடைய ஜீவிய காலம் மிகுந்த நன்மையுள்ள காலமாக இருக்கும், நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வாராக. என்னுடைய வாழ்க்கை நன்மையானதாக நிறைவு பெறும், என்னுடைய நாட்களை நன்மையானதாக நான் போக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு சில வேத கதாபாத்திரங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில், நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களில எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் தருகிற நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும். அந்த நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அதை நாம் இப்போது மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டவர்களாக நாம் முன்னேறுவோம். முதலாவது நான் யாக்கோபை எடுத்துக் கொள்கிறேன். யாக்கோபுக்கு ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசனமான வசனம் இருந்தது. ஒரு வெளிப்பாடு அவனுடைய தாயின் வழியாக அவனுக்கு கிடைத்தது. இளையவன் தான் யாக்கோபு, ஆனால் அவனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. என்னை குறித்து என் தாயின் இடத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் இப்படி ஒரு நல் வார்த்தை சொல்லி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அவன் அந்த காலம் வருகிற வரைக்கும் அடங்கி இருந்தான். அவரை சேவித்தான், அவசரப்படல, அவரையே சேவித்தான். விக்கிரகங்களுக்கு எதிரானவனாக இருந்தான். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடிய தேசத்தை விட்டு வெகு தூரம் சென்ற போது அங்கே அவனுடைய மாமன், தாய் மாமன் லாபான் விக்கிரக வணக்கம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் இவனுடைய மனசுல தேவனை தான் சேவிக்கணும், தேவனை தான் ஆராதிக்கணும், ஆராதனைக்குரியவர் நம்முடைய யெகோவா தேவன் தான், சர்வ வல்லமையில தேவன் தான் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கால வரைக்கும் அடங்கி தேவாதி தேவனை சேவித்தான். இதனால் என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவனுக்கு மிகுந்த நன்மைகளை செய்தார். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆதியாகம புத்தகம் 32:9 இப்படி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே என்று சொன்னார். நன்மை செய்வேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அந்த வார்த்தை பிடித்து கொண்டு அவன் இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே அத்தியாயத்திலே மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப் பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து, மெய்யாகவே நான் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. தேவன் நன்மை செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறான் யாக்கோபு. யாக்கோபு இந்த ஒரு நன்மையை அனுபவிப்பதற்காக, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையை சுதந்திரிப்பதற்காக வெகு காலம் தேவனுடைய திட்டத்தின்படி அடங்கி இருக்க வேண்டியிருந்தது. அவனுடைய இல்லத்தில் இருக்கும் போதும், தன்னுடைய தாய் மாமனுடைய இல்லத்திற்கு வந்த போதும் கூட, அங்கே தேவனுடைய நாமத்தினாலே அவர் சொல்லுகின்ற அந்த காலம் வருகிற வரை அவன் அடங்கி தேவனை சேவித்தான். ஆகவே பின்னாட்களிலே யாக்கோபு நன்மையினால் நிரம்பி இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். இன்றை வரைக்கும் யாக்கோபினுடைய சந்ததிகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாயிருக்கிறார். 2 ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யோசேப். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தில் பின்னாட்களில் வருகிற காலங்களில் எல்லாரும் தன்னை வணங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், அதிகாரம் உள்ள நிலையில நான் இருப்பேன் என்பதை சொப்பனத்தின் ஊடாக கர்த்தர் அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆகவே சின்ன வயசுலேயே அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தா யோசேப்பு. அந்த காலம் வருகிற வரை, அதாவது எப்படி யாக்கோபுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கொடுத்து அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த மனுஷன் காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டானோ, அதுபோலவே யோசேப்புக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பாடு கிடைத்தது என்றால், யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கிடைத்தது, சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்கிறதப்பா, உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் யோசேப்பு குறித்து பேசினார். ஆகவே யோசேப்பு இதை மனதிலேயே வைத்திருந்தான். இந்த காலங்கள் நிறைவேறுவதற்குள்ளாக அவனுக்கு வந்த சங்கடங்கள், அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை. சங்கீதம் 105:19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். வசனம் அவனை புடமிட்டது, கர்த்தருடைய அந்த வசனம் அவனை புடமிட்டது. சோதனை, உபத்திரவம் இவைகளை கடந்து வந்தான். பாருங்க, சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். குழியில தூக்கி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம், அவன் செத்து மடியட்டும் என்று நினைச்சாங்க. வியாபாரிகளிடத்தில் விற்று போடலாம் என்று யோசித்து அவனை குழியிலிருந்து தூக்கி எடுத்து வியாபாரிடத்தில் விட்டு போட்டார்கள். அங்க அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறான் அடிமையாக. போத்திபார் விலைக்கு எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து அந்த வீட்டு காரியங்கள் அத்தனையும் அவன் கையில கொடுத்துட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். ஆனா அங்க அபாண்டமான ஒரு பழிச்சொல், கல்லடிப்பட்டா கூட தாங்கிடலாம், சொல்லடிப்பட்டா தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்குல, அந்த மாதிரி சொல்லடியை தாங்கிக்க முடியல. அவனால ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைச்சாலை இருக்கக்கூடிய தலைவனுடைய பார்வையில் அவனுக்கு தயை கிடைச்சது. இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த தரிசனம் நிறைவேறுகிறவரை, சொப்பனம் நிறைவேறுகிறவரை அவன் தேவனாய் கர்த்தரை சேவித்தான், ஆண்டவரை சேவித்தான், அவருக்கு தேவனுக்கு அடங்கி இருந்தான், அவருடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் அது நிறைவேறுகிற வரைக்கும் அடங்கி நடந்தான். நாட்கள் சென்றது, அவன் தேவ பயத்தை குறித்து மிக அக்கறையுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் தன்னை பார்க்கிறார், தன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறான் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்தார். ஆம், ராஜாவினுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளும் மற்ற அந்த ஆய்வாளர்களும் அறிவாளிகளும் ஒன்னும் செய்ய கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாடபுத்திரன்காரன் ஞாபகம் வருது, ஐயோ யோசேப்பூர் ஒன்று இருக்கிறான் அல்லவா சிறைச்சாலையில என்று அவன் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதற்கான சரியான அர்த்தத்தை அவன் சொன்னபோது நிலைமை தலைகளாய் மாறியது. ஆண்டவர் சொன்னபடி அநேகருடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான். அடங்கி அவர் சேவித்ததுனாலே அவனுடைய வாழ்க்கையில வந்த நன்மை என்ன, ஏராளமான நன்மைகள். அதுல நாம் 50:20 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தோம்னா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சு நினைச்சீங்கப்பா, ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அடங்கி தேவனை சேவித்தவன், அவசரப்படல. சின்ன வயசுல உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சின்ன வயசுல உனக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டது, அந்த அந்த நோக்கம் திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிக கவனமாக பொறுமையாக பல உபத்திரவங்களை பிரச்சனைகளை கடந்து தேவனாய் கர்த்தரை சேவித்தான். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே உண்மையாயிருந்தான். நாட்கள் வந்தது, யோசேப்பை கர்த்தர் ராஜாவை போல வைத்தார். சமஸ்த எகிப்திற்கும் அவன் ராஜாவாக இருந்தான். எகிப்துக்கு மாத்திரமல்ல, அண்டை நாடுகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, போஷிக்கிறவனாக, ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாக தேவனாய் கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மாற்றினான். அவ்வளவு பெரிய நன்மை உடையவனாக மாறினான். உங்க வாழ்நாடெல்லாம் நன்மையினால இந்த நாட்களை போக்குவீர்கள். உங்க வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வசங்களுக்கு பதிலாக தேவன் நன்மை சரி கட்டுவார். ஏற்கனவே நீங்கள் துன்பப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், அவைகளுக்கு சரியாக தேவன் நன்மையை சரி கட்டக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. மூன்றாவதாக, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், 2 பேரோ 3 பேரோ இருக்கலாம், அவர்கள் மருத்துவச்சிகள் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவச்சிகள், இந்த மருத்துவச்சிகள் அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய பெண்மணிகள் மிக கவனமாக இருந்தார்கள். அவளுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றலைன்னு சொன்னா என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தேவனுடைய விருப்பம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு, அவர் பேரு தான் எகிப்திய பெண்மணிகள், ஆனால் அவர்கள் தேவனாகி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக அவங்க பயந்து நடந்தார்கள் இருக்குது. கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், சேவித்தார்கள் என்ற பொருள் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, தேவனுக்கு பயந்து இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுக்கத்தோடு பயந்து வாழ்ந்தார்கள், அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையால் நிரப்பினார். யாத்திராம புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இந்த மருத்துவச்சிகளுடைய லைஃப்ல அவர்களுடைய ஜீவிதம் நன்மையாக போச்சு. அவருடைய வாழ்க்கை நன்மையால் போக்கினார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்து, அவரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எகிப்தியனுடைய பிரஜைகள் தான், எகிப்தனுடைய வாரிசுகள் தான், எகிப்திய பார்வோன் மன்னனுடைய வாரிசுகள் தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டு, அவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிமையை அவர்கள் கண்ணார கண்டு, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தர் நன்மை செய்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை சேவிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அதனாலதான் சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அவன் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவனை நான் ஆசீர்வதிப்பேன், நன்மை கிருபையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும், நன்மையால நான் நிரப்புவேன்லாம் சொல்றார் ஆண்டவர். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை வழிபடுகிற பிள்ளைகள், அவரையே உயர்த்துகிற மக்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால் பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் நன்மையாக அவர்களை நிரப்புகிறார். ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வாசிக்கிறோம் சங்கீதம் 31:19. நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். அவருக்கு பயந்து அவரை சேவிக்கும் போது, அடங்கி அவரை சேவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நன்மையால் முடிகிறது. வாழ்க்கை கர்த்த நன்மையினாலே நிரப்பி இவர் ஆசீர்வதிக்கிறார். 4வதாக தாவீதை குறித்து நாம் சொல்லலாம். தாவீதுக்கு தெரியும், இனோஸ் நான் வந்து ஒரு காலத்தில் இந்த சமஸ்தை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் தாவீது அதற்காக அவசரப்படவில்லை. தேவனுடைய நேரம் வருகிற வரைக்கும், தேவனுடைய காலம் வருகிற வரைக்கும் அவன் மிகவும் அடங்கி நடந்தான், ரொம்ப கவனமாயிருந்தான். தேவனுடைய அந்த நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தான். எத்தனையோ முறை சவுளை கொன்று போடுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை அவன் பயன்படுத்த துணியவில்லை. என்னை ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பது தாவீதுக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் குறித்து வைத்திருக்கிற அந்த கால நிர்ணயத்தை அவன் கவனித்தான். அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு கீழே அடங்கி நடந்தான். ஆகவே சத்துருவாய் நின்று கொண்டிருந்த சவுல் கூட அவனை ஆசீர்வதிக்கும் போது, நீ நன்மை அடைவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் புத்தகம் 24:17-18 வசனங்களை பாருங்கள். சவுலே சொல்லுகிறான், உனக்கு நன்மை உண்டாகும்பா, உன் வாழ்நாள் எல்லாம் நன்மையா இருப்ப, உங்க ஜீவிதத்தில் நன்மை கிடைக்கும்னு சொல்லி மனதார சத்துரு தாவீதை ஆசீர்வதிக்கிறான். சவுல் இவ்வளவு தாவீதை கொலை செய்யும்படி வந்தவன் தான், இப்பொழுது மனதார ஆசீர்வதிக்கிறான். மனதார ஆசீர்வதித்து அவன் கடந்து போகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தாவீது தேவனுடைய திட்டம் இருக்கும் என்றால் அது வரைக்கும் அடங்கி சேவிக்கிறவன். சீமேய ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிருங்க ஆண்டவனே, இவனை வெட்டி போட்டுறது, நாயை வெட்டி போட்டுறேங்கிறான் அபிஷாய் அப்படின்றவன். ஆனா தாவீது இல்லை இல்லை, அதை செய்ய வேண்டாம். ஒருவேளை அவன் நிந்தித்த நிந்தனைக்கு தக்கதாக அவர் தேவனாகி கர்த்தர் எனக்கு நன்மை சரி கட்டலாம் அல்லவா, அதனால அமைதியை விட்டுருங்க, போராட வேண்டாம் என்று அங்கே அவர் அமைதியா போகிறார். தனக்கு பிதாவாகி தேவன் குறித்து வைத்திருந்த கால வரைக்கும் அடங்கி தேவனை சேவித்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மையை அவன் கண்டுபிடித்தான். 4வதாக நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புருஷன் தேவன் நியமித்திருக்கிற கால வரைக்கும் இந்த லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ற விஷயத்துல பொறுமையா இருந்துட்டானா, அவன் நன்மையான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பான், நன்மையான ஒரு பெண்ணை பார்ப்பான், நன்மையான ஒரு பெண் அவனுக்கு மனைவியாக கிடைப்பார். இப்படிதான் 40 வரைக்கும் ஈசாக்கு காத்திருந்தான். அவ்வளவுலாம் நம்மளை காக்க வைக்க மாட்டார் ஆண்டவர். 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒருத்தர் இருந்த இந்த காலத்தில் என்ன ஆகுறது, அந்த காலத்தில் இருக்க முடிஞ்சதுன்னா ஐசு நாட்கள் அதிகம். 40 வரைக்கும் ஹி வெயிட்டட். ரெபேக்காவை கத்தர் கொண்டு வந்தார். ரெபேக்கா வந்து ஒரு அற்புதமான பெண்மணி, ஒரு மனைவி. பாருங்க அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுக்கு 3 மனைவிகள். ஆனா ஈசாக்கு மிகவும் கண்ணியத்திற்குரியவனா இருந்தான். காரணம், புத்திசாலியான மனைவி, அன்புள்ள மனைவி, சௌந்தரியமானவள், தன் தாயை போல தன்னுடைய மனைவியை நேசித்தான். நன்மையான ஒரு பெண்மணியை அவர் பார்த்தார். இந்த உலகத்துல நன்மையான மனசை சந்தோஷப்படுத்துகிற குணத்தை குணத்தை புரிந்து கொண்டு நல்ல விதமாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற ஒரு இல்லத்தரசியை கண்டுபிடிப்பது மிக கடினம். என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா, கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய வாலிப பிள்ளைகள் அவசரப்பட்டு தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைவரை தெரிந்து எடுக்கிறார்கள். மேலை நாடுகளில் சரி, இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிறபடி ஒரு பெண்ணை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அடங்கி நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். அந்த நாள் வரைக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுங்க. அறிஞர் அண்ணா என்ற அருமையான முன்னாள் முதலமைச்சரத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ஒரு தேசத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, வாட் இஸ் டிஃபரன் பிட்வீன் கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் என்று கேட்டாங்க. கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு நல்ல பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேரு கம்ப்ளீட், ஒரு மோசமான பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா பினிஷ்ட், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோடு அந்த நல்ல பெண் பார்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்லி பினிஷ்ட் என்று சொல்லி முடித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நல்ல பெண்ணை கண்டுபிடிக்கிறவன் அதை நிறைவடைகிறது வாழ்க்கை. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறான், மனைவியை கண்டடைகிறேன், நன்மையானதை கண்டடைகிறான். கத்தர் வச்சிருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர். நான் ஆண் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், நல்ல ஒரு மணமகனை கண்டுபிடிப்பது என்பது நீங்கள் அடங்கி தேவனை சேவித்து தேவனை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் அந்த நன்மையானதை நீங்கள் காண்பீர்கள். காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிற வரைக்கும் நாம் அவரை அடங்கி சேவிக்கணும். ஒரு காரியத்துக்காரங்க ஜெபிக்கிறீங்க, பதில் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் காத்துருங்க. அப்படி காத்திருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல சிறப்பானதை கர்த்தர் கொடுப்பார். மத்தேயு 7:7 வசனத்துல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது சொல்லிட்டே வரும்போது கீழே சொல்றாரு, எந்த தகப்பனாவது தன்னிடத்திலே அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வோருக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். எந்த ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு அவரை அடங்கி சேவிக்க துவங்குகிறானோ அவன் லைஃப்ல தி பெஸ்ட் என்னவோ சிறந்தது என்னவோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார், சிறப்பானதை கொடுக்கிறார். அவசரப்பட்டோம்னு சொன்னா குறைவுள்ளதையும் நம்முடைய லைஃப்ல திருப்திகரமானதாக இருக்க முடியாத விஷயத்தையும் கர்த்தர் அனுமதித்து விடுவார். நீங்க அவர் முழுமையாய் செய்கிற வரைக்கும் நீங்கள் அடங்கி அவரை சேவித்து அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நன்மையானதை உங்களுடைய கண்கள் காணும், சிறந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள், நன்மையானதை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். அன்பிற்குரியவர்களே, தொடர்ச்சியாக விடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் நாள் ஒன்று வரும். அப்பொழுது நீங்கள் நினைப்பதை விட, விரும்புவதை விட, யோசிப்பதை விட, ஆசிப்பதை விட நன்மையானதை நீங்கள் காணவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களை உதவி செய்வார். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 7வதாக, நன்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையாக போகணும்னு சொன்னா, உங்களுடைய ஜீவித காலம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. அது தேவனுக்கு அடங்கி அவரை சேவிக்கிறது மாதிரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னை கேட்டால் அந்த உலகத்தில் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் தான். எபேசியர் புஸ்தகம் 6:1-2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், ஆயுசு காலம் நன்மையா இருக்கணும்னா, உன் ஜீவித காலம்லாம் நன்மையா இருக்கணும்னா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி, அவர் சொல்றபடி கேளு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு காலம்லாம் நன்மையை அனுபவிப்ப அப்படின்னு பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்போஸ்தலன் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பு தெய்வ மக்களே, தேவனுடைய அந்த நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம எதை செய்யணும்னு சொன்னா, அவருக்கு அடங்கி அவரை சேவிக்கிற போது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காலம் நமக்கென்று வைத்திருக்கிற காலம் வருகிற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரே சார்ந்து நாம் ஜீவிக்கின்ற போது சிறந்ததை நாம் அனுபவிப்போம். இப்ப இந்த உலகத்தில் எல்லாருமே உடனடி உலகம், உடனடியே எல்லாம் நடக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. உடனுக்கு உடன் தெரியணும். இப்போ லாட்டரி சீட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரு 20 முன்பதாக பார்த்தீங்கன்னா உடனடி லாட்டின்னு வச்சிருப்பாங்க. லாட்டரி சீட்டை வாங்கி சுரண்டணும்னா நமக்கு பரிசு விழுந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். உடனே ரிசல்ட் வேணும். இப்ப எல்லாமே சாப்பாடெல்லாம் உடனடி தான், உடனடி காஃபி வந்துருச்சு, உடனடி புட்டு மாவு வந்துருச்சு, எல்லாமே ஈட்டபிள் திங்ஸ் எல்லாம் உடனடியாக இம்மிடியட்டா நாம் அதை சாப்பிட முடியும். எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு இளநி தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதுக்கு டின் வச்சிருக்கிறான், எடுத்து குடிக்கலாம். நம்ம எல்லாம் உடனடியாக இந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வேகமா இந்த உலகத்தை ஓட்டத்தை நிறைவு செஞ்சிடறான் மனுஷன். ஆனா தெய்வத்தினுடைய நிலையான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க காத்திருங்க, அவருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நித்தியமா நிரந்தரமா நம்மோட இருக்கும், அதுல எந்த குறைவும் வந்துடாது. ஆகவே உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு முழுமையான நிறைவான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் அடங்கியவரை சேவித்தால் உங்கள் நாட்களை நன்மையாக போக்குவீர்கள், உங்கள் நாட்களை நீங்கள் நன்மையாக போக்குவீர்கள். இந்த நாளிலே தீமையோடு, துன்பத்தோடு, வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இந்த நாளிலும் ஏன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தீமை, இந்த போராட்டம், கஷ்டம் விலகணும், எனக்கு கர்த்தர் நன்மையை செய்யணும்னு சொன்னா நீங்க அவரை நோக்கி பாருங்க. நான் உமக்கு அஞ்சி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு அடங்குமை சேவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நீங்க செழிப்பாக்குங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நன்மையால் நிரப்புவார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறேங்கள் நல்ல தந்தையே, இந்த இனிய அருமையான தருணத்திற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே, வல்லமையினாலே நீர் எங்களை நிரப்பி மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். தேவனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமைதான் எங்க வாழ்க்கை தொடருது, நன்மையை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற பிள்ளைங்களுடைய ஜீவிதத்துல இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யும். இந்த மாதத்திலே ஒரு மாற்றம் நடக்கட்டும். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலையாகி வெற்றியோடு, ஜெயத்தோடு, சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு ஆண்டவரே கர்த்தாவே அடுத்தடுத்த வருடங்களை சந்திக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஜெப நேரத்தில் உங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:58 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் வசந்தன்.
1: வணக்கம் வணக்கம். அடிச்சனா நான் வேற ஏதோ அங்கால வவுனியாவே ஏதோ பக்கம் போயிட்டாராக்கும். அலுவலக அனுப்புறேன்டர்.
0: அப்படியா? சரி, அப்ப நாளைக்கு
1: வேற கால் பண்ணின உடனே நான் உங்களுக்கு, நீங்கள் இருப்பீங்க தான்,
0: எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: ஓ, டெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டு
0: பண்ணிட்டு நான் உங்களுக்கு. இப்ப நீங்க ரேடியோல இருக்கீங்க, நான் நிச்சயம் நினைச்சிட்டீங்களா வேண்டும், பரவாயில்ல. அவர் கிடைச்ச உடனே எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.
1: டெக்ஸ்ட் பண்ணுங்க.
0: நன்றி ஐயா.
1: ஓகே ஓகே ஓகே.

0: நேரம் கலைந்தரை 11:05 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்தில் 11:12 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

நேரம் கலையத்திலே 11:21, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்ப பாடலை நீங்கள் பதிவு செய்கின்ற நேரம் எல்லாவற்றுக்குமாக நீங்கள் நமது வாட்ஸ்அப் இலக்கம் 6473385592 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது பாடல்களை எங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 11:25, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் பாடலாம், பாடல்களை பதிவு செய்யலாம்.

0: வணக்கம். பிரைஸ் தி லார்ட்.
1: வணக்கம்.
0: யார் யார் இணைப்பில் இருக்கிறீங்க?
1: கிளச்சிலிருந்து அருண் கதைக்கிறேன்.
0: அருண், ஓகே. உங்களோட அக்கா வந்துட்டாவா அங்கே உங்களோட வீட்டுக்கு?
1: சரி,
0: இப்ப நீதிமொழிகள் வாசித்த பின்பதால் தான் உங்களுக்கான பாடல் நேரம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீதிமொழிகளை வாசிக்கும் 30 இன்றைக்கு 30 அதிகாரத்தை வாசிங்கள்.
2: யாக்கோபின் குமாரனாகிய ஆசோர் என்னும் புருஷன் இத்தேலியாளுக்கு வசனித்து இத்தேலியாளுக்கும் ஊகாளுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களானவன. மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கில்லை, நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தினால் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவனுடைய நாமம் என்ன? அவர் மனுஷர்குமாருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களை வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பினாலும் என்னை தூரப்படுத்தும். தரித்திரரையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் என்று சொல்லாத படிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரர் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரம் உண்டு. தாங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரம் உண்டு. வேறொரு சந்ததியாரம் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறிப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கற்களைகளை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத மூன்றும் போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கட்டும், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதுமென்று சொல்லாத அக்கினியமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலின் கற்பலினுடைய வழியும், ஒரு கண்ணியை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விவஸ்தாசிரியனுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்றும் தன் வாயை துடைத்தும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தம் போயினத்தினால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படாதவர்களுமாயிருந்து புருஷனுக்கும் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரியின் நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியின் சிறுமையானவளுமாயிருந்து மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. அவையாவன அற்பமான ஜெத்துக்களின் ஜெத்துக்களாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும், சத்துவமற்ற ஜெத்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோன்றி வைக்கும் குளிமுசல்களுக்கும், ராயா இல்லாதிருந்தும் பவிஞ்சு பவிஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும், தன் கைகளினால் வழியை பின்னி அரசார் அரமனையில் இருந்து சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நாடுகிறவைகள் மூன்றும் உண்டு. வினோத நடையும் உள்ளவைகளும் நாலும் உண்டு. அவையாவன மிருகங்களின் சௌகரியமாயிருந்து ஒன்றுக்கும் பிணையாத படியுமாய் சிங்கமே, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கெடாவும் ஒருவருக்கு எதிர்க்க கூடாத ராஜாவுமே, நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தைகளுமானவனாய் இருந்தவனாய் கையிலே வாயையும் மூடு. பாலை கடைந்தால் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்.
0: ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. யார் பரந்தன்ல, அதாவது இலங்கை பரந்தன்ல இருந்து இந்த நீதிமொழிகளை வாசித்தார்கள் அருமையான சௌரி. உங்களோட பேர் என்னம்மா?
2: தயந்தினி.
0: தயந்தினி, நன்றி தயந்தினி, வாழ்த்துக்கலமா. ஆண்டு நாம ஒன்றே மகிழ்ந்து அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கான பாடல் நேரம் ஆரம்பமாக நீங்களும் ஆண்டுடைய ஒரு பாடலை இன்றைய நாளும் அண்ணனோட சேர்ந்து பாடலாமா? ஓகே, நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:36 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை எமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்தால் உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஆண்டோட நாமத்தை துதித்து செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் கீர்த்தனம் பண்ணலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருந்தோம். இதோ இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் புதிதாக இலங்கை கிளிநொச்சி பரந்தன்லேருந்து சௌதரி அவர்கள், தமேந்தி அவர்கள் வேதாமத்தில் 30 அதிகாரத்தை நீதிமொழிகளை வாசித்து ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்தினார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: பிரைஸ்னோடு இருக்கிறீர்கள். யார் இருக்கிறீர்கள் இணைப்பில்? சாயந்தினியா?
2: தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி

0: ஆமென். அருண், சிறப்பா பாடுனீர்கள், வாழ்த்துக்கள் அருண். நீங்க சேர்ச்சில் பாடுனீங்களா?
1: எந்த வரிய பாடுறது?
0: இல்ல இல்ல, சேர்ச்சில் வளமையா பாடுற பாடிக்கொண்டிருக்கீங்களோன்னு
1: கேட்டேன். ஓ, ஆராதனை செய்யறது தானே அந்த டைம்ல பாடுறது.
0: ஓகே, நல்ல சிறப்பாக அழகாக இனிமையான குரல், வாழ்த்துக்கள். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா இதே நேரத்தில்? மற்ற வேறு யாரும் கூட குடும்ப அங்கத்தினர் இருக்கணும்?
1: பக்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கிறா, அம்மா பாடல் பாடு.
0: ஆ, அம்மாட்ட கொடுங்க.
2: அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கு? உங்களோட பேர் என்னம்மா?
2: எனக்கு ஜெயலட்சுமி.
0: ஜெயலட்சுமி, பாடுங்கம்மா.
2: ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு

0: நன்றி சொல்லு உள்ளத்தோடு.
1: ஆமேன். பாடி முடிச்சோன்னா ஆமேன் சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு தெரியும். அழகா பாடினீங்களம்மா, வாழ்த்துக்கள், மிக மகிழ்ச்சி. வேற யாரும் குடும்ப அங்கத்தினர் பாடுவதற்கு இருக்கிறார்கள்?
2: இல்ல பிரதர், இன்றைக்கு இல்ல.
1: ஓகே, நாளைக்கு வந்து பாடுங்க உங்க இதே நேரத்தில். உங்களுக்கு அந்நேரம் அழகா பாடினீர்கள். ஆமாம், அவங்களோடு இணைந்து இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் பெரந்தன்லேருந்து ஆண்டோருக்கு மகிமையாக பாடலை எடுத்து வந்தார்கள். வாழ்த்துக்கள். நேரம் கலையத்திலே 11:44. அழையுங்கள் 6437335569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் அழைத்து பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி, சுகமா இருக்கிறீங்களா?
0: சுகமா இருக்கலாம் சகோதரி.
1: ஆமா, சகோதரி என்ன செய்யறா?
0: சகோதரி இருக்கிறா? ஓகே, வந்துட்டு இருக்கிறா.
1: ஓகே, அது பாந்திரமா.
0: ஆமா, அடுத்த வாரம் வருவாங்க.
1: சரியா? ஓகே,
0: ஆயத்தமாயிருங்க. பாட்டு பாட்டுக்கு ஆயத்தமாயிருங்க.
1: ஓகே, நான் பாடுறேன்.
0: ஓகே
1: ஓகே ஓகே. ஒருத்தரும் தப்பினே, ஒருத்தரும் நல்லா பாடிக்கணும் பிரதர். அந்த
0: இலங்கையில இருந்து
1: பிறந்த நல்லா பாடுதுகளோ மோமோ, கேட்க ஆசையா இருக்குது, நல்லா பாடுதுக. ஓகே, நான் பாடுறேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, என் உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடி இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி. ஓகே,
0: நேரம் 11:48. திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அலைங்கள் 6437385569 இலக்கத்தில் எங்கள் பாடல் பதிவுகளையும் அதிலே செய்யலாம்.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னண்டே போன்ல வந்துட்டீங்க? சரி பாடுங்கம்மா.

அதை தேடி நீயோடு ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் வர வேண்டும் தப்பாமலே தமது ஒருவரும் அழிந்து போகாமலே காயகம் வர வேண்டும் தப்பாமலே இயேசுவால பிடிக்கப்பட்டவன் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் இல்லை எப்பவுமே சொந்தமில்லை எல்லாம் இயேசு இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார்

அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை. இப்போ மீ

0: ஆமென். நன்றி அம்மா.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800க்கும் மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: நேரம் கலைத்திலே 11:53. நாங்கள் இணைந்திருக்கிறது உங்களுக்கான நேரத்தில் இன்று திங்கட்கிழமை காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அலையங்கள் 6473385 9 6 இலக்கத்திலே அழைத்து ஆண்டோடை துதித்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நீங்கள் பாடலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் ரீட்டம்மா. எப்படி உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாம் எப்படி போச்சு?
1: சனிக்கிழமைக்கா நாங்கள் பார்க்குக்கு போனோம், நாங்கள் சேச்சால.
0: ஓகே.
1: நேற்று பேரப்பிள்ளையோட எல்லாம் போனால் சந்தோஷம்தான்.
0: சந்தோஷம், பேரப்பிள்ளையோட இருக்கிறதே ஒரு
1: அதே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஓகே, என்ன விருப்ப பாடல் இன்றைக்கு?
1: எனக்கு ஐயா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
0: நம் இயேசு நல்லவர்,
1: ஜெபத்தோடதுடா, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார்.
0: ஓகேம்மா.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, ஆலயங்கள் 4-6-2-5-3 சைபர் 8-2 இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். சர்வதேச உறவுகள் நீங்கள் 6-4-7-3-3-8-5-5-9-6 வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைக்கலாம், பாடலாம், உங்கள் விருப்ப பாடலே கேட்கலாம். இப்படி அநேக வசதிகளை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுவதற்கு முன் வாருங்கள்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:03. திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுவேன், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நான் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று. எந்த வாதையோ கொள்ளை நோயோ நம்மை அணுகாமல் முன்னும் பின்னும் நம்மளை சூழ்ந்து காப்பாற்றுவார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்களா பிரியா
2: அண்ணா?
1: தோட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களா? நேற்று
2: ஞாயிற்றுக்கிழமை
1: நேற்று செய்தி கொடுக்கிறவருக்கு சூயினும் ஆபிச்சது நின்றுட்டு திரும்ப வந்த நீங்க வேற இல்ல, அது அங்க கரண்ட் இல்லாம போயிட்டது கோயம்புத்தூர்ல. நின்றுட்டு திரும்ப போட்டாங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்தால திரும்ப கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ பாடினும் பாடுங்க நீங்க. ஓகே எடுங்க. நேரம் கலையத்திலே 12:09 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பு. மறந்துடாதீர்கள், ஒவ்வொரு நாளும் இந்த வானொலி இருக்கிறது 24 நேர ஒலிபரப்பு சேவை. இந்த ஒலிபரப்பு காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கு, பின்பதாக மறு ஒலிபரப்பை நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கேட்க தவறுகளுக்காக மீண்டும் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்கள். 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை எமது சேவை. எமது சேவை இப்பொழுது கனடாவில் க்ராஸ் கண்ட்ரியாக 2 IPTV சேனலில், இந்த சேனலில் எமது வானொலியும் எமது தொலைக்காட்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்ல, ஆன்லைன்லேயும் எங்களுடைய தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய சபை ஊழியங்களை அதிலே நீங்கள் அறிவிக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
0: நம்மை காப்பாற்று

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.
1: ஸ்தோத்ரம் பெரியண்ணா. ஆமா, வேதத்தோடு ஒப்பிட்ட கதை. கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றுவதற்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளைகளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க, வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி. அருமையான கவிதை. அதுக்கு பின்பதாக பாடல் ஒன்று இருக்கிறது, அதை பின்பதாக கேட்கலாம். நீங்கள் இப்ப பாட போறீங்க. ஆண்டோட நாமத்தை மயப்படுத்தி பாடுங்கள். நிழலில் தங்குவான். ஆமீன். பாடுங்கள்.

0: நன்றி வின்சென்ட்.
1: நன்றி நன்றி சௌரன். மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பழைய பாடல்.
0: இதுல எட்டு பல்லவி இருக்கு.
1: ம்,
0: நான் நாலு தான் படிக்கிறேன். நீ மெத்தடிக்கும் சொல்லி சொன்னீங்க, கேட்டு கொண்டிருக்கேன்.
1: ஆமா ஆமா,
0: எல்லாத்தையும் படிக்க வேண்டாம்.
1: ஆமா,
0: நாளைக்கு இருக்கு 5 6 7 8 படிக்கணும்.
1: ஆமா, பாடுங்க அத சரணம்.
0: நாளைக்கு
1: நாலு சரணத்தை பாடுங்க. மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இருக்கிற புரிந்துணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமா, அல்லது இதே சாட்டு புகச்சில் வருங்களை நேரம் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து ஆண்டவர்கள் துதித்து பாட இல்லையன்னு சொல்லுவார். மறுபடியும் எல்லோருக்கும் சரிசமமாக நேரத்தை பங்கிட்டு கொடுக்குறோம். அந்த நேரத்தை வீணாக்கிறவர்கள் அநேகர் உண்டு. கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். மோன்றியல்லிருந்து வாழ்த்துக்கள் பிரியண்ணா. நேரம் கலையத்திலே 12:16 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி நேரத்தை ஆதாயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் ஒரு இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம் கரண்.
1: வணக்கம் அண்ணா, கரண்.
0: எப்படி இருக்கிறீங்க கரண்?
1: சூரிய
0: ஒளியுடன் கூடிய ஒரு நாள் இருந்தாலும் நான் என்ன சொல்வது, குளிரண்டா குளிர் என்கிறீர்கள், வெப்பமண்டா வெப்பம் என்கிறீர்கள். இயற்கை மாறி மாறி வருந்தான், இரவும் பகலும் இருக்கிறது. இரவண்டா இருட்டன்னு சொல்றீங்க, பகலண்டா வெளிச்சம்னு சொல்றீங்க. எல்லாமே நாங்கள் எங்களை வாழ்நாளில் இருக்கு மட்டும் கத்தர் படைத்த இயற்கையின் விதி முறைகளை மாற்ற முடியாது.
1: மாதத்துக்கு மாதம் நாளைக்கு 2025 ஆறு மாதங்கள் வந்து இன்னும் ஆறு மாதங்கள்
0: அந்த டிசம்பர் ஜூலை மாதம் 31 எங்க ஆண்டு விழா. நீங்கள் கவிதையோட வாரங்கள் இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
1: ஜூலை மாதம்
0: 31 21 ஆண்டுகளை நாங்கள் கடக்க இருக்கிறோம்.
1: 21
0: எங்களோட நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பயணிச்சிருக்கீங்க.
1: நீங்கள் 21
0: நீங்கள் வானொலியோடு பயணிக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அந்த நாள் மிகவும் ஒரு மிக ஆசீர்வாதமான நாள். அந்த யுத்த நேரம், அந்த யுத்த சத்தத்துக்குள்ள கூட எங்களோடு ஒரு அருமையான ஊழியர் இணைந்து இப்ப கத்தர்களை நித்திர அடைஞ்சிட்டார். அவரு எத்தனை பேர் ஞாபகம் இருக்கோ தெரியாது.
1: நாங்கள் அவருக்கு போன்போக்கு யுத்த சத்தம் கேட்கும், அங்க துப்பாக்கி சத்தம் கேட்கும், குண்டு மலை செய்யும். இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரது மகளும் ஐயாவும் வந்து அந்த புரோகிராம் செய்து அவங்க ஆண்டவர் மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு காலம். இப்ப அப்படி எந்த ஊழியரும் இப்ப யாருக்கும் நேரம் இல்லை,
0: ஒருத்தருக்கு நேரமே இல்லை. அவர்கள் நேரமில்லை நேரமில்லை என்றே சொல்லிக்கொண்டு ஆண்டோட வருகை வருவதும் அவர்களுக்கு தெரியாமல் போயிடும். விழிப்புடன் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். விழித்திருங்கள், கண்ண முழிச்சிருக்கிறேல.
1: வேண்டும் இருவர் ஒருமித்தால் புதுமை தைரியம் உண்டாகும், வல்லமை நலையும். அப்படி அந்த நேரம் சொன்ன ஒரு வார்த்தை. தரணியில் இந்த வல்லமையின் அலை தாழ்ந்து போவதும் இல்லை, அதை தாழ்த்த யாரும் வருவதும் இல்லை.
0: கத்தோட நாமம் ஒன்றே மயப்படட்டும். பழைய நினைவுகளோடு இணைந்திருக்கு வாழ்த்துக்கள். இந்த நினைவுகள் எல்லாம் 31 21 நாங்கள் கடக்கும்
1: போது
0: உங்களோட தொலைபேசி இப்ப நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா வேலை செய்யல. அப்ப உங்களுக்கு பாட விருப்பம் இல்லையா? சுருக்கமா ஒரு பாட்டு பாடுங்களா. கவிதைக்கான நேரம் இல்லை, இருந்தாலும் உங்களுடைய வாஞ்சையை நாங்கள் தடுப்பதற்கு தயாரா இல்லை. ஒரு சிறிய கவிதையோடு இணைந்து கொள்ளுங்க.
1: மனசுல இருக்கிற ஒரு கவிதையை
0: அப்படியா? சரி.
1: அப்ப பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். பிணையாம் சாபம் சபித்தல் கழுதையின் கடிந்து கொள்ளுதலுக்கு ஆளானார். சபோவின் திருப்பதிலோ ஆண்டவர் இயேசு அவன் வீட்டில் தங்கி இருந்தார். யோனாவின் மிருதலோ கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றில் அகப்பட்டு மனம் திரும்பினார். நினைவே ஏய் கத்தர் அவன் மூலமாய் மனம் திரும்ப பண்ணினார். கெட்ட குமாரன் மகன் திரும்புதலோ தகப்பின் வீட்டில் மோதிரம் புதிய ஆடு புதிய இறைச்சி வஸ்திரம் பிடித்து உண்டு மீண்டும் தகப்பனோடு மகனே ஆனான் வல்லமையின் அதைகளில் கூறி
0: முடித்தே. நன்றி கரன், வாழ்த்துக்கள். உங்களோட அக்கா எப்படி இருக்கிறா?
1: அக்கா இந்த அடுத்த மாசம் எங்க கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க சிறுவங்க அப்புறம் இருந்தாங்க. தங்கச்சி மகளுக்கு ஏதோ சாமத்தியமோ என்னோ புது புது புது பூப்பு நீராட்டு செய்யப்படுறாங்க. அவ போயிட்டு ஒரு கிழமை மூன்று கிழமை தங்குவா, திருப்பி வந்துடுவான்.
0: ஆமே. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, கடந்த முறை திருகோணமலையில இருக்கிற அந்த பாசிட்ட மகனோட நாங்கள் வானொலியில இணைக்கலாம்.
1: அவரு நல்ல அழகா சௌப்பமாதிரி நல்ல வாங்கி நல்ல மனுஷன் பாடிக்கொண்டிருக்கிறாரு. அவரும் சபையை செஞ்சு முடிச்சாரு. இப்ப அவர் நாங்கள் அவர் போன் நம்பர் வச்சு நாங்கள் அவர் தொடர்பு கொண்டு விதவித தொடர்ந்து நல்லமை அவர் பயணத்தின் படி நாங்கள் அதுக்குரிய இது பார்க்கணும்.
0: ஆமா, வாட்ஸ்அப் இலக்கத்துல கொடுங்க. வேற என்ன, நன்றி கரன், அடிக்கடி வாங்க.
1: நிச்சயமா
0: போயிடுறீங்க.
1: வயசு
0: போயிட்டா? அப்ப எங்களை எல்லாம் எப்படி சொல்றது? நோவாமாவை எப்படி சொல்றது?
1: கூப்பிடுவாங்க அங்கே போய் அப்படி சட்டப்படி நியாயப்படி நீதிப்படி நிகழ்ச்சி
0: செய்வாரு.
1: பேசுறேன் பெரிய நாளுக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து
1: கேட்டுக்கொண்டிருந்த
0: 12:30 தொடர்ந்து நாங்கள் பாடலோடு இணைந்துக்கலாம். அதுக்கு பின்புதாக இன்றைய நாள் தான் மிக குறைவான விருப்பு பாடலே மக்கள் கேட்டுக்கிறார்கள். 3-3 எமது அன்பு உறவுகள் தான் பாடல் விருப்பு பாடலை கேட்டுக்கிறார்கள். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வரை இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தால் எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:37 ஒரு மணிக்கு ஆண்டவுடைய செய்தி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து 1:15 ஆண்டவுடைய வார்த்தையை எங்களோடு இரு ஊழியக்காரர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இன்றைய ஒளிபரப்பிலே உங்களுக்கான நேரத்திலே விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்த அந்த உறவுகளுடைய விருப்பங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல், இந்த பாடலே ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். லண்டன்லேருந்து சௌரி கொன்சி.
2: தாயாரின் வயிற்றில் உருவான முதல் என்னை தமக்காக

இந்த பாடலை லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி கொன்சிக்கு. அடுத்த விருப்பு பாடலை கேட்டிருப்பது ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்ட பாடல். இதோ சௌரிக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து தாயார் ரீட்டாம் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

ஒருபோதும். இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டாம்மா அவர்கள் கனடாவிலிருந்து. விருப்ப பாடல்கள் என்று மூன்று உறவுகள் தான் விருப்ப பாடலை கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் கலையத்திலிருந்து எனது விருப்ப பாடலாக ஒரு பாடலை இப்பொழுது ஆண்டு நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்காக தருகின்றேன்.

நேரம் 12:59 ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். இன்றைய நாளும் 9 உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலையும் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் சொன்னதை செய்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும்.

0: நேரம் காலையத்திரைய ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு செய்தியை வழங்க இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நன்றாக இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: அம்மாவும் பரவாயில்லை, இன்னும் பூரண சுகம் கிடைக்கல. இப்போ அந்த சைனஸ் தலையடி வந்திருக்கு.
1: ஓ சரி.
0: மருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன், கூடிய விரைவில் வந்துடுவா. உங்களோட ஜெபத்துக்காக நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா, ஜெபம் ஜெபிப்போம்.
0: ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: சரி ஐயா, நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்கள் அருமையான சௌரன் வின்சந்தையாவுக்காக, சௌரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை தலைகள் வானொலியை நீங்க தான் இம்மட்டும் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இறக்கத்திற்காக நன்றி. இந்த ஆறாம் மாதத்தின் கடைசி நாளில உடைய சமூகத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்த முடியாது வந்திருக்கிறோம். அருமையான அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நீடித்த ஆயுள கூடும், சரீர பலவீனங்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்தரலும், தேவைகளை சந்தியும், நல்ல பொருளாதார வசதிகளை செய்து கொடுத்துடலும், உதாரத்தமாய் கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுத்துடலும். இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர கட்டப்பட உடைய நாம மகிமைப்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வானொலியில் அம்மா சகோதரனை ஆசீர்வதியும், ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கொடும். அருமையான அம்மா இந்த இடத்துல வந்து அவர்கள் தன்னுடைய வானொலியை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும். எந்த சைனஸ் இருந்தாலும், எந்த விதமான உடல் சரீர பலவீனங்கள் இருந்தாலும், நசரின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவனே, ஒரு வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய வல்லமை உள்ள கரம், உடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடும்படியாய்
0: ஜெபிக்கிறோம்.
1: பெரிய காரியங்களை செய்திருந்தும் உடைய நாமத்தை மயப்படுத்தும். தினந்தோறும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும். தேவனே, அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அந்த ஊழியங்களுடைய தேவைகளை சந்தியும். தினந்தோறும் ஜெபிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற ஜபங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டப்படுவதாக. அதே போல தினந்தோறும் வேதம் வாசிக்கிறதையும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தித்தலும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும். தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறவர்கள், பாடல் பாடி சிறப்பிக்கிறவர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். அனுதினமும் அனுசரணையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். உதாரத்தமாய் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இப்பொழுது அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயர் 13:5 நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அதிகமான ஒரு சோதனையை கொண்டு வருகிற ஒரு இடம் பணம். மனிதர்களுக்கு பணம் தேவைதான். ஆனால் அந்த பணம் கர்த்தர் நமக்கு தருவார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல வேண்டாம். ஆனால் பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை என்பது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போதும், நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அதுதான் அடுத்த பகுதி சொல்கிறது. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும், ஆண்டவர் என்ன தந்தாரோ அவ்வளவு போதும், அவர் தந்தது போதும், எனக்கு தினமும் என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகின்றதா அது போதும். அப்படிப்பட்டதான போதும் என்றதான ஒரு எண்ணம், நம்ம இருக்கிறது போதும் என்றதான ஒரு எண்ணம், அதுதான் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு இருந்த நிருபத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார். ஐ மீன், நான் எல்லாம் நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். என் நிலைமையிலும் மனரமியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். திருப்பி இருக்கிற நிருபம் 4வது அதிகாரத்துல கற்றுடைய வார்த்தை சொல்கிறது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கணும். அதுதான் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த

சொர்க்கத்துல அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நாம் எப்படி வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் அப்படி என்பதை ஆண்டவர் அறிந்து நமக்கு அதனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பணம் இல்லாததுனால எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அதுதான் சொல்லுகிறார். எல்லாரும் உன்னை விட்டு போய்விடாரு, உங்களுக்கு பணம் இல்லையா, எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு போவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விட்டான். அந்த பணமும் அந்த செல்வமும் அந்த சொத்தும் அந்த ஆஸ்தியும் அவனை விட்டு கரைந்து போன பொழுது எல்லா நண்பர்களும் அவனை விட்டு கரைந்து போனார்கள். அவனிடத்துல ஒரு நண்பனும் இல்லை. அவனுக்கு மிஞ்சினது என்னது, அந்த பன்றி மேய்க்கிற வேலையும் பன்றியின் தவிடும் தான் கிடைத்தது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு பணம் இல்லை அப்படின்னு நீ நினைக்காத, உனக்கு இருக்கிறது போதும். யாராவது அவன்கிட்ட பணம் இல்லை அதனால இவங்களோட இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போட்டோம், அவங்க போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு போதும் என்று நீங்கள் எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். என்னைக்கு அந்த மாதிரி திருப்தி வரும், என்னைக்கு அந்தபடிதான் ஒரு மனம் ஒரு மனப்பக்குவம் வரும், என்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு என்ன சொல்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நாம் அடைகிற பொழுது தான், அது ஒரு வளர்ச்சியை அடைகிற பொழுது தான் ஆண்டவருடைய அற்புதமான செய்கைகளை நீங்கள் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே எனக்கு பல நிறைய செலவுகள் வந்தது. நாங்கள் எங்களுக்காக செலவு பண்ணுறதில்ல, ஊழியத்திற்காக. ஊழியத்திற்காக வருகிற அநேகர் வந்தார்கள், அவர்களுக்காக பல காரியங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த வேளையில் நிறைய கடன் வந்துவிட்டது. அந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு பில்லு கட்டி விட வேண்டும் என்றதான ஒரு முயற்சியோடு எப்பொழுதும் செய்வோம். அந்த நாளில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணியிருந்தோம். ஒருத்தவங்களுக்காக அவர்கள் காசு தருவதாக சொல்லி சொல்லி சொல்லி போய்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த செலவுகளை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த சொன்னேன் அல்லவா, மாதம் மாதம் இந்த கிரெடிட் கார்டு கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டு பணத்தை கட்ட வேண்டும், அது அடுத்த மாதத்திற்கு கொண்டு போகக்கூடாது, அதன் மூலமாக வட்டியை செலுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட ஜபத்தோட நாங்கள் எல்லா மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரெடிட் கார்டு பில்லை கட்டி முடித்து விடுவோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில பணம் எங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது. காரணம், நாங்கள் முழு நேரமாக ஊழியத்தில் இருக்கிறோம். ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் அதிகமாக எதுவும் சம்பளம் என்று எதுவும் வாங்குறதில்லை, எடுக்கிறதில்லை. அப்படிப்பட்டதான அதாவது சம்பளம் வாங்கலைன்னு சொல்லலை, பெரிய தொகையாக வாங்கவில்லை, ஒரு சின்ன தொகையாக கர்த்தர் எங்களுக்கு தருவார், ஒரு சின்ன அமௌண்ட் தருவார். அப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்களிடம் இருக்கிறதை வைத்து நாங்கள் எப்படியாவது சமாளித்து கொண்டு போய் விடுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில இன்னும் கொஞ்சம் ஒரு பில்லு இந்த மாதத்திற்கு, இந்த மாதம் அடுத்த மாதம் ஜூலை மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. நான் அப்படியே நான் ஒன்றுமே சொல்லவில்லை, நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தின நாள் சனிக்கிழமை காலையில் அந்த கடன் யாரு கொடுத்தா எங்கள்கிட்ட வாங்கினாங்களோ, இந்த கடன் வாங்கினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமான இதில் அவங்களுக்கு நாங்கள் செய்தோம். அந்த கடனை கொடுக்க செய்ய வேண்டியதாகிடுச்சு. அவர் தந்து விடுவேன் என்று சொன்னார். நான் கேட்கவே இல்லை. மூன்று மாதம் ஆகிவிட்டது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி பக்கத்தில் அந்த நாங்கள் செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை எனக்கு அவர் பதில் போடுகிறார், நான் உங்களுக்கு இவ்வளோ பணத்தை அனுப்பி இருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாளும் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு நாள் கூட எங்கிட்ட காசை கேட்கவே இல்லாமல் இருந்தீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று சொல்லி அவர் அந்த காசை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள், நம்ம சில வேளைகளில் நான் அவர்கிட்ட போய் கேட்டு அவர் நம்மகிட்ட ஏதாவது மனத்தாங்கல் அடைய அல்லது அவருடைய நிலைமையை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் கர்த்தரத்தில் நினச்சிட்டே இருப்பேன், ஆண்டவரே இந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் கர்த்தர் தக்க சமயத்தில் கொடுத்தார்.
அது

0: தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம சில வேலைகளில் நம்மிடத்துல பணம் இல்லைன்னு நண்பர்கள் போய்விடலாம், அதுல நம்ம கிட்டத்துல பணம் இல்லையே, ஏன் இவங்க எனக்கு தந்திருக்கலாம்ல, இவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குதே என்று சொல்லி நான் அவங்களிடத்துல போய் நான் கேட்கறதும் இல்லை, அவங்களை பற்றி நான் குறைவாகவும் சொல்றதில்லை. கொஞ்சம் கொடுத்து உதவலாம் தானே அப்படி நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க என் தேவைகளை யாரும் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்த இன்னைக்கு தான் வானொலியில சொல்லுகிறேன். காரணம், இந்த வானொலி அதிகமாக கேட்கிறவர்கள் அமெரிக்காவில் உள்ள இங்க இல்லை கிடையாது. அமெரிக்காவில் அவங்க மிகச்சிலராக தான் இருப்பாங்க. இந்த செய்தியை அது மாத்திரம் இந்த செய்தியை கேட்கிறவங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க. எனவே நிச்சயமாக தைரியமாக நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன சொல்ல வரேன், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம கை நம்முடைய கையிலிருந்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார், ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், யார் வேண்டும் வந்தாலும் நம்மை விட்டு போகட்டும் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நம்ம காணப்படும். அதோடு இந்த இடையில நீங்க நினைச்சீங்க, அப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் எப்படி கட்டினீங்க? இவர் இப்போ இந்த ஜூன் 28ஆம் தேதி தானே அவர் உங்களுக்கு காசு தந்தார், இப்போ நடுவில் இந்த பில்லெல்லாம் நீங்கள் எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்புத விதமாக ஆண்டவர் சந்தித்தார். ஒருத்தவங்க கொண்டு வந்து எனக்கு போனஸ் கிடைச்சிது இந்த மாதம், இந்த மாதத்தில் எனக்கு சம்பளத்தில் போனஸ் கிடைச்சிது, இது உங்களுக்கு காணிக்க என்று சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் மாட்டோம் வேண்டாம் என்று சொன்னோம், உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னால் இல்லை இல்லை வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்தி ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. எனக்கு அவங்களுக்கு போனஸ் கிடைச்சிதான், ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, எங்களை கையில் கொண்டு கொடுத்தாரு போனஸுடைய அந்த தசம பாகத்தை எங்கள் கையில் கொண்டு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இல்லை என்று சொல்லி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எந்த செய்தி போகுதோ தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், அவர் என்றென்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொன்னீங்கள், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதனால நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்முடைய தேவைகள் ஆண்டவர் தருவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிப்போம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்று விசுவாசிப்போம். நாம் ஆண்டவருக்காக உழைக்கவும் ஆண்டவருக்காக கொடுக்கவும் நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்குவதற்காக நீங்கள் கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பண தேவைகளோடு இருக்கிறாங்களோ, பல விதமான பண அத்தியாவசியமான தேவைகளோடு இருக்கிறார்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே அற்புதமாக இந்த தேவைகளை சந்தியும். எங்க வாழ்க்கையில எப்படி அற்புதமாக இந்த தேவைகளை சந்தித்தீரோ அப்படி அற்புதமாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை. ஆசீர்வதியும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர், பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஆசீர்வதிப்பார், ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான சாட்சி பாஸ்டர் உள்ளதென்றும் அப்படியே சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார், இப்படிப்பட்ட மக்களை கொண்டு ஆண்டவர் ஊழியங்களை போசிக்கிறார். அவருடைய நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்ற யதார்த்தமான உண்மையே ஆண்டோட சத்தியத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி எதுக்கு கொடுக்கிறோம் என்று உணர்ந்து கொடுத்து ஊழியங்களே தாங்க வேணும். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்கு. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்தியா இலங்கையில் உள்ள ஊழியக்காரரிடமோ இல்லை யாரிடமோ நாங்கள் காணிக்க கேட்கறது இல்லை. நான் பொதுவாக காணிக்க கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு சகோதரி, அவங்களை இணைஞ்சு 3 மாதம் இல்லை, காமாட்சி ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் விட்டிருந்தாங்க, பிரதர் உங்களோட ஊழியத்துக்கு நான் ஏதாவது காணிக்க தருவனும் உங்களோட ஜிபே நம்பரை தாங்கன்னு. எங்கள்கிட்ட அப்படி ஒரு அக்கௌண்ட் இல்லை, இருந்தாலும்
0: அது இந்தியாவில தான் அப்படி இருக்குது.
1: ஜிபே அதோட அவர்கள் உண்மையிலே பாவம், அவர்கள் அவர்களிடம் இன்னத்த இருக்கிறத கொண்டு கொடுப்பார்கள். எனக்கு கஷ்டமா இருந்து இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தடை பண்ண கூடாதானே. அப்ப எங்களுக்கு இந்தியாவில டிவி ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துக்கு நான் இங்க இருந்து காணிக்க அனுப்புகிறேன். அதுக்கு பதிலாக இந்த அவங்க அதை அந்த பாஸ்டர் இம்மானுவேலுக்கு அனுப்பினால் கொஞ்சமோ அவங்களுக்கு உதவியா இருக்கும், அதோட அந்த சௌகரிக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். கொடுத்தோம் என்று அதை ஒழுங்கு பண்ண இருக்கிறேன். நீங்கள் சொல்லும் போது அந்த சாட்சி ஞாபகம் வந்து, இப்படி மக்கள் உள்ளதுல இருந்து கொடுக்கிற மக்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த ஏழை விதவையினுடைய காணிக்கையை பார்த்த தேவன் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த ஊழியரனும் கட்டாயப்படுத்தி உண்மையா ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி யாரிடமே வற்புறுத்தி காணிக்க கேட்கிற இல்ல. உங்களுக்கு மனம் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் கொடுங்கள். இருக்கிறத கொண்டு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லை. உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது நிச்சயமாக இப்படி ஊழியம் சீரர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை அறிவிக்கிற மக்களுக்கு சபைகளுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? நல்ல சாட்சி ஐயா, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேணும். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜபிக்கிறோம் ஐயா. நேரம் கலையத்தில் 1:18 இப்போது அடுத்த செய்தியாக டொரண்டோலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளை அவர்கள் எங்களோடு இணைய இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்போம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வாரணி வல்லமையின் அலைகள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். நல்ல மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுங்கள் ஐயா.
2: ஆமென் ஆமென். இந்த நாளும் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லி நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதன் நமக்கு சொல்லுகின்றது. கர்த்தர் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து மட்டுமாய் காத்த தேவன் தொடர்ந்துமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறவாய் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் மத்தியில் சிலுவையின் உபதேசத்தை குறித்து ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த கிழமை உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி சொன்னேன். இந்த நாளிலே நீங்கள் வேத புத்தகம் உங்களுடைய கரத்திலே இருந்தால் 1 Corinthians 1:18 வாசித்து பாருங்கள். 1 Corinthians 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அணியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தன்னை சர்வாங்க தகன பலியாகும்படி இச்சிலுவையை தெரிந்து கொண்டார். இன்று உலகளவில் பல கோடி மக்கள் சிலுவையை தங்களுடைய தீவ மார்க்கத்தின் புனித சின்னமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். சுவிசேஷம் என்றால் நசரியாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலுமே திருமறை முழுவதும் அடங்கியுள்ள திருவசனங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் எனலாம். 1 Corinthians 2:2 சொல்லுகிறது, 1 Corinthians 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பினால் அல்லது உலக ஞானத்தினால் நான் சொல்லவில்லை. அது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 3:23 சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவராலே மனுக்குளம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு பெறுகிறது. எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்று தெளிவாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் ஜீவனை கொண்டு வருகிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்ப்போம்னு சொன்னார். 1 Corinthians 2:13 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 1 Corinthians 2:4-5 நீங்கள் பார்ப்பீர்களானால், 1 Corinthians 2:4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்து பவுல் அடிகளார் உலகத்தில் சிறந்து விளங்கும் கிரேக்க ஞானத்தை பெற்றிருந்தும் சிலுவையில் அதையுண்ட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அவர் தம்மை தாழ்மைப்படுத்தி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கூறி அறிவித்துக் கொண்டே சுற்றி திரிந்தார். கலாத்தியர் 3:11-12 சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள். அதனால்தான் சிலுவை பாதையை தெரிந்து கொள்பவர்கள் ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய பரலோக வாழ்வை விட்டு மனுஷகுமாரனா இந்த உலகத்திலே பிறந்து மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து இன்றும் கல்லறை இல்லாத ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், எந்த தெய்வமாய் இருக்கலாம், மற்றவர்களாய் இருக்கலாம், அவர் உயிர்த்தெழுந்ததாய் எங்கும் விவரம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் எல்லா பாடுகளையும் அனுபவித்ததோடு மட்டுமன்றல்ல, சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, சத்துருவை வென்று ஜீவனை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய தேவன் போட்ட பாரத்தை சில ஐயாவும் ஜெசிந்த அம்மாவும் இணைந்து கத்தர் தங்களுடைய உள்ளத்திலே போட்ட பாரத்தை ஒருவராவது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய நேரங்களை தங்களுடைய உழைப்புகளை எல்லாவற்றிலும் இதிலே போட்டு எல்லா ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காய் தங்களை ஜீவனை கொடுக்க வேண்டும். உயிர் பிரகாரமாக கொடுப்பது அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானொலி மூலமாக எத்தனையோ தேவ செய்திகள், எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ சாட்சிகள், எத்தனையோ வார்த்தைகள் அனுதினமும் தங்களின் நேரத்தை தங்களின் சர்வ பலவீனத்தை கூட அவர் கவனியாமல் உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்று வாஞ்சியோடு பல ஊழியர்களை கொண்டு வந்து பல வார்த்தைகளை கொண்டு வந்து உங்கள் மத்தியில சொல்வதின் நோக்கம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு ஜீவனை தந்தாரே, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வேளை ஒரு புதிதான வாழ்க்கை, குடும்பத்திலே தேவ சமாதானம், சபையிலே தேவ சமாதானம், உலகத்திலே வீட்டிலே எங்கும் இலங்கையிலே கூட மற்ற நாடுகளிலே கூட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆகவே அந்த வானொலி மூலமா இன்னும் ஆயிரங்கள் நம்மால் செய்ய முடியாதே அவர் செய்கிறார்களே, அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை உலகங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதே, அவை உங்களால் இயன்ற எல்லா விதமான உதவிகளை அவர்கள்ட்ட கேட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் இன்னும் ஆயிரங்கள் தேவனை அறிந்து கொள்ள தேவன் பாதைகளை திறப்பார். இரண்டாவதாக கெட்டு போகிறவர்களை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. தீர்க்கர்கள் முன்கூட்டியே கூறி அறிவித்த வண்ணமாக மீட்பர் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் பலியானார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இதன் மேல் பற்றுறுதி அல்லது விசுவாசம் வைக்க விடாமல் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் பிசாசு என்கின்றவன் பலவித சந்தேகங்களையும் தடைகளையும் மக்களிடம் பூத்தி கொண்டே இருப்பார். அதனால்தான் எரேமியா 4:22 சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை பாதையில் சென்று ஜீவனை அடையாமல் சாத்தானுடைய உலக பாதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதன் முடிவு மரணம் என வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல் காதல் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். எளிமையா 5:21 நாங்கள் பார்க்கிறோம். பற்றுறுதி வைக்காமல் மாயான உலக வாழ்வினை முடித்து கொண்டு நித்திய அழிவை நோக்கி செல்லுகின்றனர். உபதேசத்தை கேட்டு அவர்கள் மனம் மாறும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்கள் அவர்களுடைய செவி விரித்த செய்திடம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள். சிலுவைய பற்றிய உபதேசம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறேன். 2 Corinthians 4:4 சொல்லுகிறது, 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஆகவே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களாய இவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 1:20, ஞானி எங்கே, வேத பாதகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தொடர்ந்தும் அந்த வசனத்தை 1 Corinthians 1:21 பார்ப்பபடி சொன்னார், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலேயே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற இப்பிரபஞ்சத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. உலக படிப்பு, ஆற்றல், ஞானம், சன்மார்க்க நெறி எல்லாம் இருப்பினும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள இயலாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே, ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே, எங்கள் சுவிசேஷம் சிலுவையை பற்றிய உபதேசம் மறை பொருளாக இருந்தால் கெட்டு போவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். இயேசு சொன்னார், அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது என்று சொல்கிறார். இறுதியாக மூன்றாவது காரியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பென்றால் என்ன? விடுதலை. என்ன விடுதலை? பாவத்தில் இருந்து விடுதலை, உலக கட்டுகளில் இருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உறவுகள் இன்னும் அதிக வளர்ச்சி வருவதற்கான காரியங்கள், அதை ரட்சிப்பு வலிவர முடியாதபடி தடைகளை கொண்டு வர காரியங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபெரனாய் இருக்கிறது. இயேசு ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், வழிநடத்துகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். இது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய நம்பிக்கை அனுபலமாய் இருக்கிறது. ஆயினும் யூதன் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு அனைவர் மேலும் இருக்கிறது. படிக்கிறவளுக்கு அவருடைய ரட்சிப்பு வருகிறது. அதனால்தான் ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது, ஒன்று கொரிந்தியர் ஒன்று முப்பதிலே, அந்த படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை அறிந்து அனுபவித்துத்தான் பவுல் அடிகளார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தம்மை பற்றுதியை அறிக்கையிட்டார். இந்த பற்றுதி நம்மளுக்கு காணப்படுகிறதா? நமக்கோ தேவன் அவர்களை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு ஜீவ பெறனாய் இருக்கும். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கிறது. ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த உபதேசம் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் தேவ பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஒன்று யோதர் யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபெரனாய் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் ஆவியிலே செத்து போல ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்டு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவை நாயனாகிய இயேசு உங்களோடு இருப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் இந்த பரலோக தந்தையே, இந்த மத்தியான வேளையிலும் அனைவரே தங்கள் நேரங்களை ஒதுக்கி உன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதல் வல்லமை இரட்டிப்பாக கடந்து வருவதாக இயக்கிக்கொண்டிருக்கின்ற ஐயாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிதமா இலங்கை தேசத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இஸ்ரேல் தேசத்திலே பல நாடுகளிலே பலவிதமான போராட்டங்கள் இந்த கடைசி நாளிலே நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மை அறிந்து ஆண்டவரே தங்களுடைய பரலோக வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்க இந்த வானொலி செய்கிற சேவையை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் வேதனையோடு துன்பத்தோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களே உமது வல்லமை விளங்க பண்ண அருமை ஏற்றுக்கொண்டு உமக்காய் வாழ்ந்து உமது ஜீவியத்தை அவர் பிடித்து கொண்டு ஓட ஆவி ஆத்துமா சரத்தில் ஒரு புது பலம் தந்து நீ கரம் பிடித்து வல்லடுத்தபடியாய் எல்லாவற்றையும் இல்லாமாய் செய்கிற இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென்.
1: ஆமென். நன்றி ஐயா. வார்த்தைகள் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருடைய சிலுவையை குறித்துதான வேதத்தின் வார்த்தைகள் ஒன்றுமே உண்மையில ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். தொடர்ந்து வர்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
2: நன்றி நன்றி கத்ததாமே. உங்கள் யாவரையும் பெருத்தையும் ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவாரா.
1: ஆமேன். ஆமேன். ஆமேன்.

நேரம் கலையதிலே 1:43. 1:45 நாங்கள் வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஜெர்மனியிலிருந்து சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்திலே 1:45. இது வேதம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் எங்களோடு இணைந்து வேதத்தை வாசிக்க இருக்கிறார்கள் சகோதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? ஆமேன், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் வாசிக்க இருக்கின்ற புஸ்தகங்கள் 1 Samuel 11:12, ஏசாயா 55, வெளிப்படுத்தின 19:20 ஆகிய புத்தகங்களை வாசிக்க இருக்கிறீர்கள். வாசியுங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: 1 Samuel 11:12. அக்காலத்திலே நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லோரும் நாகாஸை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கேன். இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊரானாகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபமூட்டி ஓரினை மாட்டினை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தராலே உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 300,000 பேரும் யூத மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாதிபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதுக்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாதிபதிகள் வந்து யாபேசின் மனுஷனிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்துக்குள் வந்து வெளியே ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லோரும் சிதறி போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலே, நமக்கு ராஜாவாக போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம், வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். 1 Samuel 12:12. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நிறைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கன் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கண் சாடையாய் இருந்தேன்? சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நில்லுங்கள். யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தானத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசேராவின் கையிலும் பெலிஸ்தியரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விட்டு போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீக்கலாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் எருப்பாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படி சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அம்மோன் புத்திரரில் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும் படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சவுலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கு கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தரை தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஆமேன். இரண்டாவது வேத வாசனமாக ஏசாயா 55 அதிகாரம். ஓ, தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்கான பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்து ஜாதிகளை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்கள் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முச்சடிக்கு பதிலாக தேவாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சோந்திக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகவும் நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது வேத வாசிப்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம், 20வது அதிகாரம், 19வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள், தன் வேசி தனத்தினாலே பூமியை கெடுத்து மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நாம் தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கமும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிக்குந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி யானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நான் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திர தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புற ஜாதிகளை வெட்டும் படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோளால் அவைகளை அரசாளுகிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார், ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பல சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீன அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீக்கரசுகளுடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவளுடைய மாம்சத்தினாலே பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தின எழின சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறந்தி வர கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளுடைய கோகேயும் மாக்கோயையும் மோசம் போக்கும் படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மலனா மனத்தலையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும்

0: அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இரண்டாம் இடம் காணப்படவில்லை. மறைத்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். ஆண்டோட நாமம் ஒன்றே மயப்பட்டது. அநேகருக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் திறப்பின் வாசலிலே ஜெப வேடையிலே இணைந்து கொள்வோம் பின்பதாக.
0: ஆமென், ஆமென். தேங்க் யூ பிரதர்.
1: நன்றி அம்மா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையதிலே 2:12. திங்க

0: கிழமைக்கான மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 2:30 வருகிறது. வளர்ந்தரும் வார்த்தைகள் வழங்க இருக்கிறார்கள் சௌரி ஜியா கனர்டம் அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய நாளின் பிபிசி உலக செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்வோம்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதிக்கும் ஈரான். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று உறுதி வழங்க கோரும் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர். காசா முழுவதும் புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான பாலத்தீனர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். ஐரோப்பா முழுவதும் பரவும் வெப்ப அலை. ஜூன் மாதத்தில் ஸ்பெயினில் அதிகபட்சம் வெப்பம் பதிவு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியம் மைக்கேல். பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் தாக்குதல் நடத்தாது என்று அமெரிக்கா உறுதி வழங்காத வரை அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபடாது என்று அந்நாட்டு துணை வெளியுறவு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தீவிர சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஈரானால் இன்னும் அணுகுண்டை தயாரிக்க முடியும் என்று ஐநா அணுசக்தி கண்காணிப்பு முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி கூறினார். ஈரான் தலைநகர் டெஹரானில் தற்போது உள்ள பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டுசட் பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானில் இருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் அந்நாட்டில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். அங்கிருந்து அவர் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: பலவீனமான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படும் டெஹ்ரான் நகரம் உலகின் பார்வையில் இவ்வாறுதான் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு பல தசாப்த கால பதற்றங்களில் 12 நடைபெற்ற போரின் நினைவூட்டல்கள் தெருக்களில் காணப்படுகின்றன. இந்த மாதம் குண்டுகள் வீசப்பட்டபோது அமெரிக்காவுடன் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்ததை தெளிவுபடுத்த அந்நாட்டு உயரதிகாரி ஒருவர் விரும்புகிறார். அது மீண்டும் நடக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார்.
3: அமெரிக்கா எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக அறிகிறோம், ஆனால் இன்னமும் தேதி குறிக்கவில்லை.
2: அதிபர் டிரம்ப் இதுகுறித்து பேசினார்.
3: எந்த தேதிக்கும் எந்த நடைமுறைக்கும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை சொல்லிக்
4: கொள்கிறேன்.
3: பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது ஆக்கிரமிப்பு செயல்பாட்டை மீண்டும் பார்க்கப் போகிறோமா என்ற கேள்விக்கு இப்போது பதில் கோருகிறோம்.
2: ஈரானின் அணுத்தளங்கள் மோசமாக சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஆனால் யுரேனிய செறிவூட்டலை இன்னும் நிறுத்தப்போவதில்லை என்கிறது ஈரான்.
3: இதுபோன்ற முன்மொழிவுக்கு நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்?
2: யுரேனிய செறிவூட்டலுக்கு ஈரான் அதிக விலையை கொடுத்துள்ளது என்று ஈரானியர்கள் கூறுகிறார்கள். 60% என தேவையற்ற அளவுக்கு நீங்கள் செறிவூட்டுகிறீர்கள் என்று ஐரோப்பிய நாடுகளிடம் சந்தேகம் எழுந்துள்ளது.
3: 60% என்பது அமைதிக்கான நோக்கங்களுக்கே பயன்படுத்தப்படுகின்றது.
2: ஆனால் இது சந்தேகத்தை எழுப்புகிறதே.
3: அதன் அளவு திறன் பற்றி விவாதிக்கலாம், ஆனால் செறிவூட்டக்கூடாது, பூஜ்ய செறிவூட்டலே வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் குண்டு வீசுவோம் என்பது சக்தியுள்ளவன் சொல்வதே சரி என்பது போலாகும்.
2: ஈரானின் அணுசக்தி திட்டம் பாலிஸ்டிக் திட்டம் அச்சுறுத்தல் அல்ல என உலக நாடுகளுக்கு ஈரான் உறுதி கூற அதிக நடவடிக்கை வேண்டும் என்கிறார்களே.
3: நாங்கள் அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருந்தோம். பேச்சுவார்த்தையின் மத்தியில் திடீரென ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டோம். எங்களை விமர்சிப்பவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அமெரிக்காவை இஸ்ரேலியர்களை விமர்சிக்க வேண்டும். அமெரிக்காவை விமர்சிக்க திறனற்றவர்கள் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும்.
2: போரின் இருள் மீண்டும் வரலாம் என்று ஈரானியர்கள் கவலைப்படுகிறார்கள். வாழ்க்கை மேம்படும் அல்லது மோசமாகும் என எந்த உத்தரவாதமும் இல்லாமல் அவர்களின் நாட்கள் கடந்தன. அவர்களின் வாழ்க்கை பழங்கால பகைமையில் சிக்கியுள்ளது.
1: ஜபாலியா உட்பட காசாவின் பெரும்பாலான பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான பாலத்தீன குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிராந்தியம் முழுவதும் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டதாக கூறும் பாலத்தீன மருத்துவ அதிகாரிகள், அவர்களில் 27 பேர் இரண்டு வேறுபட்ட இடங்களில் உதவிக்காக காத்திருந்தவர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் தொடரும் நிலையில் ஈரானுடனான 12 நாள் போர் தங்களுக்கு வெற்றி என்று இஸ்ரேலின் பிரதமர் கூறினார். காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்க ஏராளமான வாய்ப்புகளை இது உருவாக்கியுள்ளது. பணைய கைதிகளின் விடுதலைக்கு முன்னுரிமை என்கிற பிரதமரின் கருத்துக்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பங்கள் பாராட்டு தெரிவித்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள நெத்தனியாகுவின் அரசுக்கு மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் மோதலை நிறுத்த ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் வயர் டேவிஸ் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: இது நிச்சயமாக ஒரு மாற்றம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்பத்தினரால் இது ஆதரிக்கப்படுகிறது. ஆனால் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றமா என்பதை சொல்ல இன்னும் காலம் கனியவில்லை. நேற்று இரவு நெத்தன்யாகு ஈரானுடனான போருக்கு பிறகு கிடைத்த வாய்ப்புகளில் முதலில் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் ஹமாஸின் தோல்விக்கும் வழிவகுக்கும் என்று கூறினார். இதுவரை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸின் ராணுவ தோல்வியை தனது முன்னுரிமையாக கருதி வருகிறார். பணைய கைதிகளை இரண்டாவது முன்னுரிமையாக கருதுவதாக பணைய கைதிகளின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் நேற்று இரவு பணைய கைதிகள் மற்றும் அவர்களின் விடுதலைக்கு முன்னுரிமை என்று நெத்தன்யாகு குறிப்பிட்டார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா மக்களின் துன்பத்தை தணிக்கவும் மிக முக்கியமாக இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான அழுத்தத்தின் அடையாளமாக இந்த கருத்து அமைவதாக கருதப்படுகிறது.
1: ஜூன் மாதத்தில் 230,000 மேற்பட்ட ஆப்கானியர்கள் ஈரானை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஐநா குடிவரவு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆவணமற்ற எல்லா ஆப்கானியர்களும் ஜூலை 6 வெளியேற வேண்டும் என ஈரான் காலக்கெடு விதித்திருந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களுக்கு பின்பு அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஜூன் கடைசி வாரத்தில் வெளியேறினர் என்றும் நாடு கடத்தலால் 40 ஆப்கானியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஐநா கூறுகிறது. கனடாவில் டிஜிட்டல் சேவை வரி அமலுக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அந்நாடு அதனை ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே திட்டமிட்ட வரி தொடர்பாக கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு புதிய கட்டணங்களை விதிக்கப் போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார். இந்த டிஜிட்டல் வரி அமேசான், மெட்டா மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பெருமளவில் பாதித்திருக்கும். இந்த டிஜிட்டல் வரி ரத்து அமெரிக்காவுடனான விரிவான வர்த்தக ஏற்பாட்டை பொறுத்து அமலாகும் என்று கனடா தெரிவித்துள்ளது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் வெப்ப அலை பரவி வரும் நிலையில் சுகாதாரம் மற்றும் வானிலை குறித்த எச்சரிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பாவின் தெற்கு பகுதி முழுவதும் இன்று 40 அதிகமான வெப்பநிலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வட ஆப்பிரிக்காவில் இருந்து வீசிய வெப்பக்காற்று காரணமாக வார இறுதியில் சுகாதாரம் மற்றும் காட்டு தீ குறித்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. போர்ச்சுக்கலின் 3/2 பகுதிகள் அதிக விழிப்பு நிலையில் உள்ளன. இத்தாலியிலும் இதேபோன்ற சூழல் நிலவுகிறது. ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பம் இன்று பிரிட்டனில் நிலவக்கூடும். ஸ்பெயினின் தெற்கு பகுதி இப்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று அதிகபட்சமாக 46°C எல் கிரானடோ நகரில் பதிவானதாக ஸ்பெயினின் வானிலை சேவை தெரிவிக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் மேட்ரிட் செய்தியாளர் கே கெட்ஜகோ வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
3: 30 மேலான டிகிரி வெப்பநிலை குறிப்பாக ஸ்பெயினின் தெற்கு பகுதி மக்களுக்கு பழக்கமில்லை. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் பல நாட்கள் இந்த வெப்பநிலை பதிவாகலாம். ஆனால் ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே இந்த வெப்பநிலையை எதிர்பார்க்காத மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நினைக்கிறேன். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி மக்களும் அப்படியே. அதிக வெப்பநிலை முன்பே தொடங்கியிருப்பது கோடை காலத்தின் நீட்சியை காட்டுகிறது. 50 முன்பு ஜூன் மாதத்தில் தீவிர வெப்ப அலை ஏற்படுவது அசாதாரணமாக இருந்தது. இப்போதும் அது அசாதாரணமாக இருந்தாலும் அடிக்கடி நிகழத் தொடங்கியுள்ளது. கடந்த 25 ஸ்பெயினில் 9 வெப்ப அலைகள் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டுள்ளன.
1: நிறைவாக சீனாவில் நடைபெற்ற தனித்துவமான கால்பந்து விளையாட்டு குறித்து பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை மனித வடிவிலான ரோபாட்டுகளின் கால்பந்து போட்டி பெய்ஜிங்கில் நடைபெற்றது. ஏஐ என்கிற செயற்கை நுண்ணறிவால் இயங்கிய இந்த ரோபாட்கள் மைதானத்தில் பந்தை உதைத்து விளையாடி கோல் போட்டன. ஆகஸ்டில் நடைபெறவுள்ள உலக மனித வடிவிலான ரோபாட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னோட்டமாக இந்த போட்டி நடைபெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
0: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்தில் 2:23 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். அடுத்து 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். இந்த நிகழ்ச்சியை வழங்குகின்றார்கள் சௌரி ஜெயா கனர்டம் அவர்கள். 2:30 ஆரம்பமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து திறப்பின் வாசலே ஜெப நேரம் நடைபெறும். அதுக்கு முன்பதாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து கூறலாம் அல்லது பதிவாகவும் செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகின்றோம்.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த
1: நேரம் கலையதிலே 2:29 அடுத்து வரை இருக்கிறது வளந்தரும் வார்த்தைகள்.

பிரைஸ் லார்ட் சௌதி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோமா? நல்லா இருக்கிறோம். நேரம் கலையத்தில் 2:37 இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. வளந்தரும் வார்த்தைகள் சௌதி ஜியா கனகரட்டம் அவர்கள் வழங்குகின்றார்கள்.

0: அமேன். நல்லவர் இயேசுநாள் நாமத்தில் உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் சார்ந்த ஒரு தகப்பனே, இந்த நன்றியை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். மனுஷன பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாளர்கள் பிரகாரம் கூட்டுறவு ஜீவ வார்த்தையில சகோ மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுறோம். நிர்வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்ப வைக்கிறவரே, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை பலமாக்குறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். சொந்த குமார் நன்றி பாராமல் அவரே எங்களுக்காக தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி என்கிற பிரகாரம் வார்த்தைகள் அன்றவரே சொன்ன பிரகாரம் எங்கள வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கொண்டு வல்லடத்தின் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நல்லவர் இந்த நாட்டிலே அவர் நல்லவர் என்பதை நான் குறித்து பார்க்கப்பட்டதாக தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். சின்ன குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. அதே பாட்டுல தான் தங்கிற முப்பத்தினால தான் நாங்க பார்க்கிறோம், கத்தர் நல்லவர் என்பதை குறித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவார். அவர் நல்லவர் என்பதை தங்கிற காரணம் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக அனுபவித்த காரணத்தினாலே தான் அவர் அவ்வளவு தைரியமாக கூட கர்த்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை உலகத்துக்கு போய் பார்த்தாலோ, இல்ல ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலோ, ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சா சொல்றாங்க, இந்த இடத்துல குடிக்கிற இந்த சாப்பாடு ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வந்து சொல்றதுக்கும் காலை கேட்டு நல்லதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பாருங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவ ரீதியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த காரணத்தினால ருசித்து பாருங்கள். அதைத்தான் இந்த நாளிலும் ஆவியாளர் என்று சொல்லுறார். ருசிச்சு பார்க்க சொல்லி அவர் அதாவது ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே அதுல காரியத்தை நாங்க புரிந்து கொள்ளலாம். அவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாங்கள் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக முதலாவது நாங்கள் சொன்ன வார்த்தையின் படி ரோமர் 8:32 பார்க்கிற பிரகாரம் தன்னுடைய சொத்த குமாரினியே எனக்காகவும் உங்களுக்காகவும் கொடுத்தவர், அவரே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, அவரே கொடுத்தவர் அவரோடு கூட எனக்கும் உங்களுக்கும் பரிபூண சுகத்தை அருளாதிருப்பது எப்படி, சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல ஒருவனாலும் கொடுக்கவும் முடியாது, இந்த உலகத்தால எடுக்கவும் முடியாதுன்னு சொன்னாரே இயேசு. அப்போ நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் போக்குன்னு ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். தேவ சம அதாவது தேவனுடைய சமாதானம் என்ற வார்த்தை, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அந்த விரிவாக சொல்ல போனால் எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு உலோகத்துக்கு வந்து எனது சார்பிலும் உங்களது சார்பிலும் மரணத்தை நான் சுமக்க வேண்டிய நான் ருசிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து ருசி பார்த்தார். எபிரேயர் புத்தகத்துல 2 நாங்கள் வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகத்துல 2 சில வார்த்தைகளை நான் போடு வாசிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபையினாலே 2:9 வசனம் எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உச்சரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசுக்கு முடிசூட்டப்பட்ட அவர் மரணத்தை ருசித்தாராம். ஏனென்றால் 10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவரை கேட்டதா இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன்னு சொல்ல வெட்கப்படாம யாரு என்னை உங்களை சகோதரன்னு சொல்ல வெட்கப்படாமல் உங்களுடைய நாமத்தை என் சகோதரன் அறிவித்து சபை நடுவிலே உண்மை குதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவரை போல மாம்சத்தையும் அவரும் அவர்களை போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதர் உதவியாக கைவிடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ இந்த காரியத்துல இந்த பகுதியில நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நாங்க ருசிக்கிறத பத்தி நாங்க வாரியார நம்மளோட பேசிக்கொண்டிருந்தோம். கர்த்தர் நல்லவரும் ருசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக நமது சார்பில அவர் மரணத்தை ருசித்த காரணத்தினாலே நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நமக்காக அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அடிமைத்தனத்துக்குள்ள மரண ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். அப்படியானால் நாங்க வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை தயவு செய்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கக்குள்ள எனக்கு தனக்க விளங்க இல்லை, தனக்க புரிந்து கொள்ள முடியல. ஆனா நாளுக்கு நாள் இந்த வேத பௌத்த தியானம் பண்ணின காரணத்தினாலே அநேக அற்புதங்களை இந்த சரீரத்துல நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய சரீரத்துல இந்த மரணம் என்பது கடைசியில நடக்க போற ஒரு காரியம். ஆனா அந்த மரணத்தின் சாயல் தான் நம்ம சரீரத்துல வயசு போனா சரத்துல ஏற்படுற பலவீனங்கள் நம்முடைய கையற்ற காரியங்களால சரத்துல வரக்கூடிய பிளவுகள்ல வந்து நாங்க விடுத்த நாங்க ஜீவனை அனுபவிக்கும்படியாக நானும் நீங்களும் ஜீவனை அனுபவிக்கும்படியாக நாங்கள் சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். நானும் நீங்கள் வாழ்வடைவேன் தயவு செய்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த வேத பௌத்தியம் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாவருக்குள்ளே நானும் நீங்களும் அடங்குறோம். என்னுடைய பெயரையும் அதுக்குள்ள வருது, உங்களுடைய பெயரும் அதுக்குள்ள வருது, யாவரையும் ஆனப்படினால திரும்ப திரும்ப திரும்ப எதுக்காக நாங்க அவர் நாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் எதுக்காக ஜீசஸ் குழந்தையாக பூமிக்கு வந்தார். அவர் எதுக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நாங்கள் இந்த மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்தில இருந்து விடுதலையாக அவர் செய்து முடித்ததை இந்த நாட்கள்ல நாங்கள் உறுதியாக கட்டிக்கொண்டு எதிராளியாக பிசாசை குறித்து இயேசு குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேறொன்றுக்கும் வரார். நானோ அவருக்கு கீழே உண்டாகும் ஜீவன் பறிபூட்டப்படும் வந்தேன். நானும் நீங்களும் ஜீவனை ருசிக்கிறதற்காக ஜீவனை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே இயேசு குறித்து பூமிக்கு வந்தார். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி விட்டார், விடுதலையாக்கி விட்டார். இருளின் அதிகாரத்தில் நாங்கள் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். அது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க முயற்சிக்கிறோம். இரண்டாம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம் இந்த காரியங்கள் இந்த நிருபங்களை படிக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் அந்த பிரகாசமான மனத்தன்களின் ஊடாக இந்த வெளிச்சத்தை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க இரண்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது முதல் முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அக்கிரங்களினாலும் பாவங்களினாலும் நரித்தவர்களாக இருந்த உங்களும் உயிர்ப்பித்தார். அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிதல் ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே இது நான் வாசிக்கிற வேத பகுதி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிற மூன்றாவது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவுகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாசிரியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறுத்தவர்களாய் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, பிறந்த காலத்துல இந்த வார்த்தை உச்சரி ரட்சிக்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு என்று ஒருவர் நமக்கு ஒரு கிஃப்ட கொடுக்கணும், அந்த ஆளுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு அவர் தர்றது கிஃப்ட் இல்ல. அவரு மனமு வந்து விரும்பி எங்களுக்கு கொடுக்கறது அந்த பரிசு கிஃப்ட். அந்த ரட்சிப்பு என்பது நாங்க உழைச்சு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் பிரியம் செலுத்தி எனக்கு அந்த கிடையாது ரட்சிப்பு எனக்கு கிடைக்கல. இலவசமா இலவசமாக அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது விளையாட பெற்றது, அதை காசு யாரும் எந்த உலகம் கொண்டு வாங்க முடியாத ஒரு காரியம். ஆனா ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர்களை எங்களை இலட்சியமாக மீட்டு இருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் ஏனெனில் எதற்காக ரட்சிப்போம், எதற்காக முடிப்போம், எதற்காக வாழ்வென்று பார்த்தா, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு செய்தியா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே முன்னதாகவே ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி, இன்னைக்கு இந்த ரேடியோ, இன்னைக்கு இந்த முதலாவது இணையதள வானொலி இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்பட்டு உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருக்க மக்கள் இந்த ஊழியத்தினூடாக அவர்கள் காசு பதிக்கப்படுகிறாங்கன்னு சொல்லிக்கல. இது ஏற்கனவே முன்னதாகவே முன்னதாகவே தேவனாலே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். சாதாரணமான காரியங்களை தேவன் பார்த்து, தேவன் இந்த குடும்பத்தாரு அவங்க உலகத்துல பிறக்க முதலே, கணவன் மனைவியா அவங்க இமைய முதலே தேவன் ஏற்கனவே முன்கொடுத்த ஒரு காரியம். உங்களை குறிக்கும் என்ன குறிக்கும், அதே போல தேவன் இந்த நாட்கள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும், எந்த கண்டத்துல எந்த தேசத்துல எந்த குடும்பத்துல நாங்கள் வாழ வேண்டும், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கோம் வாழ்வை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க ஏதோ நம்ம தலைவிதி விழுந்துட்டோமே, தலைவிதி நடந்துட்டு இந்த காரியங்களை உங்களோட வாயில உங்களோட மனதில் எடுத்துக்கொண்டு முன்னதாக தேவன் என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்த ஒரு வாழ்வினை கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நான் பார்க்கும் போது இந்த ஐந்துலன்களினால பார்க்கும் போது அது உகந்ததாக இல்லாமல் இருந்தாலும் விசுவாச கண்களின் ஊடாக என்னுடைய வாழ்வை பார்க்க பட்டு சாமியானவர் எனக்கு மூலம் உதவி செய்வாராக. ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நானும் நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியா இருக்கோம், தேவனுடைய செய்தியா இருக்கோம். இந்த டெஸ்லா காரை உருவாக்கிட்டு அந்த உருவாக்கியவர் வந்து அந்த எந்த நோக்கத்தோட காரை உருவாக்கினார். இப்ப நானும் நீங்களும் மூன்ற வாகனம் எதுவாகவும் இருக்கலாம், அந்த அந்த அந்த உருவாக்கினவர் ஒரு நோக்கத்தோட அந்த வாகனத்தை உருவாக்கினது போல நானும் நீங்களும் ஒரு நோக்கத்தோட நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஒரு நோக்கத்தோட பூமியில வாழ வைக்கப்பட்டிருக்கோம். ஆனபடினால இந்த காலகட்டத்துல சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நல்லவர் என்பது முதலாவது உங்களால உசிக்க முடியாது. நீங்க வாயில சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களோட சூழ்நிலை சொல்லுங்க, எப்படி கர்த்தர் நல்லவர் அந்த ஏவுனக்கு இந்த பாடு, கர்த்தர் நல்லவர் ஏவுனக்கு இந்த காரியம் சொல்லி பிசாசு நமக்கு சூழ்நிலை காண்பிக்கும் போது கர்த்தர் நல்லவர், ஏன் நல்லவர், தன்னை சொந்த குமாரனே எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினார், நானும் எந்த குடும்பத்தாரும் வாழ்வடையும் பற்றி அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். இதே நாங்கள் மனதுல கொண்டு கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது இந்த பூமியில நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம், மகாபிராம தேவன் அழைத்த போது நாங்களே ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதம் ஆயிருப்பாய். நாங்க உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்க அழைக்கப்பட்டவர்களையுடைய நாங்களே புனிக்குறுகி நொந்து நூறு சொல்வாங்க, நொந்து நூறு சொல்லி கொண்டு வார்த்தை பேசுவாங்க. ஒன்றுமே இல்லாம எல்லாமே அற்று போற சூழ்நிலையில வாழ்றது தேவனுடைய திட்டம் இல்ல. ஆனா பிசாசுடைய பிளான் அதுதான், பிசாசுடைய பிளான் அதுதான். அவன் ஆனா அவன் அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே ஜீசு சிலுவையில முறியடிச்சுட்டார். ஆனா முறியடிச்சுட்டாருங்க செய்தி இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வந்து சேர ரொம்ப தாமதமா இருக்குது. ஏற்கனவே இயேசு கல்வாரி சிலுவையில வியாதியை சுமந்து தீர்த்துட்டார் என்று இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க வியாதியை விடாது ஏதோ கடவுள் நம்மளும் சோதிக்கிறார் நம்மளை பறிச்சு பார்த்துக்காரங்க சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாரத திட்டமும் தெளிவமாக சொல்கிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நாமோ தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம். நம்முடைய மேறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் எழுந்து நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்ச்சினை அவர் மேல் வந்தது. அதே தழும்புகளா குணமாகிறோம் 1 பேர் 2:24 தெளிவா போடப்பட்டது. அது தழும்புகளா குணமானீர்கள் சங்கீதக்காரர் முன்னுக்கு பார்த்து பாருங்க நாங்கள் இதெல்லாம் தேர்ந்து வந்து இல்லைக்கு பின்னால பார்த்து சொல்றார். தாவீது பழைய பாட்டில் வாழ்ந்த மாண்டியர் அவர் சொல்றார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என்ன உபகாரம் அவரது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாய்ப்பியாக கல்லைக்கு சமாதமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது என்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ரீசெண்டா ஒரு கூட்டத்துல நேர்ல நடந்த கூட்டத்துல இருந்து இந்த தொலைத்தொடர்பு வாயிலாக நடந்த கூட்டத்துல ஒரு ஊழியக்காரர் என்னுடைய சகோதரி ஒரு ஆள் வந்து அவங்க காதல வெரி குட் பெயின் எந்த ஒரு சகோதரிக்கு வந்து சரீரத்துல சரியான வலி வேதனையோட இருக்கிறார் அந்த பேர்ல அந்த ஊழியக்காரர் சொன்ன காரியம் வந்து அந்த வியாதியில தீர்த்தத்தை சொல்லி ஏற்று அந்த அந்த வியாதிகள் சரீரத்தில் வெளியே போகுதுன்னு சொன்னதை அதை அப்படியே டச் பண்ணிட்டு அந்த வேர்ட அப்படியே கொடுத்த ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் இன்ஸ்டன்டா ஹீலிங் கிடைச்சது பாருங்க. இது அது ஒரு ஒரு ஒரு வழி நாங்க சொல்ற பேச்சுக்கு ஒரு வழி எல்லாத்துக்கும் எதிரான பெரிய வழி என்று சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தை வரையோ எந்த வியாதி ஏற்படுத்திட்டார் என்னுடைய கருத்திற்கு தான் ஏற்றுக்கள் வாரிசுகளை கருத்துறதான் அவருடைய கருத்திற்கினாலே நான் ஐந்து காக்கப்பட்டிருக்கிறேன் அவர் என்ன சாபமான சாபத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டு நான் துடிச்சுக்கொண்டு என்னுடையது சுகம் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது ஐஸ்வர்யம் என்னுடையது வாழ்வு என்னுடையது பிடிச்சவங்க எது வாழ்ந்திருக்கிறாங்க என்னமோ உள்ள நாங்க உலகத்துல இருக்கிறோம் வீட்டுக்கு ஒரு வார்த்தைப்படியே சொல்லி உலக தத்துவத்துல நம்பினவங்க கஷ்டப்படுறாங்க நான் பாக்குற கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை அறிந்த நானே நீங்கள் இந்த நாட்கள்ல ஒளியில் வந்துச்சு சொல்லி தங்கி ஏசாய 60 நாங்க வாசிக்கிறேன் இருள் பூமியையும் ஆறுகள் ஜனங்களையும் கூட உதிப்பா இந்த வெளிச்சத்துல நாங்க வாழும் போது எல்லாரும் உங்களை தேடி தருவாங்க. இதற்கு யாரு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க இதுதான் ரகசியத்துக்கு கத்தருடைய வேதத்துல இரவு பகலும் தியானமா இருக்க மனிதன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் நாங்க போய் இன்ஸ்டன்டா காபி போடுறோம் டிரைவ் த்ரூல சாப்பாடு வாங்குறோம் டிரைவ் த்ரூட இன்ஸ்டன்டா வாங்குற காரியம் இல்ல தெரிஞ்சு நாங்க விதைக்க வேண்டும் அதை அறுவடை செய்வோம். என்னுடைய வார்த்தைய நம்முடைய இருதயங்களை நாங்க விதைக்க வேண்டும் அது விதைக்கிற வார்த்தைகளுக்கு தண்ணி பாய்ச்சப்பட வேண்டும் தண்ணி பாய்ச்சி அது சரியான வேலையில அந்த மரம் முளைச்சு தனியாம இருக்கு பொறுமையா இருக்கணும் கண்டிப்பாக பரிபூர்ண சுகத்தை விடுதலைய வாழ்வு நான் நீங்கள் இந்த பூமியில வாழ எனக்கும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க ஏற்று வந்தார் நாங்கள் வாழ்வு பரிபூர்ணப்பட ஏற்று வந்தார். ஆனப்படி நாள் இந்த நாளில் நான் சொல்லப்பட்ட பிரகாரம் அரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நான் சொல்லியிருந்தேன் அதுபடியால நான் ஜபிச்சு நாங்கள் வலிமை செய்யப்பட்ட எனக்காகவும் இந்த குடும்பாங்கத்தினருக்காகவும் உங்களுக்காக ஒரு குடும்பாங்கத்தினருக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் தேசியர் முதலாம் அதிகாரத்தில் உள்ள ஜபத்தை நாங்கள் நேரத்து நாங்கள் குலத்தின் ஜபத்தை நாங்கள் செய்து நாங்கள் ஜபிச்சு நாங்கள் முடிக்கலாம் மட்டும் நான் நம்புறேன். நிருபம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாம் அதிகாரத்துல எடுத்து 16 வசனத்துல இருந்து நாங்க ஜெபிப்போம். 16 இருந்து ஜெபிப்போம். எபேசியர் 1 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரப்படி ஜெபங்களில் உங்களை நினைத்து இடைவிடாமல் என் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நாங்களும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும் பாம் எங்களை அழைத்ததினாலே நமக்கு உண்டாருக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தேசத்தை வந்தெடுத்து தமக்கு உண்டாயிருக்க சுருந்தது மகிமை ஐஸ்வர்யம் என்னது தான் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்து தத்துவத்தின் வல்லம் எப்படி விசுவாசித்தவராகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நாங்களும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துறை ஜனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் சத்தத்துவத்திற்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேசிட்டிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபடி உட்கார்படுத்தியது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக கண்டருளினார். இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறார் எதற்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்து விழுந்த குழந்தைகளையும் உங்கள் குடும்ப அங்கத்தினரை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் அவைகளில் நாங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிடைத்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆதிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டோம். இறைவனோ இணக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தமிழ் அன்புகூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவரது எங்களின் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். கிருபை நாளை ரட்சிக்கப்பட்டோம் கிருபை நாளை ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தில் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்களும் எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டோம். இதுவங்களால் உண்டானதல்ல இதோட ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி கிரியலால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியலை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு அவனுடைய செய்யா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அருமையான நாளில் நாங்கள் தேடிக் கொண்ட பிரகாரம் வீசிய ஜபத்திலும் முதலாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருந்த ஜபத்தை எங்களுக்காக எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டங்கள் ஜெபிக்கிறோம். நாள் முதல் எங்களுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களோட சித்தத்தை அருகில் அருகினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாய கனிகளை தந்து தேவனை அருகில் அருகில் திருப்தியடைந்து பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட எல்லா பொறுமையும் நீடிய சார்ந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம். எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கான ஒளியில் உள்ள பசுத்தவான சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களையும் குடும்ப அங்கத்திலே தகுதியில் ஆக்கியவரும் விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவங்க பிதாவை தோற்றிருக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினர் கிடைத்திருக்கப்படியா அவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா இந்த வேளையில விசேஷமாய் கர்த்தாவே ஐயா இந்த ஊழியக்கார குடும்பத்தினருக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் சமானமாய் வயிறு திரும்ப வாழ வயது குறைபோதலை ஐயா இந்த சகோதர சகோதரியின் சரீரத்தில் ஐயா இந்த ஊழியத்திற்கு அழைக்கிறேன் அழைத்த கர்த்தாவே காரியங்கள்
1: ஒருவர்
0: வாழ்க்கையில் அப்படி இருக்குமானால் ஐயா இந்த புதிய பார்த்த சிந்தப்பட்ட ரத்தத்தை ஐயா உங்களுடைய சட்டத்தை உட்கொள்ளுற ஐயா இந்த குடும்பத்தார் ஆரோக்கியத்தோடு
1: நன்றி நன்றி
0: ஆமென் ஐயா இந்த நேரத்தில் மாத்திரமில்ல, மறு ஒரு பேருக்கும் சத்திய காரை இந்த பூமியிலே கத்தாவே. ஐயா நீங்க நல்ல விதத்துல ருசித்து பார்த்து மற்றவர்களுக்கு அறிவி
1: கட்டிக்கும் நன்றி சௌரி. ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக எங்களோட பயந்து கொண்டீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் பலப்படுத்துவார். உங்களுக்காக இந்த வருகின்ற நேரத்தில் ஜெப நேரத்தில் உங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நன்றி அம்மா, நன்றி.

0: இது திறப்பின் வாசலே ஜபத்துக்கான வேளை. எங்களோடு ஜபத்தை வழி நடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கமானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: ஆசோமே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையா ஆசோமே இருக்கிறோம்.
0: ஆமேன், ஆமேன். இந்த நாள் மீண்டுமாக சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஊழியர்களை ஒரு தடவை கூறிக்கொள்கிறேன். 4 தேவ ஊழியர்கள் செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதன் பின்வாக இன்றைய நாளில் சகோதரி புதிதாக ஒரு சகோதரி வேதத்தை வாசித்தார்கள். அதாவது நீதிமொழிகளை இலங்கையிலேருந்து தயாந்தினி இந்த பெயரை குறித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை பண்டத்திருப்பில் பண்டத்திருப்பில் பரந்தனிலிருந்து அவர்கள் வேதத்தை வாசித்தார்கள். அவர்களுக்காக அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். பின்பதாக இப்பொழுது வளர்ந்தரும் வார்த்தையை சகோதரி ஜியா கனகரிடம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். சகோதரி ஜியா கனகரிடத்தில் ஊழியங்களுக்காக அவருடைய கணவன் பாடல் ஊழியம் செய்கிறார். அவர்களுக்காக கனகரிடம் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஜெப வேளை முடிந்த பின்பதாக இலங்கை மனிதன் தீபம் சத்தியவசன நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்காகவும் ஜெபியுங்கள். குறிப்பாக வயதான தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். குறிப்பாக நோவாமா அங்கே ஹோமில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பவளவம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றும் சிறுவர்களுக்காக, சிறுமிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, மற்றும் உலக நாட்டில் இருக்க யுத்த மேகம் குறையும்படியாக, மற்றும் இலங்கை இந்தியா ஊழியங்களுக்காக, எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும், எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்த ஒலிபரப்பை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அந்தந்த நாடுகள் தலைவர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் நான் ஏதாவது ஜெபக்குறிப்பை விடுபட்டிருந்தால் அதையும் எடுத்து நீங்கள் ஜெபியுங்க. நான் உங்களோட இணைந்திருக்கிறேன்.
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் இணைந்து தேவனை நோக்கி ஒரு இருவர் மூவர் இந்த நாமத்திலே எங்கு கூடுறோம் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே கேட்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் மேடைய ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த மாதம் இந்த வருடத்திலே 6 மாதங்களை கடக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. கடந்த 6 மாதங்களிலும் தேவ கரம் நன்மையாய் இருந்தபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் கர்த்தாவே இந்த வெள்ளமையின் அலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே கர்த்தாவே இஸ்ராவுக்கு நீங்க சொன்னது போல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம்

0: ராஜா அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே ராஜாதி ராஜாவாம் கத்தாதி கத்தர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தது போல அந்த தேவனிடத்திலே கத்தாவே அவருடைய கரம் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற சகோதரன் சகோதரி மேலே இருக்கும்படிக்காக கத்தாவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே ஆண்டவரே அவர் மேல் அவர்கள் மேலே இருக்கும்படிக்காக அவருடைய தயவுள்ள கரம் எஸ்திரா மீது இருந்ததினாலே கத்தாவே அவன் வேதங்களை ஆராய்ந்து படியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உம்முடைய ஜனங்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வரக்கூடியதாயும் செய்தது போல இந்த நாட்களிலே இந்த ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய வார்த்தை கடந்து செல்லக்கூடியதாக இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாய் ஊழியக்காரனின் சுகங்களை விரும்புகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சைனஸ் ப்ராப்ளம்கள் கத்தாவே, அந்த தலையீடுகள் கத்தாவே, அந்த சளிகள் கத்தாவே, பிசாசு போடுகிற தந்திரங்கள் கத்தாவே, பலவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது என்று சொன்னது போல பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் அப்பா, இந்த முடக்க பாக்குற கிரியைகள் அப்பா, ஊழியங்களிலே சோர்வடைய பண்ண பாக்குற கிரியைகள், சரீரங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்தப்புறப்படுத்துகிறோம் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எழுந்திருக்கும்படிக்காக படுக்கையை விட்டு எழுந்திருக்கத்தக்க பலனப்பா, இந்த இரவு நல்ல நித்திரைகளை கட்டளையிடுங்க சுவாமி. ஓ அமைதியான நித்திரை உண்டாகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் கத்தாவே. அப்படியான நித்திரையை கட்டளையிட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரனையும் பொறுப்படுங்க கத்தாவே. இந்த ஊழியங்கள் தடைபடக்கூடாது என்று ஆண்டவரே அவண்டவரே சரீரங்களிலே பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உம்முடைய நாமம் எங்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் மாற்றப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல கத்தாவே ஆண்டவரே எஸ்திரா கத்தருடைய ஆலயத்தை கட்ட போகும் போது கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஆசாரியர்களையும் லேவியர்களையும் ஆண்டவரே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழுப்பினார்கள் என்று சொன்னது போல கத்தாவே இந்த ராஜ்யத்தை கட்ட கத்தாவே இந்த உம்முடைய நாமத்தை உயர்த்த கரங்களை கொடுக்கிறவர்களும் எவர்களுடைய ஆவியை நீங்கள் எழுப்புகிறீர்களோ அவர்கள் எழும்பி வந்து கரங்களை கொடுக்கும்படி கத்தாவே இந்த தரிசனம் நிறைவேற கரங்களை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே ஜனவங்களை ஏவி எழுப்பும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழிய தேவைகள் கத்தாவே, பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசய விதமாய் நடத்துகிறீர், இன்னும் நடத்தும் படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா. குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படட்டும் கத்தாவே. எவ்வளவுக்கு எவ்வளவு பிசாசு தந்திரங்களை போடுகிறானோ ஆண்டவரே கத்தாவே நீங்க சொன்னீங்க கத்தாவே, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கத்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி அந்த தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றும் படிக்காக தடைகளை உடைக்கிறவர் முன்பாக செல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் தடைகளை உடைத்து முன்பாக செல்லும் படிக்காய் வாசல்கள் திறக்கப்படும் படிக்காக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமை உள்ள தேவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விதமாய் இன்றைய நிகழ்ச்சி திங்கக்கிழமை நிகழ்ச்சி நிரலிலே கத்தாவே பங்கு பற்றி ஒவ்வொருவருக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தங்களுடைய நேரங்களை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகங்களை கட்டளையிடுங்க கத்தாவே, சரீரங்களிலும் நல்ல பலங்களை கட்டளையிடுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி கத்தாவே ஆண்டவரே அப்படி கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய நாமத்தை சொல்ல, இந்த செய்திகளை கொடுத்து அநேகர் அதை கேட்டு அநேகர் கத்தருக்குள்ளே ஆண்டவரை கடந்து வரக்கூடியதான ஒரு கிருபைகளை போடுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால கட்டங்களிலே என்ன தேவைகளுக்காய் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அங்களை விட வாய்ஸ்ஒட் பிறக்கும் முன்னமே தேவைகளை அறிந்த தேவன் என்று சொன்னபடி நீங்கள் அதை நிறைவேற்றும் படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது ஆண்டவரே கைவல்யம் தேவிச்சுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாஸ்டரை உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இவர்களும் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய நாமத்தை உயர்த்த குடும்பமாய் செய்கிற ஊழியங்களிலே கத்தாவே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொல்லி நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற வேளையிலே கத்தருடைய கரம் நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல இவர்களுடைய ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், குடும்பங்களிலே உம்முடைய கரம், பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் அப்பா, குடும்ப ஊழியங்கள் விரிவாகும்படிக்காக உம்முடைய சமூக நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல புதிதாக கத்தாவே இன்றைய நாளிலே ஆண்டவரே அந்த தயாந்தினி என்ற சகோதரி இலங்கையிலே இருந்து ஆண்டவரே வழிகளை திறக்கிற தேவன் நீங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த நாளில் இந்த நாளிலும் ஐயா அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் கத்தாவே இந்த வேத வாத்து வாசனங்களை வாசித்து அநேக பிரயோஜனம் உள்ளதாய் கத்தாவே அந்த ஞான வார்த்தைகள் ஞானமாய் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து போகத்தக்கதாய் அதை வாசிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, இன்னும் நேரங்களை கூட்டி கொடுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது செய்யும் படிக்காய் இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் சாண்டவரே ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்தில் இருந்து வரும் என்று சொன்னது போல அப்படியாய் மௌனமாயிருக்காத காலங்களை உண்டு பண்ணி கொடுத்து கத்தாவே இது ஆண்டவரே செயல்படும் காலம் என்று அந்த சகோதரி செயல்படத்தக்கதாய் கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதே போல அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொன்னது போல அந்த ஜீவ வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் பரமதாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அமெரிக்காவிலே இருந்து கத்தாவே இந்த ஊழியங்களை செய்கிற இந்த சகோதரனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் வர்த்திக்க பண்ணும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வடது புறமும் இலது புறமும் புடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கத்தாவே அவருடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஐயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளே இழுத்து கொள்ளுகிறவர்கள் ஆய்க்கத்தாவே ஆண்டவரே அவருடைய செய்திகளை கேட்டு அக்கினில் இருந்து சிலராவது இழுத்து கொள்ளப்படும் படிக்கான ஆண்டவரே கிருபைகளையும் இரக்கங்களையும் இந்த நாட்களிலே நீங்கள் போற்றிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே தைரியத்தையும் பலத்தையும் கூட்டு நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே ஆண்டவரே கனடாவிலே டொரண்டோல இருக்கிற ஆண்டவரே சோரன் பாஸ்டர் பிரின்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி இன்றைய நாளிலே அந்த சிலுவையை பற்றி கூறின அந்த சுவிசேஷ வாசல்கள் ஐயா கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடட்டும் ஐயா. சிலுவை ஆண்டவரே கெட்டு போகிறவர்களுக்கு கத்தாவே அது நித்திய வாழ்வை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அந்த உபதேசம் ஆண்டவரே வருமனே திரும்பி வராது என்று வாசித்தோமே அப்பா. குறைந்த மாறியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு விதையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொல்வதை செய்யும் என்று சொன்னபடி இன்றைய நாளிலே சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கடந்து செல்லும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே பாஸ்டர் பால்மர் நீங்க சந்தித்த தேவைகளை சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திக்கும் தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்டு யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த தேவையை நீர் சந்திக்க மாட்டீரா, இந்த தேவை எனக்கு தேவையா இருக்கிறதே என்று சொல்லி பரம தேவனை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே பிதாவின் ஜோதிகளின் இடத்தில் இருந்து எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொன்னது போல அவர்களுடைய தேவை சந்திக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை யாருக்கு ஜீவனாய் போனதோ அது ஜீவனாய் ஆண்டவரை பலன் கொடுக்கும்படிக்காக இந்த கொடுத்த செய்திகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அதே போல பாடல்கள் கத்தாவே, பாடினவர்களும் ஆண்டவரை பாடல்களை கேட்டு அந்த ஒன்பது பேருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு வாஞ்சையோடு ஒரு விருப்பத்தோடு ஆண்டவரே தேவனுக்காய் எதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே, நீர் ஏவி எழுப்பினதின் படிக்கத்தாவே அந்த ஒன்பது ஜீவன்களையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதிங்க, இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் தாளந்துகளை பெருக்குங்க கத்தாவே, இன்னும் வாஞ்சைகளை போடுங்க, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனாய் கொடுக்கட்டும் அப்பா. அது ஆண்டவரே கத்தாவே காரீங்க மட்டு அவர்கள் வாழ்க்கையிலே ஆமண்டும் ஆமேனண்டும் அது செயல்படும்படிக்காக ஐயா அந்த ஒன்பது பேரை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வளம் தரும் வார்த்தையை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயா கணரண்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷித்த சகோதரன் செய்கிற அந்த பாடல் ஊழியங்கள் கத்தாவே, அந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே அந்த மகனையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே அந்த தாளந்துகளை வர்த்திக்க பண்ணுங்க, இன்னும் பாடல்களை நிறைய எழுத, இன்னும் கவிதைகளை எழுத, அந்த வார்த்தைகள் சரளமாய் கடந்து வர, அந்த ஞானத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சங்கீதக்காரனை போல தாவீதை போல கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் அந்த சகோதரனுடைய வாயிலே எப்பொழுதும் அந்த துதி துதி துதி என்று அந்த பாடல்கள் மூலமாய் அந்த குடும்பம் மகிமை மகிமைப்படுத்தும் படிக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது மகிமையாய் மாறும் படிக்காகவும் அந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்கப்பா, அந்த கனம் அவர்களுக்கு கிடைக்கும்படிக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. சகோதரியும் வாளம் தரும் வார்த்தைகளை கொடுக்கிற வேளையிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்பாடுகளை கொடுங்க கத்தாவே. ஆவியானவர் வெளிப்படுத்துங்க கத்தாவே. வேதத்தின் ரகசியங்கள் அறிந்திட புரிந்திட உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மீது வீசப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியாய் நீங்கள் நடத்துங்கப்பா. அதே போல் இலங்கை மண்ணில் இருந்து வரப்போகிற அந்த சத்திய வசனம் என்று காலா காலங்களாய் கத்தாவே, என்னுடைய சிறு வயதிலே இருந்தே நான் காலை 7 மணியிலே இருந்து அதை கேட்பேன் ஐயா. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை இன்றும் அது தொடர்ந்து கொண்டு போகிறபடினாலே அந்த நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. அவைகளை ஆசீர்வதிங்க. சிங்களம் இங்கிலீஷ் தமிழிலே போடப்படுகிற அந்த சத்திய வசனம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் கத்தாவே, வானொலி நிகழ்ச்சிகள் கத்தாவே, அது எங்கும் பரவி சென்று கத்தாவே அது பெருகும்படிக்காக அவர்கள் செய்கிற அந்த அனுதின மன்னா என்று சொல்லுகிற கத்தாவே, அந்த புத்தகங்களும் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் அது விழுந்து கிரியை செய்யட்டும். அன்றாடும் அவைகள் அதை வாசித்து கத்தாவே, அதிலே பெருக அதிலே வளர அதை எழுதுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே அதை எழுதுகிற ஒவ்வொரு அந்த ஜெபி ஆண்டவரை ஜெபி சௌரி ஜெபிக்காய் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம், சௌரி தர்ஷினிக்காய் ஜபிக்கிறோம், நான்கு பொண்ணுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே, உற்படியாய் கத்தாவே, அதை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா அதை இன்னும் அவர்கள் எழுதி அந்த அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அந்த ஊழியங்கள் பலகி பெருகத்தக்கதாய் கத்தர் கிருபைகளை போட வேண்டுமாய். நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நீரியஸ் பெர்னாண்டோவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா, சிங்கள ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா, தேவக்கரம் அந்த அவர்களோடு கூட இருந்து சிறு பிள்ளைகளுக்கான ஊழியங்களை செய்கிறவர்களை பொறுப்படுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உலகம் பொல்லாத துன்பே கடந்து போகிறதப்பா, இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் செய்கிற இவர்கள் அந்த சிறு வயதில் இருந்தே தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வளரும் படிக்காக கத்தாவே, நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உலகெங்கும் கடந்து செல்லுகிற இந்த வானொலி நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுடைய இருதயங்களை தொடட்டும் ஐயா, பொல்லாங்கன் கொண்டு போகாத படிக்கு கத்தாவே, பொல்லாங்கினால் வஞ்சிக்கப்படாத படிக்கு சுவாமி, சிறு வயதிலே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று சொன்னபடி கத்தாவே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய வாயிலும் ஆண்டவரே உம்முடைய பாடல்கள் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் வாலிப சந்ததிக்காய் ஜெபிக்கிறோம். கைகளிலேயே பாவங்களை வைத்து கொண்டு திரிகிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர் ஹண்டிலே எத்தனை பாவ காரியங்கள் கத்தாவே, இவைகளை விடுதலை படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சந்ததி தேவனுக்கண்டு உருவாகட்டும் கத்தாவே. ஐயா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய ஆண்டவரே வீடுகளிலே எந்தெந்த ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய், தன் வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிப பேர பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் தேவன் பக்கமாய் திரும்பட்டும் ஐயா, தேவனை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே. ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குன்றி போகவில்லை கத்தாவே, கேட்க கூடாதபடி உம்முடைய செவி மந்தமாகவில்லையே அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி, உங்களுடைய பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தூரமாய் போன கத்தாவே ஆண்டவரே, கட்ட குமாரனை போல இல்ல மனம் திரும்பினவர்களாய் திரும்பி வர உதவி செய்யுங்க கத்தாவே. உதாரித்தனமாய் வாழாத படிக்கு தகப்பனை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இந்த வாலிப பிள்ளைகளை மாற்றி அமைத்து கொடுத்து நீங்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களினால் பாதிக்கப்படுகிற இந்த தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த தெய்வமே, இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம், ஈரானுக்காய் ஜெபிக்கிறோம், காசாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்யாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா, உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே எத்தனை இழப்புகள் ஐயா, எத்தனை சேதங்கள் கத்தாவே, எங்கும் பயம் பீதியாய் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் அப்பா. மனித இனங்கள் துச்சமாய் எண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்றபடி இதை குறைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷித்த விதமாய் ஆண்டவரே நோவாமாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தா இருக்கிற ஆண்டவரே தாயாரை தனிமை வாட்டாதபடிக்கு, தனிமையானவர்களோடு கூட இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே, அனாதை இல்லை என்று சொன்னது போல அநாதி தேவன் அடைக்கலம் என்று சொன்னது போல அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வானொலி கேட்டு அவர்கள் அதிலே மகிமைப்பட அதில் ஒரு சமாதானத்தை அடைய ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ளே பெருக கிருபைகளை போட்டு நடத்தும்படிக்காய் ஆண்டவரே ஜொபிக்கிறோம். பவளமம்மாக்காய் ஜொபிக்கிறோம். வயது சென்ற காலங்களிலும் புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஆண்டவரே அந்த விருப்பமாய் கேட்கிற பாடல்கள் கவிதைகள் எல்லாவற்றையும் ஐயா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரப்பா. இன்னும் ஜெபிக்காத காரியங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலே கத்தாவே யார் யார் இந்த இடத்திலே கேட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள், என்னுடைய தேவையை என் தேவன் சந்திக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் வியாதியை எடுத்து போட மாட்டாரா, என்று சொல்லி கத்தாவே, யார் யார் கத்தாவே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பமும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: நன்றி அம்மா, எல்லா விண்ணப்பங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்திருந்தீர்கள். உண்மையில மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோரும் நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்தை அநேக நாடுகளிலிருந்து நமது அன்பு உறவுகள் கேட்டிருப்பார்கள், உங்களோடு சேர்ந்து விண்ணப்பித்திருப்பார்கள். எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் பதில் கிடைத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் எல்லா சபை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களை குடும்ப ஜெபங்களில உங்களை நினைவு கூறுகிறோம் சகோதரி.
0: நன்றி, நன்றி. இப்ப சிஸ்டரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கேட்டுக்கிட்டிருக்காங்க.
0: தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நன்றி அம்மா, நன்றி. தேங்க்யூ.
0: God bless you.

நேரம் கலையத்திலே 3:33. இந்த ஜபத்தோடு, திறப்பின் வாசல் ஜபத்தோடு அருமையான சகோதரி நளானி அவர்களோடு இணைந்து ஜபத்தை இணைந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் நாட்களிலே உங்களுக்கும் ஜப குறிப்புகள் இருந்தால் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய ஜப குறிப்புகளுக்காக ஜப ஊழியர்கள் ஜபிப்பார்கள். அடுத்து வருகிறது சத்திய வசனம், இலங்கை மண்ணிலிருந்து.

0: அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.
1: தீபம்.
2: இருளான உலகிற்கு ஒளியூட்ட, புதிதான பாதைக்கு வழிகாட தீபம். இன்னும் ஒரு இனிய நாளிலே தீபம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த சந்தோஷம். இந்நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் எழுதி அனுப்புகின்ற உங்கள் அபிப்பிராயங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முதலாவதாக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றும் நிகழ்ச்சியிலே முதல் அம்சமாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அவர் வலதுகரம் உன்னை தாங்கிடும், அவர் செட்டைகளே மறைவின் அடைக்கலம், நம்பி வா நீ இயேசுவை, நம்பி வா உன் தேவனை.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக தேவ செய்தி. இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தரும் அருமையான தேவ செய்தியை தருபவர் சகோதரர் பிரகாஷ் சுடியான் அவர்கள்.
1: இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆலோசனைகளை வேதத்திலே நாம் படிக்கிறோம். உதாரணமாக, புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற பல நிருபங்கள் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள், திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். யோவான் என்பவர் பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது சில வேளைகளிலே விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், சில வேளைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்துகிறார், சில வேளைகளிலே அவர்கள் மறந்துவிடக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறார். இவைகளெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் வளர்வதற்கும் மிகவும் அவசியம். நாம் 1 யோவான் புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை படிக்கப் போகிறோம். ஆனால் முழு புத்தகத்தையும் படிப்பதற்கு நேரமில்லை, நீங்களாகவே படித்துக் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே சில வசனங்களை சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக, இந்த புத்தகத்திலே அடிக்கடி யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை பிள்ளைகளே என்ற வார்த்தை. இந்த பிள்ளைகளே என்ற வார்த்தை அவர் பயன்படுத்தினதற்கு காரணம் என்ன? ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவர் வயதான ஒரு மனிதர், மூதாதையர், ஆகவே மற்றவர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பிள்ளைகளே என்று அழைக்கிறார் என்று இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்களுக்கு அவர் பல ஆலோசனைகளை கொடுக்கிறபடியினால் அவர்களை பிள்ளைகளே என்று அவர் அழைத்திருக்கலாம். உதாரணமாக, 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என் பிள்ளைகளே என்று அழைத்து யோவான் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்துவம் என்னவென்றால், முதல் கட்டளை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மேல் வெற்றி உடையவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பாவ மன்னிப்பை குறித்து முதல் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 7வது வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்ட அந்த பாவங்களை மறுபடியும் நீங்கள் செய்யாதபடிக்கு கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு மறுபடியும் அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருப்பதற்காய் தேவன் கொடுக்கிற ஒரு அனுமதி சீட்டு அல்ல. இன்றைக்கு சிலர் நினைப்பது, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பல பாவங்களை செய்துவிடலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மன்னிப்பு, அவர் கிருபையினாலே கிரயம் செலுத்தி நமக்கு கொடுத்த மன்னிப்பு, மறுபடியும் பாவத்திலேயே நிலைத்திருப்பதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டு அல்ல. ஆகவேதான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். கர்த்தருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த பாசம், அதன் அடிப்படையிலே சிலுவையிலே சிந்தின இரத்தம், அவர் பட்ட பாடு, மரணம், இவைகளெல்லாம் பற்றி யோசிக்கும் போது, என் பாவம் அவரை சிலுவையிலே அறைந்ததே, இனிமேலும் நான் பாவம் செய்து மறுபடியும் அவருக்கு வேதனையை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் நீ செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவனை கொண்டு வந்தது ஞாபகம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை நீ செய்யாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் பாவத்தின் மேல் விடுதலை உடையவர்களாக ஜீவிக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் பாவமே செய்ய முடியாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்கிறோமாம். அதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. நாம் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் நமக்குள்ளே பாவத்தன்மை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறபடியினால், 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். இது பாவத்தன்மையை குறித்து குறிக்கிறது. திரும்ப திரும்ப நாம் செய்கிற பாவங்களை குறித்து அல்ல, அவைகளை தேவன் மன்னிக்கிறார். ஆனால் அந்த தன்மை இருக்கிறபடினால் பாவங்களை செய்யக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும், போகிற வழியிலே கல் தடுக்கி கீழே விழுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வியை சில இடத்துல நான் கேட்ட பொழுது, சிலர் விழவே மாட்டோம் என்பார்கள், சிலர் சொல்வார்கள் விழுந்தாலும் விழலாம் என்று சொல்வார்கள், சிலர் சொல்வார்கள் விழக்கூடிய தருணங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதில் உண்மை என்னவென்றால், நீங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் விழக்கூடிய தருணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலே மறுபடியும் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாவம் செய்யக்கூடிய தருணங்களும் அதற்குரிய தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் இந்த விதமான ஆலோசனைகளை நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்த ரட்சிப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு. அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த திருச்சபையின் ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் வெற்றிக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவனை பற்றி பேசுகிறது. ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய தருணங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். உடனேயே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எழும்பி தூசியை உதறிவிட்டு வெற்றியின் மேல் வெற்றி சிறந்து முன்னேறி போக வேண்டுமே ஒழிய பின்னாக போய் நாம் சோர்ந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று உட்கார்ந்து விடக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து நமக்காய் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற வெற்றியை சுதந்திரித்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை தொடரை நீங்கள் தொடர வேண்டும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யார் எங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வெற்றியோடு வாழ ஒப்புக் கொடுக்கிறோம் என்று உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ அவர்களை ஆட்கொண்டு படிப்படியாக வழிநடத்தும், நடைமுறையிலே வழிநடத்தும், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். இதை நீ செய்து விட்டபடியினால் உமக்கே நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
0: சந்தோஷமாய் இருக்கிற வேளையிலே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள். துன்பமும் துயரமும் நம்மை சூழ்ந்து நாம் விழுந்து போகிற வேளையிலே நம் மண்டையிலே இருப்பவர் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் கூட நம்மை கைவிடாத சொந்தம் ஒன்று உண்டு. ஆம், அடுத்து வரும் பாடலை கேட்டு பாருங்கள்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சில சம்பவங்களில் சில சத்தியங்கள்.
1: அக்கா செல்லம்மாக்கா, எங்க அவசரமா போறீங்க?
2: அவசரமா போகுக்க என்ன பின்னால கூப்பிடுறது? நான் போறேன்.
1: இந்த ஆண்டவனே, இவ இன்றைக்கு யாருக்குத்தான் கொள்ளி வைக்க போறாவோ?
3: யாரது? செல்லம்மாக்காவே, வாங்கோ வாங்கோ.
2: பிள்ளகிருபா, எப்படி பிள்ளை, சுகமா இருக்கிறியே?
3: நான் நல்லா இருக்கிறேன். என்ன செல்லம்மாக்கா இந்த பக்கம்?
2: சும்மா வந்தனா? அது சரி, உன்ற மனுஷன் வேலைக்கு போட்டாரு?
3: இன்றைக்கு லீவு நாளல்லோ, அவர் வீட்டுல இல்ல.
2: வீட்டுல இல்ல?
3: என்ன முணுமுணுக்கிறீங்க?
2: இல்ல பிள்ளை, ஒன்றும் இல்ல.
3: பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க.
2: என்ன பிள்ளைய அவளங்காத? இப்ப உன்ற மனுஷனை கமலா வீட்டு பக்கம் பார்த்தனா, வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ எனக்கென்ன, உன்ற நன்மைக்கு தான் சொல்றேன். அந்த கமலா அவ்வளவு நல்லவள் இல்ல பிள்ள, அது ஊரறிஞ்ச உண்மை. பிள்ள நீ நல்லா இருக்க வேணுமாடி. ஏதோ சொல்லி போட்டேன், இனி உண்ட கட்டித்தனத்துலதான் இருக்கு.
3: அக்கா நிறுத்துங்க, இது உங்களுக்கு பிழப்பா போச்சுதான? ஏன் இந்த கோல் மூட்டுற குணம் உங்களுக்கு? என்ற மனுஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு போட்ட, சி, ஏன் உங்களுக்கு இந்த குணம்?
2: இல்ல, அவரையே மாதிரி தான் ஒருத்தர கண்டனான். சில வேளை அவர் இந்தியாவில வந்து நேர அங்க.
3: போதும், போங்க வீட்டை விட்டு, எனக்கு வேறு வேலை இருக்கு.
4: பிறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 26:20-22. கோள் சொல்லுதல் எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த சிறு நாடகத்திலே நீங்கள் கேட்டீர்கள். அது குடும்பங்களினுடையதும் தனிப்பட்டவர்களினுடையதும் வாழ்வை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, கோளுக்கு செவி கொடுப்பதும் ஆபத்தான விடயம்தான். கோள் கேட்பவன் இருந்தால் கோள் சொல்லுகிறவனும் இருக்கத்தான் செய்வான். ஆகவே இந்த ரெண்டுக்கும் நாம் விலகி நடக்க தேவ கிருபியை நாடுவோமாக.
0: குடிக்கு அடிமை, பாவ பழக்கங்களுக்கு அடிமை, இன்னும் உலகத்தின் பல்வேறு இச்சைகளுக்கு அடிமை. விடுதலை கிடைக்காதா? நானும் மற்றவர்களைப் போல் வாழ முடியாதா என்று ஏங்குகிறீர்களா? விடுதலை கொடுக்கும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே அவதரித்தார். ஆம், வேறு யாரும் அல்ல, அவர்தான் ஆண்டவர் இயேசு.

0: நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருப்பீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு மறவாத எழுதுங்கள். எங்கள் முகவரி தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. தீபம், தபால் பெட்டி இலக்கம் 1012 கொழும்பு. மீண்டும் அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி நிகழ்ச்சி ஒலிப்பதிவில் உதவி செய்த ரெக்ஸி ரமேஷோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ரவிசங்கர் சண்முகம். வணக்கம் நீர்களே.
1: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 4:06 திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்று காலையிலிருந்து ஒலிபரப்பப்பட்ட எமது ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இன்னுமாக இதை கேட்க தவறிய மக்களுக்காக மீண்டும் ஒரு தடவை ஒலிபரப்ப ஆயத்தத்தோடு இருக்கிறோம். பாடலோடு இணைந்திருங்கள். மறு ஒலிபரப்பு வர இருக்கிறது. மீண்டும் நாளை காலை உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை அன்பு வணக்கத்திலே விடை பெறுவது உங்கள் சோரன் வின்சென்ட் மேனுவல். வணக்கம் நேர்களே.

0: வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோன் பானா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: ஓ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்ப நல்லா இருக்கேன்.
0: தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தையை பயப்படாது என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 7 7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள, சாரி, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேலை நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டுக் கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில் அந்த தேசத்துக்கு பிரியமானவர்களை பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையாய் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையில அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது, அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். அப்ப ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சில சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறையாக்கள் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே,

0: இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களை எங்களிடத்திலே உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதினும் நாங்கள் இயேசுவுக்கென்று செய்கிற காரியத்தை அவர் எங்களுக்கு கனப்படுத்துவார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கையில் தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மீட்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறு ஒரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்து அங்க சபை நடந்து கொண்ட காலத்திலே ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது பிரியமானே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே ஜோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால் கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இது ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார், கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார், வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார், பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட அவர்கள் 17 மில்லியன் தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, மாதிரி 8 மில்லியன் அமெரிக்காவில் இருக்கிறார்களா, மிச்சம்தான் அங்க ஒரு 9 மில்லியன் கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் இப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே குடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமான, எவ்வளவு தூரம் தேவோட ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது, பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதுல படித்து கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அது புரொட்டஸ்ட் சமயம் என்று வந்தது, புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டாங்க. ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது, பிரியமான ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கர்த்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன்பால் என்றவர் அவர் ஒரு அவர் ஒரு புரொட்டஸ்டர். அவர் சீகன்பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரள் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று. இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000-5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் கொண்டு இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுக்க பொழுது இருந்தார்கள். அதுல ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதுன்றான். ஒருவன் இயேசு எத்தாப்புறம் உங்களுடைய என்னுடைய கரங்களை உங்களுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்போ அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டதான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கிட்ட பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர்கள், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக இருப்பேன். இன்றைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு உயர மார்க்கத்துல வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்துல நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்தரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான இன்னைக்கு எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திருச்சி திருச்சி திருச்சி சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்னை இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சட்டத்திட்டங்களை சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கற்பனைகளை 2 கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்புன்னு சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமான இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறமாண்டு நிதானித்து செய்யும் பொழுது அது கத்தடவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கத்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்து கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு ரட்சகராய், மேய்ப்பராய், மீட்பராய், ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்து பார்த்தா நாங்க இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தல விட டென்மார்க்க பொறுத்தவரை 5.37 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்க இல்லாத உண்டா யோசிச்சு பாருங்கள். யூதர்கள் போகாத இடம் உண்டா? அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதன். உலகத்தில் பிரியமானவர்களே, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களோடு இருக்கிறவருடைய கரம் பலத்தது. அதாவது நான் இஷ்ட வேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்ட வேலையுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் தான் ஆராதிக்கிறோம். பிரியமாவளே, மனிதன் இன்றைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லைதான். ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்துல அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசும், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த செய்ய ஜெபத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் இத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்யும், எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யும், எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனுக்கு எதிர்பார்த்து செய்ய ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்யும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறுமந்தியாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தே என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அதுவரையே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவியை, பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். இது ஊழியம் செயல்படைய ஆசீர்வதிக்கிறோம். அடியேன் என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும் எங்களுடைய கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதா.
1: ஆமேன், ஆமேன். மிக சிறப்பான செய்தி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாக இருந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறாள். இந்த பின்னுக்கு உள்ள வசனம் தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மையென்று குறிப்பிட்டீர்கள். உண்மையே உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில். அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோட சீரத்தான், அவர்களை உற்சாகப்படுத்தத்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்களுடைய உண்மையும் உத்தமமாக சிறுமந்தையாக இப்படி உள்ளதை உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்ற மக்களை, எங்களை போன்ற சிறுமந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி பாஸ்டர். அது
0: என்னென்றால், இது படித்த படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போனார். செவையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நினைச்சிலிருந்து பேராக்கட்ட கொடுத்தார்கள், எங்களோடு இருந்த ஒரு வெளியே போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்த பொழுது மறுபடி திரும்ப ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் செய்யுங்கென்றால் எங்களுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அது பெருசாக கொண்டு வரும். நேரத்தில் உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம் என்றால், நீங்கள் இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. ஏனென்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன். நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவணும், நேரங்கள், புரோகிராம்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ரெண்டு பேரே அதை செய்யறது என்பது அது கர்த்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் மாதிரி சேர்ந்து செய்யும்பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
1: ஆமேன் ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறது என்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடலும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் அந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு சில ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா. அதனுடைய அந்த ஊதியத்தை கூட 3 மாதமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
0: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோகளை மூடிட்டாங்க.
1: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா. அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மையில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காய்ச்சல் அது ஒரு அழைப்பு, அது தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். இப்போ எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஊழியங்கள் இருந்தது, அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ள விடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
0: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்து நான் சொன்ன அந்த அடிப்படையிலிருந்து தாங்கள் எப்படி வந்தோம், எப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம் அந்த சொல்லும் பொழுது மேலே தான் நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கர்த்தர் தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையில குறிச்சு உலகம் முழுக்க அவங்கள குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்ப நாங்க எங்களை பற்றவேக என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களும் கூட பாடல்களை அனைவரும் போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக
0: கேட்கிறேன். அது ஒரிஜினல், என்னுடைய சொந்த பாடல், என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாம நான் இலங்கையில் நீங்கள் வந்தது கத்திரினை கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திரினை கொடுத்த நான் சார்ஜ் எழுதி என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டு அங்க ஸ்டுடியோல அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்ல எடுத்து நான் இந்த மொழியில உருச்சின மொழியில பாடினது. ஆனா சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் மட்டும் வாங்கினோம். ஆனா அவையோட பேசி கொடுத்து சொன்ன நீங்க எவ்வளவு வேணும்னு பாடுங்க, லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோசு எழுதினத நீங்கள் ஆர்வம் எழுதினதுன்னு எப்படி பிரசித்தப்படுத்துவீங்கள்னு ஒரு வார்த்தை
1: கேட்டேன்.
0: மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வம் நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
1: இல்ல தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
0: ஒரிஜினல் நான் தான் அவரோட, நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன அவங்க சொன்னாங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதில் எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தான், அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
1: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம், உண்மையை தேடுவது என்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு, ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது. பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. பேசினால் நாங்கள் தப்பா போறோம்.
0: அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேர்ல வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாத்தி இருக்கிறாங்க. ஜார்ஜ் சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களும் அவங்களோட ஸ்டூடியோல நான் செய்தபடியால அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க. சரி, ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுட்டேன். எல்லாருடையும் பலக்கார முடியாது.
1: நாங்கள் இப்படிதான் எங்க டிவியில போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவர்களுடைய, அதாவது பாடல் யூடியூப்ல போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களுக்கு டிவியில போடுறதுக்கு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதுல இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன். கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயா தரமாட்டார். இப்படித்தான் இன்றைய நாள் வேதம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது.
0: ஆண்டவற்ற பாட்டு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்றது, நான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளாது. 6000 இருந்தாலும் ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்றது, எனக்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்தார். என்ன அவர் எழுத சொன்னார், ரைட்ஸ் அவர்ட்டதான் ஆண்டவர்.
1: ஆமா, அவற்ற வார்த்தையில கொண்டுதானே எழுதி இப்படி லைக்ஸையும் எடுத்து வருமானத்தையும் எடுக்கிறார்கள். அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாது. இப்படி நிறைய இருக்கையா, நான் நீங்கள் பேசினபடியாக தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இது உங்களுடைய பாடலை பொழுதுக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 10 நிமிடம் கேட்டுட்டு பின்பதாக

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி போட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள் அப்ப என்ன பாலசுப்ரமணியம் தான் சொல்லுவீர்கள். அவர் வெஸ்டின் சாலமோனும் சாலமோனும் செய்து நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாள் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள
1: விசுவாசிக்கிறேன்.
0: தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையதில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:49. அடுத்து வர இருக்கிறது தேவ செய்தி. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோட இருக்கிறார் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம் எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்பினீங்கன்னா இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இதை குறித்து சொல்றாங்க. வாக்கு தத்தங்களை சொல்வது, வாக்கு தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இது ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதிலே மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம். அது உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்கு தத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகைய அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, எதையும் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல. பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு நேரங்களிலே, சந்தர்ப்பங்களில் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய திருச்சபை போதாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த தாவீதுடைய லைஃப்ல இந்த வார்த்தை சொன்ன போது அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன்கிட்ட என்ன இருந்தது, அவன் என்ன செய்தான் என்பதை நம்ம கவனிக்கணும். கத்தர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ, அந்த வாக்கு அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. 1 Samuel 30:19 வாசிக்கிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், ஒன்னையும் விடல. எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மையை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவியை இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை பிசாசு அதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறபடி இருந்தா, உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான், ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொன்னுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. நம்மனா அப்பா நம்ம தலை தப்பிச்சது, நல்ல வேலை சிங்க நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணியிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை. என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள்ள இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இன்னொரு இடத்துல 600 பேர் இருக்குது. ஒரு 600 பேர் வச்சுக்கோங்களேன், 600 people, அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்து, ஆடு மாடெல்லாம் சேர்த்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுளுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே, அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவனுடைய மனைவி பெண் பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி எழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பண்ணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திக்கிட்டான், திடப்படுத்திக்கிட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல், எல்லாம் போச்சு, அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏபோத்துட்ட விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டு போனதெல்லாம் திருப்பிக்கு வேணான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ, திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகல

நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமாக இருந்த காலங்களில் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களில் வந்து நம்முடைய சபைகளில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அங்கே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் உள்ள ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டில் மகன் ஜெபம் செய்து உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல்லா விசாரிக்க நான் போனேன். எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், அந்த தகப்பன் ஒரு சந்தர்ப்பத்தில் மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா. ஆனால் ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய்விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளோ அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்க முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்து டெத்து. அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க. எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி தான் கர்த்தரே பலப்படுத்தினார், தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க. உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் செதறி போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. உங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டான் அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆபகூக் 3:17-18, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தெல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும். தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 Samuel 2 2 முதல் வசனம், களி கூர்ந்து பாடுகிறாள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்தில் இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகூக் திடப்படுத்தி கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்தி கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட சேர்த்துக்கலாம், நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் 2 மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது, இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம்.

0: சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டா தான் இருக்கும், குட்டி சர்ச்சா இருந்தா கூட, பெரிய சர்ச்சா இருந்தா கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில, அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84வது சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட சர்ச் சின்ன ஒரு ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்துல பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன், எம்சி பண்றேன்னு சொல்ல மறக்காதீங்க, 84வது சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்துல தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கலாம். வீரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் மேலானது. பாக்கியவான்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். 122 சங்கீதத்துல, 27 சங்கீதத்துல, 65 சங்கீதத்துல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒரு அருமையான இடம், விலை அதிகமாக இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனால் ஆண்டவரே ஃப்ரீயாக கொடுத்தாருனாரு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம். அவர் சொன்னாரு, ஒரு நாள் ரோட்ல ஒருத்தர் நடந்து போனார், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம், அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்துல அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்துல இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டுல வாடகை நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்தை நான் ஃப்ரீயா கொடுப்பேன் என்ற ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு, அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ₹1 கோடி பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு, கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா, காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு, நீங்க அனுமதிக்கிறீங்களா, ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட, நான் இதை, இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள், பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத என் பிள்ளைய, கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த மூணு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கத்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது, தேவனாகி கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க, நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க, தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன், உடன்பிடிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான், அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன் சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இத ரொம்ப கரெக்டா அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா become increased day by day because God was with him. நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கர்த்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகினான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 Samuel 3:1 வாசிக்கிறோம். வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 Samuel 5:10 இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால இந்த தாவீதை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க. எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீங்க இழந்ததை, நீ இழந்தது எத்தனை, 1-2 பிரதர் நிறைய இழந்துட்டேன், பல லட்சங்கள் இழந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல. I can't do anything. என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கைமீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போது, பிரிவினை டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கை விட்டு போச்சோ அதெல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியலிடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜெபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமே. நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் மலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நிறம் கலையத்திலே 11:29 இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி பிரீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்காவுக்கு
0: ஒன்று மாறி ஒன்று வந்தேன்னு இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போதும். அவருக்கு ஜெபிச்சு கொடுங்க.
1: நீதிமொழிகள் 26 உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கன்னத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பரி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தெனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தெழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுபிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவ தன்னால் கிளேசப்பட்டவர்களையும் பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33 இது வியாழக்கிழமை காண காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473855196 என்ற இலக்கத்திலே நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்து தருகின்றோம். வணக்கம்.
2: நந்தியோட துதிக்கிறேன் ஆண்டவரே. சோத்ரம் அப்பா ஆண்டவரே, இந்த பாடலை முடக்கத்துல வைக்கிறேன். ஜெயசிவன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின் ரத்த

மேலே நெருங்காது சாத்தான், பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமசிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இருக்கவும் அவனை விட எந்தவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட எந்தவன் பெரியவரே. தத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன்,
1: ஆமீன். நன்றி அம்மா.
0: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ, தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் அங்கிள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. இப்போ மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த ஒன்று

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவித்து. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா.
1: நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி
2: இருக்கிறாங்க?
1: நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
2: வேலை வேலை போயிட்டு வர்றதுக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே, சரி கேட்டு சொல்லுங்க அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். ஓ பவளம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி மறக்கிறீங்கள்? சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பரை. நான்
3: எடுக்கிறேன்.
1: அவன் நல்லா இருக்கிறான்மா, வருவா கூடிய விரைவு. கதியில வருவா? கண்டிப்பா.
3: அகவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமதைய உள்ள நிரம்ப இறங்கி வாரு நீ. நிலநடைய நிரப்பிடுமே நிலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. நடைய நிரப்பிடுமே விளக்கினாவியே, கனமடைய

0: நாமத்தினால் ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசு நாமத்தினால் ஆற்றிடுங்காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமதைய உள்ள நிரம்ப இறங்கி வாருவே.
1: நன்றி
0: சேர்க்கிறேன் சுவாமி.
1: நன்றி
0: புராண கோடி சோத்திரம் சேர்க்கிறேன்.
1: மழை வேற இல்ல, சில இடங்கள்ல மழை இருட்டா இருக்கு. ஒளியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்களோட கனா இட இட கேப்பா. வேற யாரு? கனா சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே,
0: நம்பர் தெரியாம அப்படி
1: சரி சரி, கவலைப்படாங்க. கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனையோ மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை. அந்த வகையில பார்க்கப்போனா உங்க கத்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறாரம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நன்றி. ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சௌரன், நான் மேரி.
1: ஆமாம், அவ்வளோ அம்மா எங்களோட இணைந்து பேசிக்கிட்டிருந்தா.
2: அவட குரலை ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
1: இல்லை, அதான் இந்த நேரத்தில் கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாமே. வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்து எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்லை, அந்த அந்த உணர்வுகள் இல்லை. ஆனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது கத்தர் அவள் தனியாக இருக்கும்போது துணையாக தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். அவள் வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜபிக்கிறாங்க.
2: எனக்கு தெரியும்.
1: அதோட இன்னொரு தாயார் இருக்கிறாங்க, ஹோம் நோவாமா. இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத உறவுகள். கத்தர் நல்லவர். அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியாக இருந்து ஹோமில் இந்த வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பான்.
2: அது வானொலியே கேட்டுன்றது அவைகளுக்கு அவையில தூக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும் தானே.
1: ஆமென்.
2: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுவப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை தானே.
1: ஆமென். பிரதர் வந்துட்டீரா வீட்டு அன்னைக்கு நிக்கிறீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போயிரு, மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்ல தானே.
1: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி. அந்த
1: கூடாரவாசி அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடாரவாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, நிர்மயமைப்படுவீராக.
3: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மூடவர்கள் நடந்தார்கள் பார்த்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் மூடவர்கள் நடந்தார்கள் ஐயா மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆமேன். இருதயவரை நடத்துவார்
1: ஆமேன். அல்லேலூயா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களை உங்கள் வேற பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா காத்துக்கொள்வாரா.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சும்மா இருக்கிறீ?
0: ஓ மேம், சும்மா இருக்கிறோம்.
1: ஆமேன் ஆமேன். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே. தோத்திரன் தகப்பனே,

மனிதர் தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னையாள் கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று.

0: பாரு. ஆமே, நன்றி பிரதர்,
1: ஆமேன்.
0: நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி.
1: நிறம் கலையத்திலே 12 மணி, மன்னிக்கணும், 11:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அலையங்கள் 6473385595 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க ரீட்டம்மா?
1: ஓ, இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா, ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஐயா.
0: என்ன பாட்டம்மா?
1: எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இவத்தோட்டு
0: ஓகேம்மா.
1: ஓகே,
0: நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி.

0: அதற்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பிரியனா? ஆமென், குட். நான்
1: அப்படித்தான்,
0: எனக்கு சுகம் இல்லையான்னு நான் சொல்றேன் எப்பொழுதுமே. இல்ல, நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும் இல்ல. அவ்வளவுதான். இல்ல, கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம்
1: சிந்தினார்.
0: உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும், சீசன் துவங்கிட்டு. அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறியை அனுப்பி விடுவீங்க. வாய்க்கும். ஆமா, வருவினம் பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரியுறே இல்ல. ஆனா கேட்டா சொல்லுவாரு, இல்ல போன வாரம் தான் வந்துட்டு
1: போனான்.
0: என்னட்ட வாரம் இல்ல, மொன்றியலுக்கு அவர்கள் வேறு அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோவுக்கு வேறு வேறு அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: ஆமேன்.

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அஞ்சாலம், சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைந்தால் பங்கம் பெறாதென்னை காத்துடு.

0: ஆமீன். அருமையா, நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்களை நித்திரை அடைஞ்சிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். வல்லமை நிலைகளால் நம்மளை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்னலாம் இருக்குதோ இன்ஸ்டாகிராம் ரெண்டு நிமிஷம் கூட போடலாம்.
0: ஆமாம் ஆமாம்.
1: யூடியூப்பும் அவ்வளோ தூரம் நான் சரியா இந்த போடுகிறாரு போடலாம், ஆனால் கொஞ்சம் கூட
0: போடலாம்.
1: நாங்கள் ரோட்டில் இருந்து பாடுற பாட்டு தான் போட்டிருக்கோம்.
0: ஓ, அப்படியா? என்ன, நீங்க அதான் நீங்க கூட்டு நடத்திட்டு வருவீங்கள? ஓமாம்.
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடத்தினது, பத்து திருச்சியாவையும் சேர்த்து.
0: ஓமாம்.
1: இனி
0: எப்ப போவீங்க? அதான் கேட்டேன். தெரியும் தெரியும். ஆமாம், கண்டிப்பா. அப்படி நேரங்களில் என்ன சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் யோசிக்கிறேன், பேச போறேன்.
0: அப்படியா?
1: நாங்கள் கொடுப்போம்.

0: வாங்குறவருடைய எக்யூப்மெண்ட், அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வோம்.
1: ஆமா, நீங்க தான்
0: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர் நல்ல கத்தர் பேசிட்டு போனா காணாது.
1: ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்து பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தான், அதையும் கொடுப்பேன் போனானாம். அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
0: அப்படி ஆகலை, நாங்கள் தெரிவு செய்ய முடியாததான். என்றாலும் நாங்கள் இந்த காரியங்களை ரேடியோ நடத்திக்க நாங்கள் கிளைமையில ரெண்டு பேரும் போய் கதைக்கிறோம், எல்லா கிளைமையில ஒரு நாளைக்கு போய் கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த கொம்ப இந்த கனடா ரேடியோ ரேடியோ கர்நாடகத்துக்கு காசு கட்டாம நடத்தாது. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உம்முடைய பேரியாரும் இதை செய்வது அது காசு இல்லைன்னு
1: சொல்லுவோம்.
0: ஆனா கனெக்ஷனுக்கு காசு யார் கொடுக்கறது?
1: ஐயோ, கனெக்ஷனுக்கு காசு சேவருக்கு காசு யார் கொடுக்கறது?
0: அப்ப அப்ப அதெல்லாம் யோசிச்சா அந்த ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு மண்ணு கலைக்கிறது நான் கேட்டு நான் அவர் நீர் கேட்கிறீரோ நான் ரேடியோ
1: அப்படியா கேட்கறீங்களா?
0: இந்த காலமே அத்திவரம் தொழில் போனாலும் ராஜ்யதம் ராஜ்ய செடி மலர்ந்து போனாலும் ஒளிவரம் போனாலும் எல்லாம் அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். ஆனா எனக்கு எல்லாம் வந்து பிரதமர் பிடிக்காது. ஏனண்டா எங்க வீட்டை உப்பு இல்ல அடிக்க எங்க வீட்டுல பிரச்சனை வருது.
1: கண்டிப்பா ஒப்பிட முடியாது.
0: அதெல்லாம் லேசா சொல்லிட்டு போலாம் சொல்லுவார்கள். அவரு மகன் அப்படி இருந்தும் நான் அடக்கி கிடைக்க ஒரு மாதிரி அந்த இதயங்களோட
1: சரி,
0: ஒருபோதும் நாங்கள் சபையில ஒரு கோடி இன்சல்ட் பண்ண கூடாது. அது நாங்கள் அது நாங்கள் அது
1: எல்லாரையும்
0: கத்தோலிக்க திரிச்சவன் விராட்டிக்கு அதை அதை விராட்டிக்கு இந்த மிஷினரியே இலங்கை உலகம் எல்லாம் பரவி
1: இருக்க
0: பார்த்து தெரியாது. சிலுவி ஒன்றை காட்டி இதுல இப்படி போட்டதால தான் ஆண்டவராக இயேசுன்ற அவர் உருந்தை செய்து காட்டி மக்களுக்கு பார்த்து தெரியாது.
1: இல்ல, ஒரு ஒரே ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேட்கறது, கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணினீங்க? அங்கே இருந்தாலும் எடுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே முதல் நாள் இல்ல இல்ல அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம்.
0: கண்டிப்பா சத்து நியாயம் தீக்கிறவரும் கத்துறான். அவர் சத்து நியாயம் தீக்க போறேன் இங்க. அவர் நான் போனாலுமே ஆண்டவர் இங்க வந்து அரசாட்சி செய்து 993 வருஷம் தொடர்ந்து ஒரு துன்பம் இல்லாம மக்கள் வாழ போறாங்க பூமியில.
1: பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது.
0: நன்றி
1: ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலையத்திலே 12:10 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விருப்ப பாடலே கேட்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நாளிகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16 மதிய ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌதரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போதுல அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தானாக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி. அதனால்தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல். பாடல்கள் எல்லாமே இதை பாடியது பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள். அந்த பாடலிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, அவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌரியை ஆண்டவர் அந்த சௌரியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலை, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒலிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலே சௌரி மெரினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒலிபரப்பாகிறது.

0: தென் இந்தியா.
1: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பை தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒலி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.